நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 7ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றது. நேரம் 5:49 தொடர்வது மங்கள இசை.

நாலொரு குரல். தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். குரல் எண் 114. அதிகாரம் நடுவு நிலைமை. நடுவு நிலைமை என்ற அதிகாரத்தில் இடம்பெற்ற இக்குறளின் விளக்கம், நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவர்க்கு பின் எஞ்சி நிற்கும் புகழாலும் பழியாலும் காணப்படும்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
2: தெரியாது சார்.
1: கோரி மேடு
2: தெரியவே தெரியாது சார்.
1: கீழூர், அரியூர், பங்கூர்
2: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
3: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம். தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
4: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்கேன் தெரியுமா உனக்கு?
5: என்னடா சொல்ற,
4: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
5: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
4: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
3: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க வணக்கம் மக்களே.
6: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
7: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
8: உங்கள் FM ரெயின்போவில்
7: தினமும் காலை 9:02
8: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
7: FM ரெயின்போக்கு
9: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
10: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்துலாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
11: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
12: அப்படியே பேசிட்டாலும்

0: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
1: நட்டாம சினிமாக்கு போலாங்களா?
2: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு.
2: ஏடா 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
3: டாடா
2: சொல்றாங்கன்னு.
3: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
2: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம் விடுறா வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.
4: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்.
5: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
6: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 10:55 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை இன்று காலை 10:55 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாகும். இனி பிற நிகழ்ச்சிகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் புலைவர் உதயை மு வீரையன் அவர்கள், சென்னை அஞ்சல் படைப்பு, சென்னை வானொலி நிலையம். 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் எலுமிச்சை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், இயற்கையின் மௌன புரட்சி வழங்குபவர் கே குணசேகரன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை, இதில் செய்திமலர் இடம்பெறும். மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் புதுச்சேரியில் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் குறித்த தொகுப்பு. 7:25 நலமாய் வாழ, பதட்ட கோளாறுகளுக்கான யோகா குறித்த விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமரன் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை. நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ஆனந்தகுமார். 8:55 சைபாலின் என்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 12:02 பேசுங்க தோழா, 12:30 புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா, 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதி மகளிர் உங்கள் சாய்ஸ், 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3 மணிக்கு ரெயின்போ கிட்ஸ், மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே பாரதி தேவி, 6:20 திரை இசை, 6:30 லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறும் ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் போட்டிக்கான நேர்முக வர்ணனை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஆட்ட நேர இறுதி வரை கேட்கலாம். இதனிடையே நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரை இசை கேட்கலாம். 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தொடரின் அன்றாட நிகழ்வுகள் டெல்லி அஞ்சல். 8:00 காலை 11:00 அகில இந்திய வானொலி மூலம் பிரதமர்

நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம். மனதின் குரல் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு சென்னை அஞ்சல். இரவு 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 மணி, 8 மணி, 9, 10 மற்றும் 10:53 மற்றும் 12 மணி, பிற்பகல் 1 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், 7:15 பகல் 12:40 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். சேவை செய்தி. ஸ்ரீனிவாச திருக்கல்யாண உற்சவம் இன்று மாலை 4:15 முதல் 9 மணி வரை

ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். சேவை செய்தி. ஸ்ரீனிவாச திருக்கல்யாண உற்சவம் இன்று மாலை 4:15 முதல் 9 மணி வரை புதுச்சேரி லாஸ்பட் ஹெலிபேட் மைதானத்தில் நடைபெறவுள்ளது.

நேயர்களே, இனி 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை இன்று காலை 10:55 மணி முதல் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாகும். இனி பிற நிகழ்ச்சிகள்:

காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:45 வரையிலும் தகவல் தளம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் அனைவருக்கும் ஆரோக்கியம் தரும் யோகா நேர்முகம் பங்கு பெறுவோர் யோகா பயிற்றுனர் முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். காலை 9:00 ஆரங்கிசை டி கே சிவலோகநாதன் மற்றும் டி கே சிவஞான மூர்த்தி குழுவினர் நாதஸ்வரம் இசை கேட்கலாம். 12:00 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 12:00 இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை நித்யஸ்ரீ மகாதேவன் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். பிற்பகல் 1:00 மகளிர் நேரம் தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 2:15 என்றும் இனிவை 2:40 தாள தரங்கம் டி ஆர் அரவிந்த் கௌஷிகள் மிருதங்கம் மிஸ்ரா சாபு தாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாட்டு. மாலை 4:00 தப்பி ஓடாதே தங்கமே நாடகம் எழுதியவர் கோபு பாபு அவர்கள். அமைப்பு கே பவானி எம் ரமேஷ் அமைப்பில் உதவி எஸ் நந்தினி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 5:00 கிராமிய தென்றல் எம் கோதண்டபாணி குழுவினர் வழங்கும் தெருக்கூத்து நிறைவு பகுதி. மாலை 5:30 சிறுவர் பூங்கா புதுச்சேரி சேலியமேடு கவிஞனேறு வாணிதாசனார் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. மாலை 6:00 திரை இசை 6:20 மனோரஞ்சிதம். 6:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் போட்டிக்கான ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழிகளின் வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதனிடையே 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல் 10:45 திரை இசை 11:00 நிகழ்ச்சி நிரல் 11:10 முதன்மை அலைவரிசைகள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும் 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 8:00 10:00 10:53 இரவு 7:00 7:58 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில்.
2: நேரம் காலை 6:10. ஆகாஷ்வாணி
3: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் புலவர் உதயை மு வீரையன் அவர்கள்.
4: மனிதனை மனிதனாக மாற்றுவது எது? மனிதனை மற்ற விலங்குகளிலிருந்து பிரிப்பது எது? மனிதனுக்கு நாகரிகத்தையும் பண்பாட்டையும் அறிவுடைமையையும் அளிப்பது எது? இந்த உலகில் அழியாத செல்வம் எது? இத்தனை கேள்விகளுக்கு ஒரே விடை கல்வி செல்வம் என்பதுதான். அதனால்தான் கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புயினும் கற்கை நன்றே என்று நீதிநூல் நருந்தொகை கூறுகிறது. கல்வி கற்பதால் என்ன பயன் என்று கேள்வி கேட்பவர்களுக்கு நாலடியார் விளக்கம் தருகிறது. இந்த உலகத்து இன்பம் தருகிறது, பிறருக்கு தருவதால் குறையாதது. கற்பதால் தாங்கள் அறிவால் விளக்கம் பெறுகிறார்கள். தாம் இருக்கும் வரை கற்ற கல்வி அழியாதது. அதனால் எந்த உலகமாக இருந்தாலும் கல்வியைப் போல அறியாமையை போக்கும் மருந்து வேறு கிடையாது. இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாமுளரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணேம் கல்வி போல் மம்மர் அறுக்கு மருந்து என்று நாலடியார் பாடுகிறது. எல்லா செல்வங்களும் கொடுக்க கொடுக்க குறையும் தன்மையுடையது, ஆனால் கல்வி செல்வம் கொடுக்க கொடுக்க வளரும் தன்மையுடையது என்று கூறுகிறார்கள். இது வியப்பாக இல்லையா? ஆசையே துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்றார் புத்தர். அறியாமையே துன்பத்தின் ஆணிவேர் என்றார் அறிஞர் பிளேட்டோ. அறியாமையை அறிவதே அறிவின் ஆரம்பம். அந்த அறிவுக்கு அடிப்படையே கல்வியாகும். அதனால்தான் பாரதியார் கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரங்கும் வீசும் தமிழ்நாடு என்று பாடினார். ஒரு காலத்தில் உலக நாகரிகத்தின் ஒளிவிளக்காக திகழ்ந்தது கிரேக்க நாடு. முதலில் அறிவொளியை பாய்ச்சிய சாக்ரடீஸ், அடுத்து பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் என்னும் தத்துவ மேதைகளை கொண்ட நாடு அது. அவர்களுக்கு பிறகு கிரேக்க நாடு பின்தங்கி போனது. வாழ்வும் தாழ்வும் மனிதர்களுக்கு மட்டும்தானா, நாடுகளுக்கும் உண்டல்லவா? கிரேக்க நாட்டின் தலைநகரம் ஏதன்ஸ். அங்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி வரலாற்று சிறப்பு மிக்கது. பட்ட பகலில் கையில் விளக்கு ஏந்தி தேடிக்கொண்டிருந்தார் ஓர் அறிஞர். அவர்தான் டயோடனீஸ். அதனை கவனித்த மக்கள் ஆர்வத்தோடு கேட்டனர், ஐயா என்ன தேடுகிறீர்கள்? அவர் அமைதியாக கூறினார், நான் மனிதனை தேடுகிறேன். பதிலை கேட்டு மக்கள் திகைத்தனர். அப்படியானால் நாம் மனிதர்கள் இல்லையா? ஒவ்வொருவரும் தங்களையே கேட்டுக்கொண்டனர். ஆம், உறுப்புகளால் மட்டும் ஒருவர் மனிதர் ஆவதில்லை. நாகரிகமும் பண்பாடும் நலிந்து மக்கள் விலங்குகளான போது அந்த கிரேக்க நாட்டு மக்கள் சிந்தித்து திருந்துவதற்கும் வருந்துவதற்கும் அந்த அறிஞர் அன்று அவ்வாறு கூறினார். கற்றவர்கள் முழு மனிதர்களாகவும் கல்லாதவர்கள் விலங்குகளாகவும் நீதிநூல்கள் கூறுகின்றன. விலங்கொடு மக்கள் அணையர், இளங்க நூல் கற்றாரோடு ஏனையவர் என்று திருக்குறள் கூறுகிறது. கல்வி பெறுவதில் ஆண்கள் பெண்கள் என்ற வேறுபாடு கிடையாது. சங்க காலத்தில் ஆண்களோடு சரிநிகர் சமானமாக பெண்களும் புலமை பெற்றிருந்தனர். ஔவையார் என்னும் பெண்பார் புலவர் அரசவையில் மன்னர்களுக்கே அறிவுரை கூறினார் என்று இலக்கியங்கள் மூலம் அறிகிறோம். பெண்களுக்கு கல்வி வேண்டும், குடித்தனம் பேணுவதற்கே. பெண்களுக்கு கல்வி வேண்டும், மக்களை பேணுவதற்கு. பெண்களுக்கு கல்வி வேண்டும், உலகினை பேணுவதற்கு. பெண்களுக்கு கல்வி வேண்டும், கல்வியை பேணுவதற்கு என்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் கல்வியின் அவசியத்தை விளக்குகிறார். இதைவிட கல்வியின் அவசியத்தை வேறு யாரால் விளக்க முடியும்?

ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 6:15. நேயர்கள் கேட்கவிருப்பது தெய்வீக ராகம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம். எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: ஒலித்த பாடலுடன் தெய்வீக ராகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 6:35. நேயர்கள் கேட்கவிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 14 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் எலுமிச்சை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
2: கருத்தமுத்து, ஏப்பா கருத்தமுத்து, நில்லுப்பா நில்லுப்பா.
3: காத்தமுத்தா இருப்பா இருப்பா இருப்பா, சைக்கிள் நிறுத்துறான்.
2: என்னப்பா காலையிலேயே டவுன்ல இருந்து நம்ம ஊரை நோக்கி வந்துட்டு இருக்க?
3: ஆமா காத்தமுத்தா, ஊரக்கா போறதுக்காக என் பொஞ்சாதி டவுனுக்கு போயிட்டேன். ஒரு 3 கிலோ எலுமிச்சை பழம் வாங்கினு சொன்னான். சரி, அதான் போய் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறான்.
2: ஏப்பா எலுமிச்சையெல்லாம் நம்மளே பயிர் பண்ற பயிர்ப்பா, அதை போய் டவுன்ல போய் வாங்கிட்டு வர. நீ
3: நம்ம ஊர்ல எலுமிச்சை பழம் கிடைக்கல.
2: ஏப்பா நஞ்ச புஞ்சன்னு 5 ஏக்கருக்கு மேல வச்சிருக்க, நீ வந்து எலுமிச்சை சாகுபடி செய்யக்கூடாதா?
3: ஆமாங்க காத்தமுத்து, 4 எலுமிச்சை பழம் 20 ரூபா, ஆனா சின்னதா தான் இருக்குது.
2: ஏப்பா எலுமிச்சை சாகுபடி செஞ்சா 1 ஏக்கருக்கு 1,00,000 ரூபாய் வரைக்கும் லாபம் பெற முடியுமாப்பா?
3: ஆமா காத்தமுத்து, நீ சொல்ற மாதிரி தான் எலுமிச்சை பழம் விற்கிற விலையில நல்ல லாபம் கண்டுபிடிக்கலாம் போலுது.
2: ஆமாப்பா, நம்ம பகுதிக்கு ஒரு ஏற்ற பயிர்னு சொன்னோம்னா எலுமிச்சையும் நம்ம சொல்லலாம்ப்பா. வண்டல் கலந்த செம்மண் நிலம் இருக்குல்ல?
3: ஆமா,
2: அதான நம்ம நிலம்.
3: ஆமா,
2: அதுக்கு ஏற்ற ஒரு பயிர்ப்பா எலுமிச்சை சாகுபடி.
3: ஓ சரி சரி. அப்பா 1.5 ஏக்கர்ல மரவள்ளி போட்டுக்கிறான்.
2: ஆமா,
3: அது பக்கத்துல 1.5 ஏக்கர் அப்படியே விட்டுருக்கிறான்.
2: அதுல போடுப்பா, நல்ல மண்ணு நல்லா வரும்ப்பா.
3: சரி சரி.
2: இப்பெல்லாம் நாட்டு ரகத்தையும் ஒட்டு ரகத்தையும் கலப்பு செஞ்சு இப்ப சாகுபடி செய்யறாங்கப்பா. இந்த மாதிரி எலுமிச்சை சாகுபடி செஞ்சீங்கன்னா உனக்கு நல்ல லாபம் கிடைக்கும்பா.
3: ஓ, ஆனா ஒரு சில எலுமிச்சை பழம் ஊட்டி ஆப்பிள் சைஸ்ல இருக்குதுப்பா.
2: எப்பா கொடி எலுமிச்சைன்னு ஒண்ணு இருக்குது.
3: சரி,
2: அது ஊறுகாய் போறதுக்கு நல்ல ஏற்ற ரகம்.
3: ஆனா
2: மற்றபடி அந்த ஜூஸ் எல்லாம் அதிகமா இருக்காது. நீ அதை விட்டுருப்பா.
3: சரி,
2: நம்ம ரகம் இருக்குல்ல நாட்டு ரகம், அது கூட இப்ப அந்த ஒட்டு ரகமா கிடைக்குது இல்லையா, அது காயும் நல்லா பெருசா இருக்கும், சாரும் நல்லா இருக்கும்பா,
3: ஊறுகாவும் டேஸ்டா இருக்கும்.
2: ஆமா, பாக்குறதுக்கே ஒரு பளபளப்பா இருக்கும்பா அந்த எலுமிச்சை பழம்.
3: ஆமா காத்தமுத்தா, எலுமிச்சை பழம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்படியே.
2: ஆமா
3: காத்தமுத்தா, இப்ப எலுமிச்சங்கன்னு நடுறதா இருந்தா எப்படி நடுறது? செடிக்கு செடி இடைவெளி எவ்வளவு, உரம் எவ்வளவு போடுறது, அதுக்கு உண்டான அந்த வழிமுறைகள்லாம் சொல்லுப்பா.
2: கருத்துமுத்து, செடிக்கு செடி 12 முதல் 15 அடி இடைவெளி இருக்கணும்.
3: சரி,
2: அப்புறம் நாட்டு ரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4வது வருஷத்துலேருந்து தான் நம்ம காய்க்க விடணும்.
3: ஓஹோ,
2: ஒட்டு ரகம்னா 2வது வருஷத்துலேருந்தே காய்ப்புக்கு வந்துடும்பா. செடிகளுடைய வளரும் பருவத்தில் எலுமிச்சை செடிகளுக்கு இயற்கையான உரங்களான அப்பயே பயன்படுத்தக்கூடிய ஆட்டு சாணம்,
3: ஓஹோ,
2: அப்புறம் 1 வருஷம் வச்சிருந்து பயன்படக்கூடிய மாட்டு சாணம், இது போக மண்புழு உரம், அப்புறம் மக்கிய உரம், எது கிடைச்சாலும் சரி இதெல்லாம் போடலாம்ப்பா.
3: சரி,
2: காய்களுடைய நிறம் மற்றும் மணம் நாம எவ்வளவு உரம் கொடுக்கறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது.
3: ஓஹோ,
2: ஆமாப்பா, நல்ல மண் இருந்துச்சுன்னா காய் நல்லா பளபளப்பா இருக்கும், பெருசா இருக்கும்பா. தண்ணி அதிகமா தேவைப்படாது எலுமிச்சை மரத்துக்கு.
3: ஆமா,
2: 4 நாளைக்கு 1 தடவை தண்ணி காட்டினா போதும்.
3: ஓஹோ,
2: ஆமாப்பா.
3: கதமுத்த, என் நிலத்துல புதுசா நீர் மோட்டர் போட்டு வச்சிருக்கான்.
2: அதிகமா தண்ணி நிக்காம பாத்துக்க, கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படுறப்ப தண்ணி பாய்ச்சினா போதும். நம்ம மற்ற பயிருக்கு தான் தண்ணி அதிகமா தேவைப்படுது.
3: ஆமா ஆமா.
2: அப்புறம் செடிகள்ல காய் பிடிக்கிற நிலையில இலை சுருட்டு புழு, அப்புறம் இலை புள்ளி நோய், இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. இதை தொடக்க நிலையிலேயே கட்டுப்படுத்தணும் அப்படின்னா பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை விவசாய அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அதை பயன்படுத்தி நம்ம கட்டுப்படுத்தணும்.
3: சரிப்பா.
2: காய்ப்புக்கு வந்த பிறகு எலுமிச்சை மரம் ஆண்டு முழுக்க காய்க்கும்பா.
3: ஓஹோ,

0: பூடும் சுத்தி சுத்தி காய்ச்சிட்டே தான்ப்பா இருக்கும். நிரந்தர வருமானம் கொடுக்கக்கூடியது. மழை காலத்துல மட்டும் கொஞ்சம் சரியா இருக்காது காய்ப்பு.
1: ஓஹோ,
0: மத்த நாள் எல்லாத்துலயும் நல்லா காய்க்கும்.
1: அறுவடை எல்லாம் எப்படிப்பா பண்றது?
0: ஒண்ணு இல்லப்பா, பழமா மாறி அது மஞ்ச கலர் ஆயிடுதுல்ல,
1: ஆமா,
0: அது தானாவே உழுந்ததுன்னா அதை நம்ம பொறுக்கி அதை சேகரிச்சு அந்த பழம் தான்ப்பா நல்ல பழம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் செங்காயா இருக்கும் போதே பச்சை காயா இருக்கும் போதே அதை பறிக்கிறது. அதெல்லாம் வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி வேணா செய்யலாம. ஒழிய
1: சரி,
0: நம்ம விற்பனை ரீதியா பார்க்கும் போது
1: பழுத்த பழம்,
0: பழுத்த பழம் தான் நம்ம வந்து விற்பனைக்கு கொண்டு
1: போகணும்ப்பா.
0: எலுமிச்சைக்கு சந்தையில எப்போதும் ஒரு நல்ல விலை இருக்கு. நீனே பாரு, எம்ம விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்க.
1: ஆமா கதமுத்து, எலுமிச்சை பழம் அதிக விலை விக்குதுப்பா.
0: ரொம்ப விளைச்சல் அதிகமாயி சரியான விலை கிடைக்கல அப்படின்னா நாம என்ன செய்யணும்னா, அதை வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் நம்ம சொல்றாங்க இல்லையா,
1: மதிப்பு கூட்டிய பொருட்களை,
0: அந்த மாதிரி ஒரு ஊறுகாயோ இல்ல வேற ஏதாவது அந்த எலுமிச்சம்பழத்திலிருந்து நம்ம தயார் பண்ணி விக்கணும்ப்பா.
1: ஓஹோ,
0: அப்ப நம்ம டிமாண்ட் வரும்போது அதை வித்தோம்னா நமக்கு லாபம் கிடைக்கும்.
1: காதமுதா, இப்ப எலுமிச்சம்பழம் நல்லா பிஞ்சு வைக்குதுப்பா, நிறைய வைக்குது. ஆனா சில பிஞ்செல்லாம் கீழே கொட்டின்னு கிடக்குது, நிறைய இடத்துல பாத்துருக்கிறேன். அது எப்படி? அது
0: ஏப்பா, சத்து குறைவு இருந்ததுன்னா பிஞ்சு கொட்டிடும். பொதுவா எலுமிச்சை வந்து ஆண்டுக்கு ரெண்டு முறை பூ பூத்து காய் காய்க்கும்பா. இத நம்ம வந்து எப்போதும் பாத்துக்கணும். இப்ப நீ என்ன கேட்ட, அதாவது எலுமிச்சையில பிஞ்சுகள் உதிருது, அதுக்கு என்ன செய்யலாம்? அதாவது மண்ணுல வந்து ரொம்ப ஈரம் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்க கூடாதுப்பா. கொஞ்சம் காய்ச்சலும் பாய்ச்சலுமா அப்படிதான் இருக்கணும். தண்ணி ரொம்ப அதிகமாகவும் இருக்க கூடாது. இன்னொன்னு என்னன்னா, பிஞ்சு அப்புறம் வந்து காயா இருக்கும் போது உதிருது அப்படின்னா பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை பரிந்துரைக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும்.
1: ஓஹோ,
0: ஏன்னா சின்ன சின்ன சத்துக்கள்லாம் கூட எலுமிச்சைக்கு ரொம்ப தேவை. பிஞ்சு உதிர்வது நுண்ணூட்ட சத்து குறைபாடு காரணமாகவும் இருக்கலாம்.
1: ஓஹோ,
0: மாங்கனீஸ் சத்து குறைவு இருந்துச்சுனாலும் இளம் தளிர்கள் அந்த இலையெல்லாம் இருக்குல்ல, அதை பார்க்கும் போது பச்சையும் குறைஞ்சு அப்படியே சின்ன சின்ன இலையாயிடும். நாளடைவுல நரம்புகள் நீங்களாக அனைத்து பகுதிகளிலும் பச்சையை மறைஞ்சு அப்படியே மஞ்சள் கலர்ல பழுத்துப்படும். இந்த இலையெல்லாம் பார்க்கும் போதே நமக்கு ஒரு சந்தேகம் வரணும், என்னடா அது எலுமிச்சை மரம் வந்து இயற்கையா இல்லையே, கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கு இலையிலலாம் அப்படின்னா, அப்ப ஏதோ சத்து குறைவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்.
1: ஓஹோ,
0: துத்தநாக சத்து குறைபாடும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். துத்தநாக பற்றாக்குறை ஏற்படும் போது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இலை அப்படியே சிறுத்து போயிடும் அப்படின்னு.
1: ஆமா,
0: பச்சையை மறைஞ்சு அந்த ஒளிச்சேர்க்கையும் பாதிக்கப்பட்டு விளைச்சலும் குறைஞ்சு போடும்பா. இதுக்கு துத்தநாக சத்து நம்ம கட்டாயம் கொடுக்கணும்.
1: சரி சரி,
0: இரும்பு சத்து குறைபாடு ஏற்படும் போதும் மரங்களுடைய இலைகள்ல பச்சையும் இல்லாம ஒரு வெளிர் தன்மையா ஆயிடும்.
1: ஓஹோ,
0: மஞ்சள் கலந்த ஒரு வெள்ள தன்மையா இலைகள் மாறிடும். இதனை தவிர்க்கவும் நம்ம இரும்பு சல்பேட்டு ஒரு 0.5% அப்படிங்கிற அளவுல நாம செடிகள் மேல தெளிக்கணும்.
1: ஓஹோ,
0: பொதுவா எலுமிச்சையில வந்து இலைகள்ல ஏதாவது மாற்றம் இருக்கு, இலைகள் சிறுத்து போகுது இல்ல கலர் மாறுது நார்மலா இல்ல அப்படின்னாவே
1: சரி,
0: சத்து பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை உடனே போக்கிடணும்பா.
1: ஓஹோ,
0: இல்லன்னா பூ பிஞ்சியும் உதிர்ந்துரும், மகசூலும் நமக்கு சரியா கிடைக்காது.
1: ஓஹோ, நோய் எதனா தாக்கினா மருந்து எதனா அடிக்கிற மாதிரி என்ன இருக்கா?
0: இப்ப அதிகமா நோய் தாக்காது, அப்படியே நோய் தாக்குற மாதிரி இருந்தாலும் இந்த தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள்ட்ட போய் கேளுப்பா.
1: சரி,
0: அவங்க என்ன சொல்றாங்களோ அது மாதிரி நம்ம பயன்படுத்தணும். முடிஞ்ச வரைக்கும் இயற்கையாவே நம்ம எலுமிச்சை சாகுபடி செஞ்சு நல்லா லாபம் அடையலாம்ப்பா.
1: ஆமாம்பா, எலுமிச்சை மரம் நம்ம சாப்பிட்ற பொருள், அப்ப இயற்கையான உணவு தான் நம்ம முக்கியம்.
0: ஆமாம்ப்பா, அதனால இப்ப நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சு
1: சரி சரி,
0: நீ அந்த 1/2 ஏக்கர்ல எலுமிச்சை சாகுபடி செய்ப்பா.
1: கண்டிப்பா செய்யறேன்பா.
0: சரி கதமுத்து, நான் கிளம்பட்டுமா?
1: கதமுத்த, நில்லுப்பா நில்லுப்பா.
0: சொல்லுப்பா.
1: கொலையில அங்கங்க மனத்தை கழிக்கிற முளைச்சு கிடந்ததுப்பா, அதான் பறிச்சுட்டு வந்தேன். ஒரு ரெண்டு கத்தை வந்தத, நீ ஒரு கத்தை வச்சுக்கப்பா. இந்த
0: சரிப்பா சரிப்பா, குடுப்பா. மணத்தக்காளி எவ்வளவு முக்கியமான ஒரு கீரை தெரியுமா?
1: ஆமா,
0: வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணு அப்புறம் சளி ஆஸ்மா இதெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு அருமையான கீரைப்பா இந்த மணத்தக்காளி. வாரத்துல ஒரு நாளாவது நம்ம மணத்தக்காளி கீரையே சாப்பிடணும். ஆனா எங்க சாப்பிடுறோம்?
1: ஆனா நான் சாப்பிட்டு வரேன்பா.
0: ஓஹோ, அதனாலதான் அப்படி நல்லா தெம்பா இருக்கிறியா? ஓஹோ, சரிப்பா சரிப்பா, கொண்டப்பா நான் எடுத்துட்டு போறேன்.
1: சரி, இந்த மணத்தக்காளி கீரைய எடுத்துட்டு போயிட்டேன். சூப் வச்சு சாப்பிட, சாம்பார் வச்சு சாப்பிட.
0: சரிப்பா சரிப்பா, கொண்டப்பா கர்த்தமுத்து. சரி கிளம்பட்டுமாப்பா?
1: சரி கர்த்தமுத்து.

0: போயிட்டு வா.
1: சரிப்பா சரிப்பா.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். இதில் எலுமிச்சை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் தின விழாவையொட்டி தனியார் ஊடக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், குறைந்த செலவில் அனைவருக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைக்கும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். பிரதமரின் மக்கள் சுகாதார திட்டம் உலக அளவில் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டமாக உள்ளது என்றும், இத்திட்டத்தின் மூலம் 62 கோடி மக்கள் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் 184,000 ஆயுஷ்மான் சுகாதார மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம், புற்றுநோய் போன்ற தொற்று அல்லாத நோய்களின் பாதிப்புகளை உரிய நேரத்தில் உடல் பரிசோதனைகளை மேற்கொள்வதன் மூலம் மருத்துவ செலவுகளை குறைக்க முடியும் என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். லண்டனில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டின் நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளின் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளுக்கு பெரிதும் உதவிகரமாக இந்த ஒப்பந்தம் அமையும் என்று கூறினார். நீண்டகால முதலீடு, தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இவ்விரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கும். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதிற்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த முகாம் நடைபெறுகிறது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். சென்னை பெருநகர மாநகராட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சென்னையின் பசுமை பரப்பளவை அதிகரிக்கும் வகையில் சாலையின் மைய தடுப்புகள், பாலத்தின் அடிப்பகுதிகள், நீர்நிலை பகுதிகள், பூங்காக்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் அதிக எண்ணிக்கையிலான மரக்கன்றுகளை நடுவதற்கு திட்டமிடப்பட்டு வருவதாக மாநகராட்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெறுகிறது. நுங்கம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 1:30 பெசன்ட் உள்ள மின்மயானத்தில் அன்னாரது உடல் தகனம் செய்யப்பட உள்ளதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவிலில் ஆனி மாத திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெறுவதையொட்டி அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேரோட்டத்தை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நெல்லையப்பர் கோவிலுக்கு புதிய யானை கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்துள்ளனர், 3 பேர் காயமடைந்துள்ளனர். சென்னையிலிருந்து ராமநாதபுரத்திற்கு சென்று கொண்டிருந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள விளம்பர கம்பத்தில் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்து காரணமாக சென்னை திருச்சி GST சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக கோவை, நீலகிரி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். ரஷ்யாவின் கட்டுப்பாட்டிற்குள் உள்ள கிரிமியா பகுதிகளில் யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். பஹ்ரைன் நாட்டை குறிவைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவாகியுள்ளது. அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக அம்மாநில காவல்துறை மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து ஓய்வு பெற்ற துணைநிலை ஆளுநர் திரு பட்நாயக் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஹரியானா மாநிலத்தில் திடக்கழிவு மேலாண்மை பணிகளை கண்காணிப்பதற்காக குப்பைகளை சேகரிக்கும் அனைத்து வாகனங்களிலும் GPS கருவி பொருத்தப்பட வேண்டும் என்று அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் உலக நாட்டிய தின விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பாரம்பரிய சிறுதானிய மரபு உணவு திருவிழா, முளைப்பாரி ஊர்வலம் மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளுடன் நேற்று தொடங்கியது. தேனி மாவட்டத்தில் உள்ள சிப்காட் உணவு பூங்காவை நேற்று ஆய்வு செய்த ஆட்சியர் திரு வைத்தியநாதன் முதலீட்டாளர்களுக்கு தேவையான வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சென்னை விமான நிலைய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது சீனாவில் இருந்து பட்டாசுகளை கடத்தும் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. லார்ட்ஸில் இப்போட்டி இந்திய நேரப்படி 7:00 தொடங்குகிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி 6:00 தொடங்குகிறது. டார்குமோஸ் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் பட்டம் வென்றார். ரொமானியாவில் நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஃபெலிக்ஸ் பல்சாவை வென்றார். உலகக்கோப்பை படகு போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் உஜ்வால் குமார் சிங் இணை தங்கப்பதக்கம் வென்றது. சுவிட்சர்லாந்து

0: லூசன் நகரில் நடைபெற்ற உலக ரோயிங் கோப்பை படகு போட்டியின் ஆடவர் லைட் வெயிட் டபுள் ஸ்கல்ஸ் பிரிவில் முதல் முறையாக இப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55. 8 நொடி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ புதுவை 102.8. நேயர்கள் கேட்கவிருப்பது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். இயற்கையின் மௌன புரட்சி தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் கே குணசேகர் அவர்கள்.
3: காற்று மாசடைவதை காற்று கேடு என்கிறோம். எதிர்காலத்தில் காற்று கேடு உலக மக்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய பயத்தை உண்டாக்குகிறது. தொழிற்சாலையிலிருந்து வெளிப்படும் கழிவு புகைகள், வாகனங்கள் இயக்குவதால் வெளிப்படும் நச்சு புகைகள் முதலியன காற்று மண்டலத்தை மாசடைய செய்கின்றன. இந்த மாசுகள் பூமிக்கு மேல் 1000 மைல்கள் உயரத்தில் பரவுகின்றன. நியூட்டனின் புவியீர்ப்பு விதியின்படி காற்று மேலே செல்ல செல்ல அதன் ஈர்ப்பு விசை குறைந்து கொண்டே போகும். காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தால் கடலரிப்பு, கடல் மட்ட உயர்வு, உப்பு நீர் நிலத்தடியில் ஊறுதல், வெள்ள அபாயம், கடற்கரை நில இழப்பு போன்றவற்றை அதிகரித்து வருகின்றன. வெள்ளம் ஒரு காலத்தில் 100 ஆண்டுக்கு 1 முறை வரும், ஆனால் இன்று அடிக்கடி நிகழ்கின்றன. மழை பொழியும் காலங்கள் மாறிவிட்டது. சில இடங்களில் அதிக மழையும் சில இடங்களில் கடுமையான வறட்சியும் நிலவுகின்றன. பல பகுதிகளில் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பல அரிய வகை பறவைகள், விலங்குகள் மற்றும் தாவரங்கள் வாழிடங்களை இழந்து வருகின்றன. இயற்கை நமக்கு சொல்லும் பாடங்கள். இயற்கை மனிதனை அழிக்க விரும்பவில்லை, ஆனால் தனது சமநிலையை காப்பாற்ற முயல்கிறது. அது நமக்கு சொல்லும் முக்கிய பாடங்கள். இயற்கையுடன் இணைந்து வாழுங்கள். வளங்களை அளவோடு பயன்படுத்துங்கள். காடுகளை பாதுகாங்கள். மழைநீர் சேமியுங்கள். பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க வேண்டும். இல்லையெனில் பல சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். இயற்கையின் மௌன புரட்சியை பாதுகாக்க நமக்கு இருக்கும் சட்டங்கள் என்ன? புதிய சுற்றுச்சூழல் சட்டம் இயற்கையின் அமைதியை குலைப்பவர்களுக்கு இப்போது கடுமையான தண்டனைகளை வழங்குகிறது. புதிய வன பாதுகாப்பு திருத்தச் சட்டம் காடுகளாக அல்லாத நிலப்பகுதிகளிலும் மரங்களை வளர்ப்பதே இந்த சட்டம் ஊக்குவிக்கிறது. சுற்றுச்சூழல் தணிக்கை விதிகள் இதன்படி தொழிற்சாலை காற்றையோ நிலத்தையோ மாசுபடுத்தினால் அதற்கான அபராத தொகையை பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. பசுமை தமிழ்நாடு இயக்கம் பசுமை பரப்பை உயர்த்தும் நோக்கில் கோடிக்கணக்கான உள்நாட்டு மரக்கன்றுகள் நடப்பட்டு வருகின்றன. பல புதிய வனவிலங்கு காப்பகங்கள் உருவாக்கப்பட்டு காடுகள் மனித ஆக்கிரமிப்பு இன்றி பாதுகாக்கப்படுகின்றன. இயற்கையை காக்கும் பொதுமக்களையும் தொண்டு நிறுவனங்களையும் பாராட்டி அரசு விருது வழங்கி வருகிறது. கடலோர ஒழுங்குமுறை மண்டல திட்டம், கடற்கரையோரம் இருக்கும் ஆமைகள் முட்டையிடும் இடங்கள் மற்றும் மணற்குண்டுகளை பாதுகாக்க புதிய வரைபடங்கள் உருவாக்கப்பட்டு மக்கள் பங்களிப்போடு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இயற்கையின் மௌன புரட்சி மனித குலத்திற்கு எதிரான போர் அல்ல, அது மனித குலத்தை காப்பாற்றும் ஒரு எச்சரிக்கையாகும். இன்று காணப்படும் கடலரிப்பு, கடல் மட்ட உயர்வு, உலக வெப்பமயமாதல், வெள்ளப்பெருக்கு, கடுமையான வறட்சி, புயல்களின் தீவிரம் அதிகரித்தல், உயிரினங்கள் அழிவு

0: காலநிலை மாற்றம் போன்றவை இந்த அமைதி புரட்சியின் வெளிப்பாடுகள். இயற்கையின் குரலை நாம் இன்று கேட்க தவறினால் நாளை அதன் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எனவே இயற்கையை பாதுகாப்போம், எதிர்காலத்தை பாதுகாப்போம் என்ற எண்ணத்துடன் செயல்படுவதே உண்மையான வளர்ச்சியாகும். இயற்கையின் மௌன புரட்சி மனிதனை அழிப்பதற்காக அல்ல, அவனை விழிப்புணர்வு செய்வதற்காகவே என்பதை நாம் உணர வேண்டும். மரம் நடுவோம், மழை பெறுவோம், இயற்கையை காப்போம், இயற்கையின் பாதுகாவலராக நாம் செயல்படுவோம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், இயற்கையின் மௌன புரட்சி தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் கே குணசேகர் அவர்கள்.
2: தொடர்வது காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் கோதை நாயகி. நாட்டின் ஏற்றுமதியில் 50% பங்களிப்பை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வழங்கி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவன தின நிகழ்ச்சியில் அவர் இத்துறை முதல் தலைமுறை தொழில் முனைவோர்களால் மேம்படுத்துவதாக குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 135வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகும். இதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி, அகில இந்திய வானொலி செய்தி இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலி, தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் ஆகியவற்றின் இணையத்தில் ஒலிபரப்பாகும். செஷல்ஸ் பயணத்தின் மூலம் இந்திய பெருங்கடலில் ஒத்துழைப்பு மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள மக்களின் முன்னேற்றம் மற்றும் செழிப்பிற்கான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் செஷல்ஸ் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். புதுடெல்லியில் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ள தேசிய ஊரக வளர்ச்சி மாநாட்டிற்கு மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையேற்க உள்ளார். இந்த 2 நாள் மாநாட்டில் முழுமையான கிராமப்புற மேம்பாடு குறித்தும் முக்கிய முதன்மை திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உட்பட நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. இதில் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவசமாக போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 424 முகாம்கள் மற்றும் பேருந்து நிலையம், ரயில் நிலையம், பூங்காக்கள், கோவில்கள் மற்றும் வணிக வளாகங்கள் உட்பட 31 இடங்களிலும் போலியோ சொட்டு மருந்து போட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
4: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:40 நேயர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம நிகழ்ச்சியில் தொடர்வது.
5: புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி மலர்.

0: மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக 2 நாள் பயணமாக கடந்த 25ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருகை புரிந்தார். அன்று மாலை கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு மறுசீரமைக்கப்பட்ட கலங்கரை விளக்க கட்டிடத்தை திறந்து வைத்தார். அப்போது சிறப்புரையாற்றிய அவர், பிரெஞ்சு ஆட்சியர்களால் கட்டப்பட்ட இந்த கலங்கரை விளக்க கட்டிடத்தின் சிறப்புகள் குறித்து கூறினார்.
1: It is not just renovated lighthouse. You're sitting with history. A lighthouse which has seen so many tradesmen move into the sea. And in a sea which is not really

0: soon after that, but gradually you've seen that bigger ports, ports with greater draft, have taken over the place of Puducherry. The Arikamedu excavations have shown that people here have had a maritime culture. They've traded, they've been using the sea as a beautiful platform through which they can reach the world. So the land where Tamil roots run deep, where French influence has left a visible imprint, and today's Indians look towards Puducherry for that beautiful cosmopolitan and blended culture. The streets of White Town, the colonial era buildings, the Tamil homes, the columns at the doorsteps, the sea-facing avenues, all of them tell us the story of a place that has preserved its character through centuries of change. And this lighthouse renovation adds to that list of renovations which have really made the place so unique. The Kalangarai Vilakkathai restore pannadoda illama, adhula and the French culture-yum, Indian culture-yum intact-a vekkradoda illama, இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு அங்க ஒரு நல்ல ஒரு காரிடோர் கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த லைட் அவுட்டை சுத்தி தர கிரவுண்ட் லெவல்ல அங்க இளைஞர்கள் வந்து அவங்களோட பெயிண்டிங்கை டிஸ்பிளே பண்ணலாம். அவங்களுடைய ஆர்ட் ஒர்க்கை டிஸ்பிளே பண்றது மூலமா கிளையன்ஸோ இல்லை புதுசாக யாரோ வாங்கணும்னு விரும்புறாங்களோ அவங்க எல்லாம் அதை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ பழமையை புதுப்பிப்பது மாத்திரம் இல்லாம இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிப்பது என்பது அருமையான ஒரு எண்ணம். அதை உருவாக்கி கொடுத்த சிபிஐசிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்படி இன்டாக் அண்ட் சிபிடபிள்யூடி இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்ததுனால நம்மளுக்கு நாட்டை விகசித் பாரத் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட நம்ம 2047 நம்ம நல்ல டெவலப்ட் கண்ட்ரி ஆகணும்னு பிரதமர் ஐயா விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்ம பழமையை மறந்துடாம அதை நல்ல புதுப்பிச்சு அதுக்கு உயிர் கொடுத்து அதை மக்களோட சேர்த்து கொண்டாடும் விதமாக பண்ணியிருக்கிற இந்த முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
1: விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தமது உரையில்,
2: இந்த கலங்கரை விளக்கம் வெறும் கட்டிடம் அல்ல, கடலில் பயணம் செய்த கணக்கில்லாத மாலுமிகளுக்கு வழிகாட்டி இருந்த ஒளி கோபுரம். புதுச்சேரியின் வரலாற்றை, அதன் கடல் சார்ந்த வாழ்வியல் மரபை பிரதிபலிக்கும் ஒரு சாட்சி. இந்திய வரலாற்றில் புதுச்சேரிக்கு என்ற ஒரு நீண்ட வரலாற்று பாரம்பரியம் இருக்கிறது. பல நாடுகளில் இருந்து மக்கள் புதுச்சேரிக்கு சுற்றுலா வருகிறார்கள். இந்திய பண்பாட்டு மரபும் பிரெஞ்சு கலாச்சாரமும் ஒன்றாக சங்கமிக்கும் இடம் புதுச்சேரி. இந்த பகுதி சுமார் 2000 வருடத்துக்கு முன்பே உலக அளவில் கடல் வணிகத்தின் ஒரு மையமாக, துறைமுகமாக, நகரமாக இருந்தது. அரிக்கமேடு ஆராய்ச்சி சொல்கிறது, அங்கே கிடைத்த பொருள்கள் ரோம அரசுக்கும் அன்றைய தமிழ் நிலத்தின் ஒரு பகுதியாக இருந்த புதுச்சேரிக்கும் இடையில் நல்ல வணிக தொடர்பு இருந்ததை காட்டுகிறது. கடலோடு புதுச்சேரிக்கு இருக்கும் உறவை தலைமுறை தலைமுறையாக எடுத்து சொல்லும் சின்னமாக இந்த கலங்கரை விளக்கம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, புயல், மழை, இருள் போன்ற சவால்களை எதிர்கொண்ட கடல் பயணிகளுக்கு நம்பிக்கையும் பாதுகாப்பும் தந்திருக்கிறது. 19 நூற்றாண்டில் கட்டப்பட்டு பல தலைமுறைகளாக புதுச்சேரி அடையாளங்கள் ஒன்றாக இருந்த கலங்கரை விளக்கம் புதிய பொலிவோடு மக்களின் பார்வைக்கு அர்ப்பணிக்கப்படுவது மகிழ்ச்சியாக இருக்கிறது.
1: விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி உரையாற்றிய போது,
3: நம்முடைய கலங்கரை விளக்கம் புதுச்சேரியில் பழமையான வணிக நிலை எப்படி இருந்தது என்பதை அறிவுறுத்துகின்ற வகையில் இருப்பதை நாம் அனைவரும் அறியலாம். அரிக்கமேடு வணிகத்திற்கு ஒரு மையமாக இருந்ததை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். இதனையெல்லாம் பாதுகாக்க வேண்டும், பாதுகாத்து நம்முடைய சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்ற வகையில் கொண்டு வர வேண்டும் என்பது அரசனுடைய எண்ணமாகும். நம்முடைய மத்திய அரசுடைய உதவியோடு நம்முடைய பழமையான கட்டிடங்களை பாதுகாப்பதில் நம்முடைய அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது. பொலிவுறு நகர் திட்டத்தின் கீழ் பழமையான கட்டிடங்கள், குறிப்பாக கல்வி காலேஜ், வாவிசி உயர்நிலைப் பள்ளி மற்றும் பல கட்டிடங்கள், பள்ளிகள், இவற்றையெல்லாம் புதுப்பித்து பழமை மாறாமல் வைத்திருப்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். அதற்கு மத்திய அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி மாநிலம் ஒரு ஆன்மீக மாநிலம். ஆன்மீக சுற்றுலா, மருத்துவ சுற்றுலா, கல்வி சுற்றுலா, இப்படி பிற மாநிலத்தை சார்ந்த மக்கள் மற்றும் பிற நாட்டினை சார்ந்த மக்கள் இங்கே வந்து செல்வதை நாம் பார்க்கின்றோம். இப்போது சுற்றுலா பயணிகள் ஈர்த்து வருகின்ற நிலையில் புதுச்சேரி மாநிலம் சிறந்து விளங்கி வருகின்றது. அழகிய திருக்கோயில்கள் இவையெல்லாம் நெடுவாய் என்பது அதிகரித்து வருகின்றது, உயர்ந்து வருகின்றது. அவற்றை மேலும் மேலும் உயர்த்த வேண்டும் என்பது நம்முடைய அரசனுடைய எண்ணமாகும். அதற்காக பழமை

0: மாறாமல் நம்முடைய கட்டுநிலை புதுப்பித்து வருவதில் நம்முடைய அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது.
1: மேலும் இவ்விழாவில் மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர் திரு விக்னேஷ் கண்ணன், தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌகான், ஜிஎஸ்டி துறை அதிகாரிகள், சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இரண்டு நாள் பயணமாக புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கடந்த 26ஆம் தேதி பூரணாங்குப்பம் கிராமத்தில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு மறுசீரமைக்கப்பட்ட 400 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையான முழியன் குளத்தை திறந்து வைத்தார். மேலும் முழியன் குளம் மறுசீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி மரியாதை செய்தார். விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்புரை ஆற்றினார். அப்போது
2: இன்று புதுச்சேரியில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் நீர்நிலையை பாதுகாப்பது ஒரு மிகப்பெரிய சவாலாகவே மாறியிருக்கிறது. புதுச்சேரி நகர பகுதியில் கூட குடிநீரில் உட்புத்தன்மை 3000-4000 வரை TDS வரைக்கும் ஆபத்தான அளவை எட்டி இருக்கிறது. பாரத பிரதமர் குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தபோது அவர் ஒன்று சொல்வார், கர்கா பானி கர்மே, கேத்கா பானி கேத்மே, அண்ட் சீம்கா பானி சீம்மே. அப்படி என்றால் மழை எங்கே பெய்கிறதோ தண்ணீர் அதே நிலத்தில் பூமிக்கு போய் சேர வேண்டும், வயலில் பெய்கின்ற மழை அங்கேயே பூமிக்குள் இறக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அரசு நாடு முழுவதும் உள்ள ஆறுகள், குளங்கள், ஏரிகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஜல் சக்தி என்ற மினிஸ்ட்ரியில கேட்ச் த ரெயின் போன்ற திட்டங்கள் மூலமாக நீர் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு நாடு முழுவதும் ஏற்பட்டு இருக்கிறது. பாரத பிரதமர் தொடங்கி வைத்த மிஷன் லைஃப் இயக்கம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அரசின் பொறுப்பு மட்டுமல்ல, அது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை சொல்லி இருக்கிறது. பூர்ணாங்கோபம் கிராம மக்கள் செய்திருக்கும் இந்த சீரமைப்பு பணி பாரத பிரதமரின் மிஷன் லைஃப் இயக்கத்தின் உண்மையான நோக்கத்தை பிரதிபலிக்கிறது. நம்முடைய புதுச்சேரி அரசு 82 ஏரிகளை மறுசீரமைக்க 480 கோடி ரூபாய் மதிப்பீடு திட்டத்தை உருவாக்கியிருக்கிறது. மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது.
1: விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தமது உரையில்,
3: நீர்வளம் நிலவளம் எல்லாம் நிறைந்த ஒரு ஊர், சுற்றுலா பயணிகள் இருக்கின்ற ஒரு ஊர் நம்முடைய பூர்ணாங்குப்பம் கிராமம். இந்த கிராமத்தில் நம்முடைய அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயிலுக்காக வெட்டப்பட்ட ஒரு பழமையான குளம். கோயில்களில் குளங்கள் வெட்டப்படும் பொழுது நம்முடைய நீர்நிலை பாதுகாக்கப்படும், நல்ல தண்ணி கிடைக்கும். இது ஒரு பெரிய முக்கியமான நோக்கம். அதில் நம்முடைய எண்ணம், நம்முடைய புதுச்சேரியில் உள்ள குளங்களை எல்லாம் சீரமைக்க வேண்டும் என்பது, நீரை தேக்கி நிலத்தடி நீரை மேம்படுத்துவது, ஏரிகளை புனரமைப்பது, ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள கோயில் குளங்கள், அரசு குளங்கள் இவற்றையெல்லாம் சீரமைப்பதற்கு, இதுபோன்று ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் தொண்டு நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து இணைந்து குளங்களை தூர்வாரி சீரமைக்கும் பொழுது நிலத்தடி நீர் நிச்சயமாக மேம்படும். அதில் இது ஒரு உதாரணமாக, எடுத்துக்காட்டாக நம்முடைய பூர்ணாங்குப்பத்தினுடைய கிராம மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், தொண்டு நிறுவனம் இருந்து கொண்டிருக்கின்றது என்று எண்ணும் பொழுது அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் வாழ்த்தனையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: விழாவில் மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வ கணபதி பேசும் பொழுது,
4: நம்முடைய பாரத பிரதமருடைய தலைமையில் கடந்த 12 ஆண்டுகளில் நமது தேசம் மிகப்பெரிய வளர்ச்சியினை கண்டு கொண்டிருக்கின்றது. அனைத்து நாடுகளும் நம்மை பார்த்து வியந்து பாராட்டி கொண்டிருக்கின்றன. அதற்கு காரணம் நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்கள். அவருடைய மந்திரம் தாரக மந்திரம் ஒன்றுதான், அனைவரின் ஒத்துழைப்பு, அனைவரின் வளர்ச்சி, அனைவரின் பங்களிப்பு, அனைவருடைய முயற்சி, அனைவருடைய பங்களிப்பும் இந்த தேசத்தின் வளர்ச்சிக்கு இருக்க வேண்டும் என்பதை ஒரு தாரக மந்திரமாக எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த தாரக மந்திரத்திற்கு ஒரு உதாரணம் என்னவென்றால் இந்த மூழியான்களுடைய சிறப்பு தான். இதை அனைவரும் ஒன்று சேர்ந்து சீரமைத்திருக்கின்றார்கள். இது 400 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இப்படி புதிய குளமாக ஒரு புதிய வடிவமைப்பை பெற்றிருக்கின்றால் அதற்கு காரணம் இந்த பூரணாங்குப்பத்து மக்களுடைய ஒத்துழைப்பு. நிறைய NGOs இதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க.
1: மேலும் இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ராமு, திரு சார்லஸ் மார்டின், உள்ளாட்சித்துறை இயக்குநர் திரு ஆதர்ஷ், செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் திரு சுரேஷ் ராஜ், ஊர் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி

0: பி இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.
1: நேயர்களை இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகள் பயனடையும் வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீடு சம அளவில் இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற நாடாப்பிரபு கெம்பேகவுடாவின் 517th பிறந்த தின விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், கர்நாடகா தமிழ்நாடு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வு காணப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். கெம்பேகவுடாவின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய அளப்பரிய சேவைகள் காரணமாக 500 பிறகும் மக்கள் பயனடைந்து வருவதாக அவர் கூறினார். கெம்பேகவுடா கட்டமைத்த ஏரி அப்பகுதி மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக திகழ்கிறது என்றும், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி திட்டங்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார பாதுகாப்பு போன்ற அவரது செயல்பாடுகள் என்றென்றும் நினைவு கூறத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இதையடுத்து அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரையாற்றுகிறார். பின்னர் அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார். ரோஜி கேமன் நகரில் நடைபெறவுள்ள அந்நாட்டு தேசிய தின பொன்விழா கொண்டாட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் இந்திய பாதுகாப்பு படையுடன் 2 இந்திய கடற்படை கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் தனக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்புக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பில் இரு நாடுகளுக்கும் இடையே நெருங்கிய நட்புறவு உள்ளதாகவும் இது மேலும் வலுவடையும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மின்னணு சாதனங்கள் மற்றும் செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜேவரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 6,750 மதிப்பிலான 2 முக்கிய மின்னணு சாதன உற்பத்தி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்து பேசினார். மின்னணு சாதனங்களை இறக்குமதி செய்து வந்த நிலையில் தற்போது அவை உள்நாட்டிலேயே உற்பத்தி மதிப்பு 40,000 எட்டியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் தொழில்துறை மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். தில்லி, லக்னோ, வாரணாசி, பட்னா, சிலிகுரி இடையே புல்லட் ரயில் போக்குவரத்திற்கான வழித்தடம் அமைப்பதன் மூலம் தொழில் வளர்ச்சி மேம்படும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். வளர்ந்து வரும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் காரணமாக நாட்டின் சுகாதார சேவைகள் மேம்பட்டுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மருத்துவர் தினத்தையொட்டி நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், மரபணு இந்தியா இயக்கத்தின் கீழ் 10,000 அதிகமான தனிநபர்களிடமிருந்து மரபணு சார்ந்த தரவுகள் சேகரிக்கும் பணி நிறைவடைந்துள்ளதாக கூறினார். நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான சிகிச்சை முறைகளுக்கு மரபணு சார்ந்த தகவல்கள் பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். குஜராத்

0: மாநிலத்தில் உள்ள 70 வயதுக்கும் மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் போர்க்கால அடிப்படையில் ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீட்டு அட்டைகளை வழங்குமாறு மாவட்ட நிர்வாகங்களுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். காந்திநகரில் திரு அமித்ஷா தலைமையில் நேற்று நடைபெற்ற மாவட்ட மேம்பாட்டு ஒத்துழைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பெண் குழந்தைகளின் பள்ளி இடைநிற்றலை தடுக்கும் வகையில் ஒவ்வொரு 4 கிராமங்களிலும் புதிய பள்ளிகளை தொடங்குவதற்கான நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கிராமப்புற பகுதிகளில் முழுமையான கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு ஒவ்வொரு நில உரிமையாளருக்கும் 2 கால்நடைகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று திரு அமித்ஷா அறிவுறுத்தினார். தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் பிரதமரின் குடும்ப சுகாதார பராமரிப்பு கண்காணிப்பு திட்டத்தை திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தில்லியில் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற தவறிய தனியார் பயிற்சி மையங்கள் செயல்படுவதற்கு அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா உறுதிபட தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காணொலி மூலம் அவர் விடுத்துள்ள செய்தியில் மாணவர்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையிலும் பயிற்சி நிறுவனங்களின் பொறுப்புணர்வை அதிகரிக்கும் வகையிலும் தேவையான ஒழுங்குமுறை விதிகள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். தில்லியில் உள்ள அனைத்து பயிற்சி மையங்களும் பாதுகாப்பு சம்பந்தமான அனைத்து ஒழுங்குமுறை விதிகளையும் 1 காலத்திற்குள் முறையாக பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு அம்சங்களை செயல்படுத்த தவறிய பயிற்சி மையங்கள் மீது மாணவர்கள் புகாரளிக்க முன்வர வேண்டும் என்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கேட்டுக் கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் குஷிநகர் மாவட்டத்தில் அஹிரௌலி பஜார் பகுதியில் நேரிட்ட சாலை விபத்தில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மருத்துவ சிகிச்சைக்காக கோரக்பூரில் இருந்து இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த கார் மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் சம்பவ இடத்திலேயே 3 பேரும் உயிரிழந்ததாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் கார் ஓட்டுநரை கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெனிசுலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1430 அதிகரித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த துயரமான சம்பவம் காரணமாக 68,900 பேர் மாயமாகி உள்ளதாகவும் கட்டிட இடிபாடுகளில் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டு வருவதாகவும் அந்த தகவல்கள் மேலும் கூறுகிறது. அந்நாட்டு ராணுவம், தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் போதிய தயார் நிலையில் இல்லாத காரணத்தால் மீட்பு நடவடிக்கைகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் 3 நாட்களுக்கு முன்பு 7.2 மற்றும் 7.5 என்ற ரிக்டர் அளவில் 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. அசாம், மேகாலயா, சிக்கிம் மற்றும் இமயமலையை ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், சத்தீஸ்கர், கர்நாடகா, கொங்கன், கோவா, ஒடிசா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலங்கானா, விதர்பா, லட்சத்தீவுகள் மற்றும் அந்தமான் நிக்கோபர் தீவுகளின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே குஜராத், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் தில்லி, ஹரியானா, சண்டிகர் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அருணாச்சல பிரதேசத்தில் கேயி பன்னியார் மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதியில் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்த 2 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2 மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. லார்ட்ஸில் இப்போட்டி இந்திய நேரப்படி 7 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு

0: சிபி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபெஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25, 16:00. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்கவிருப்பது
2: நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் பதட்ட கோளாறுகளுக்கான யோகா பயிற்சிகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள்.
4: வணக்கம். இன்று பதற்ற கோளாறுகளுக்கு யோகாவின் பங்கு என்ற தலைப்புல பார்க்க போறோம். இன்றைய வேகமான ஒரு பரபரவான வாழ்க்கை முறையில பார்த்தோம்னா வேலை பளு, குடும்பத்துல பண தேவை, குடும்ப பொறுப்பு, கல்வி சார்ந்த மன அழுத்தம் போன்ற காரணங்களால நம்மில் பலருக்கு பதற்ற கோளாறுக்கு ஆளாகும். பதட்டம் என்பது என்ன? அதிகப்படியான கவலை, பயம் மற்றும் அதனுடன் இதய படபடப்பு, மூச்சு வேகமா விடுதல், அதிகமா வேர்க்கிறது, தூக்கமின்மை, கவனத்தை ஒரு வேளையில் செலுத்த முடியாமை மற்றும் கட்டுப்படுத்த முடியாத மன எண்ணங்கள், ஓட்டங்கள், இததான் நம்ம பதட்ட கோளாறுங்கிறோம். இது தொடர்ந்து இருக்கும் போது, இது ஒரு நாள்ல பல தடவை இதை அனுபவிக்கும் போது மன பாதிப்பா மாறுது. இந்த பிரச்சனைக்கு முறையா மனநல மருத்துவரை அணுகி மருந்து மாத்திரைகளை உட்கொள்ள வேண்டும். அதனுடன் யோக பயிற்சி செய்யும் போது மன அழுத்தத்தை நம்ம குறைச்சிக்கலாம். நிறைய பேருக்கு மருந்து மாத்திரை தேவைப்படலாம், சில பேருக்கு தேவைப்படாம இந்த லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன், முக்கியமா உடற்பயிற்சி, உணவு பயிற்சி, சரி விகித உணவு உட்கொள்றதுனாலயும் இந்த பிரச்சனைகளை கட்டுப்பாடா வச்சுக்கலாம். யோகா பண்றதுனால என்னென்ன நன்மைகள்னு பார்த்தோம்னா, பதற்ற கோளாறு உள்ளவர்களுக்கு மன அழுத்தத்தை தரும் ஹார்மோன் கார்டிசால், கேட்டிகோலமின் நார் அட்ரினலின் அளவை குறைக்குது. தன் இயங்கி நரம்பு மண்டலம், அதாவது ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டத்தோட செயல்பாட்டை சீராக்குறது. பதட்டத்தின் போது மெயினா நம்மளோட சிம்பத்திக் நரம்பு மண்டலம் தூண்டப்படுறதுனால தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள், நெஞ்சு படப்படப்பு, அதிகமா வேக்கிறது, பிபி ஏறுறது போன்ற பிரச்சனைகள் வருது. மூச்சு பயிற்சி, தியானம் இதெல்லாம் செய்யறப்போ வேகஸ் நர்வ் தூண்டப்படுது, அதனால அவங்களுக்கு அந்த பதட்டம், படப்படப்பு எல்லாம் குறையுது. இந்த வேகஸ் தூண்டுறப்போ உடலை வந்து ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட், அதாவது ஓய்வு மற்றும் செரிமானம் என்ற நிலைக்கு கொண்டு போகுது, உடலை தளர்வா வச்சுக்கிறதுக்கு உதவுது. ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்ல ரெண்டு இருக்கு, சிம்பத்திக் பாராசிம்பத்திக், அதாவது வேகஸ் நர்வ். இதுல இம்பாலன்ஸா இருந்தாதான் இந்த மாதிரி சிம்பத்திக் அதிகமா ஆகி பாராசிம்பத்திக் குறைஞ்சா இந்த மாதிரி பதட்ட நிலை அதிகமா இருக்கும், பதட்ட கோளாறு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு. சோ இந்த பதட்ட கோளாற நாம புறக்கணிக்க கூடாது. இந்த பிரச்சனைகள் உள்ளவங்க இது சரியாயிடும் நினைச்சு அவங்க விட்டுடக் கூடாது. ஏனென்றால் இது பல வியாதியை உண்டாக்கிடும் உடம்புல, முக்கியமா நீரிழிவு நோய், இதய நோய் வருவதற்கு முக்கியமான காரணம். அதனால இத நிச்சயமா கண்ட்ரோல் பண்ணணும். இந்த பதற்ற பிரச்சனை உள்ளவர்கள் யோகா பயிற்சியில சந்திர நாடி பிரணயமா, லெப்ட் நாஸ்ட்ரல் பிரீதிங், அனலோம் வில்லோம் பிரணயமா, அதாவது ஆல்டர்னேட் நாஸ்ட்ரல் பிரீதிங், பிராமரி பிரணயமா, பாக்ஸ் பிரீதிங் போன்ற மூச்சு பயிற்சிகளை முறையா கற்று தொடர்ந்து செய்தா அவர்களுக்கு இந்த பதற்றத்தை குறைக்க முடியும், பதற்ற கோளாறுகளிலிருந்து வெளிவரலாம். யோகா வந்து ஒரு அட்ஜன்ட் தெரப்பி தான், ஒரு துணை சிகிச்சை, அது மெயின் தெரப்பி இல்ல. அதனால முறையா மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் மருந்துகளை உட்கொண்டு அதனுடன் யோக பயிற்சியோ உடற்பயிற்சியோ செய்யும் போது அவங்களுக்கு வேகமான ஒரு துரிதமான முன்னேற்றத்தை காணலாம். மன அழுத்தத்தை இந்த யோக பயிற்சி செய்யறப்போ, இந்த லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் எல்லாம் பண்றப்ப மன அழுத்தத்தை குறைத்து மன தெளிவை அதிகரித்து உடலையும் மனதையும் அமைதியாக வைத்துக் கொள்ளும் இந்த பயிற்சிகள். எனவே இதனை அனைவரும் செய்ய வேண்டும். நன்றி.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் பதட்ட கோளாறுகளுக்கான யோகா பயிற்சிகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:30 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போல வணக்கம் மக்களே. ஷோக்காக காலையில இருந்தே தெய்வீக ராகம்ல இருந்து கேட்டுட்டு இருக்க ரெகுலர் நேயர்களுக்கும், இல்லப்பா இப்பதான் சண்டே காலை வேலை, அதனால தமிழ் நாங்க இப்பதான் எந்திரிச்சோம், அதனால இப்பதான் நான் வந்து வணக்கம் மக்களேவை எஃப்எம் ரெயின்போல 102.8 டியூன் பண்ணி கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கியூட் நேயர்களுக்கும் சூப்பரான உற்சாகமான காலை வணக்கம் சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறது நான் உங்க அன்பு தோழன் தமிழ். அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும், நம்பிக்கை அனைத்தையும் நல்லதாக காட்டும், உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும், இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும், வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும் அப்படிங்கிற அழகான சிந்தனையோட நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நம்ம நிகழ்ச்சியில் எப்பவுமே ஒரு ஃபேஸ்புக் கேள்வி இருக்குமே தமிழ், அதை நீங்கள் இன்னைக்கு சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட ஃபேஸ்புக் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 3 அதிநவீன போர்க்கப்பல்களின் பெயர் என்ன? திரும்பவும் கேள்வி உங்களுக்காக சொல்றேன். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 3 அதிநவீன போர்க்கப்பல்களின் பெயர் என்ன? இதை ரீசண்டா பார்த்தாதான் நம்ம நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. ஸோ சீக்கிரமா தேடினீங்கன்னா இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு எஃப்எம் ரெயின்போக்கு நீங்க எஸ்எம்எஸ் பண்ணலாம். ஸோ நாம நிகழ்ச்சிக்குள்ள முதல் பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 7:36 ஆகிட்டு இருக்க நேரத்துல நீங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ புதுவையின் வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களையில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போ நாம தெரிஞ்சுக்க போறது பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் தெரிஞ்சுக்க போறோம். கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் இருக்கிற காலி இடங்களுக்கான நியூஸ் தான் இப்போ தெரிஞ்சுக்க போறோம். மெக்கானிக்கல், சிவில், ஃபிட்டர், பில்டர், எலக்ட்ரிக்கல், ஃபைனான்ஸ், அக்கவுண்ட்ஸ், ஹெச்ஆர் அப்படிங்கிற பிரிவுகளில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் 124, டிப்ளமோ 18, கிராஜுவேட் 16 அப்படின்னு மொத்தமாக 158 காலி இடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான கல்வி தகுதி என்னப்பா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க இல்லையா, அதை தான் இப்போ நான் சொல்ல போறேன். இதுக்கான கல்வி தகுதி ஐடிஐ டிப்ளமோ டிகிரி இதுதான் முடிச்சிருக்கும் சான்றிதழ் சரிபார்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் எப்படி போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு கடைசி நாள் இந்த மாதம் 30ஆம் தேதி தான். வெப்சைட் லிங்க் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. npcil.nic.in மறுபடியும் வெப்சைட் உங்களுக்காக அந்த லிங்கை சொல்லிடுறேன், கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. npcil.nic.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு சூப்பராக உங்களோட அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி எல்லாரும் சூப்பராக முயற்சி பண்ணி ஜாபை ட்ரை பண்ணுங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு வருது, கேட்டு ரசிக்கலாம். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: வணக்கம் மக்களே, கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் மக்களேல, இன்னைக்கான ஃபேஸ்புக் கேள்வியை மறுபடியும் உங்களுக்காக ஒரு வாட்டி சொல்றேன். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 3 அதிநவீன போர்க்கப்பல்களின் பெயர் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு எஃப்எம் ரெயின்போவோட ஃபேஸ்புக் பேஜ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஆன்சரை.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ரொம்ப ஜாய்ஃபுல்லாக கேட்டுட்டு இருக்கீங்க வணக்கம் மக்களே ஷோ, நம்ம எஃப்எம் ரெயின்போவில். அடுத்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது எங்கே அப்படிப்பான்னு கேட்டிங்கன்னா, கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் தான். கூடங்குளத்தில் உள்ள இந்திய அணு மின்சார நிறுவனத்தில், அதாவது NPCIL அப்படிங்கிற இடத்துல காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டைஃபண்டி ட்ரைனி அப்படிங்கிற பிரிவில் பிளான்ட் ஆப்ரேட்டர் 136, எலக்ட்ரீஷியன் 47, ஃபிட்டர் 30, எலக்ட்ரானிக் 15, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படிங்கிற பிரிவில் 15, டர்னர் அப்படிங்கிற பிரிவில் 5, மெஷினிஸ்ட் 5 உட்பட மொத்தம் பார்த்தீங்கன்னா 266 இடங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கான கல்வி தகுதி என்னப்பா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா, அதை தான் இப்போ சொல்ல போகிறேன். +2 ஐடிஐ தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வயசு பார்த்தீங்கன்னா 18-24 இருக்கணுமா. இதோட தேர்ச்சி முறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைனில் தான் தேர்வு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டை எல்லாத்தையும் சரிபார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு விண்ணப்ப கட்டணமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் தான் விண்ணப்ப கட்டணம். இதில் SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. மேலும் விவரங்களுக்கு பார்த்தீங்கன்னா NPCIL careers.co.in அப்படிங்கிற இணையதள முகவரியில் பார்வையிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இணையதள முகவரி உங்களுக்காக மறுபடியும் ஒரு வாட்டி, NPCIL careers.co.in அப்படிங்கிற இணையதளத்தில் போய் பார்க்கலாம். இதுக்கான கடைசி டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 29ஆம் தேதி, இந்த மாதத்தோட 29ஆம் தேதி தான் கடைசி தேதின்னு சொல்லப்படுது. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள்.

வணக்கம் மக்களே, கேட்டுட்டு இருக்கீங்க வணக்கம் மக்களையோட ஃபேஸ்புக் கேள்வியை திரும்பவும் உங்களுக்காக ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்ணுறேன். டைமும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, ஸோ சீக்கிரமாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நிகழ்ச்சியோட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 3 அதிநவீன போர்க்கப்பல்களின் பெயர் என்ன? சீக்கிரமாக கமெண்ட் பண்ணுங்கள்.

வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியில நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 3 அதிநவீன போர்க்கப்பல்களின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டேன். ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய நேர்கள் ஆன்சரை கடகடகடன்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ப்ரோக்ராமோட நிறைவுக்கு வந்துட்டோம். அதனால நான் ஆன்சரை சொல்லிட்டு யார் யார் கரெக்டாக சொன்னாங்கன்னு சொல்ற விஷயத்த சொல்ல போகிறேன். ஸோ இந்த மத்திய அரசோட சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 3 நவீன போர்க்கப்பல்கள் கொல்கத்தாவில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட பேர் என்னென்ன அப்படின்னா, INS துணகிரி. இது பார்த்திங்கன்னா அதிநவீன ஸ்டெல்த் வழிகாட்டுதல் ஏவுகணை போர்க்கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிரிகளோட ரேடார்களை சிக்காமல் தாக்குதல் நடத்தும் திறன் கொண்டது அப்படின்னும் சொல்லப்படுது. INS ஷன்ஷோதக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கடலில் ஆய்வு பணிகளை மேற்கொள்ளும் மிகப்பெரிய கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் ஆழம், கடல் தரைப்பகுதி மற்றும் நீரியல் தரவுகளை வரப்படமாக பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது INS அக்ரே. இது பார்த்திங்கன்னா நீர்மூழ்கி கப்பல்களை வேட்டையாடி அழிக்கும் ஆழமற்ற நீர்போர் கப்பல், அதாவது ஆன்டி சம்மரின் வார்ஃபேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதில்களை கரெக்டாக கமெண்ட் பண்ண நேயர்கள் பேரை தான் இப்போ நான் வாசிக்க போகிறேன். சின்னதாக இருக்கும்னு பார்த்தா அடுத்தடுத்து கமெண்ட் வந்துகிட்டே இருக்கு. இருக்க நானும் கரெக்டாக வாசிக்க ட்ரை பண்ணுறேன். கோவிந்தன்பேட்டை பாலன், வடவெளி லூயிஸ் செல்வராஜ், கொடிக்கால் பாளையம் ஷாகுல் அமித், புலுவா பாளையம் ஆனந்த முருகன், பொன்னியமேடு வண்ண கணேசன், புவனகிரி சுமதி பாபு, பெரியவாளையம் ரவிச்சந்திரன், கொழுமம் கொண்டான் ராமகிருஷ்ணன், அரியலூர் வீராதுரை, விளக்கப்பாடி செந்தில் முருகன், ராஜபாளையம் பிரபு, மதுரை சண்முக சுந்தரம், பட்டாளம் அப்துல் ஜலால், ஏரவாச்சேரி ஷாகுல் ஹமீத், சென்னையிலிருந்து அந்தோனிராஜ், செஞ்சிலிருந்து கலைவாணி மற்றும் கனிஷ்கா, சென்னையிலிருந்து இன்னொரு நேயர் சோமசுந்தரம் பிரபு. ஸோ கமெண்ட் வந்துட்டு இருந்தாலும் இதுக்கு மேலே நம்ம நிகழ்ச்சி நிறைவு பெறதுனால இதோட நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஸ்டேட்லேருந்து வேற ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. கர்நாடகா ஸ்டேட் சின்ன திருப்பதியிலேருந்து பிரகாஷ் ஷியாம்லா, அஸ்வினி ஆனந்த், மன்வித் ரமேஷ் அப்படிங்கிறவங்களும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இந்த ஆன்சரை கமெண்ட் பண்ண அனைத்து நேயர்களுக்கும் FM Rainbow சார்பாக நன்றி. வரும் பாடலுடன் வணக்கம் மக்களே ஷோ நிறைவு பெறுகிறது.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 135வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகும். இதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி, அகில இந்திய வானொலி செய்தி இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலி ஆகியவற்றில் ஒலிபரப்பாகும். இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெற்ற இளங்கலை மருத்துவ படிப்பிற்கான நீட் மறுதேர்வுக்கான தற்காலிக விடைக்குறிப்புகளை எதிர்த்து ஆட்சேபனை தெரிவிப்பதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மாணவர்கள் ஒரு கேள்விக்கு 200 ரூபாய் கட்டணம் செலுத்தி கேள்விகள் மீதான ஆட்சேபனைகளை தெரிவிக்க இன்று கடைசி நாள் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் ஆலய மாங்கனி திருவிழா மாப்பிள்ளை அழைப்புடன் நேற்று வெகு விமரிசையாக தொடங்கியது. காரைக்கால் அம்மையார் பரமபத செட்டியார் திருக்கல்யாண நிகழ்வு இன்று நடைபெறுகிறது. முக்கிய நிகழ்வான மாங்கனி இறைத்தல் திருவிழா நாளை நடைபெறவுள்ளது. நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. இதில் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவசமாக போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 424 முகாம்கள் மற்றும் பேருந்து நிலையம், ரயில் நிலையம், பூங்காக்கள், கோவில்கள் மற்றும் வணிக வளாகங்கள் உட்பட 31 இடங்களில் போலியோ சொட்டு மருந்து போட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் இருந்து செல்லும் முருங்கப்பாக்கம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மாதா கோவில் வீதி, வீராம்பட்டினம் பிரதான சாலை, ஆர்கே நகர், காக்காயந்தோப்பு, பவானி நகர், ராஜீவ்காந்தி நகர், கப்பூர் கார்டன், சோழபுரம் மற்றும் சின்ன வீராம்பட்டினம் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஏழு நாட்கள் உழைத்த பிறகு அந்த ஒரு நாள் வரும் என இயங்கிட்டே இருப்போம் இல்லையா? ஆமாங்க, அதுதான் ஞாயிறு. இலைப்பாறை மிதியங்களுக்கு ஒரு இனிய பரிசா இருக்கிறதா இந்த ஞாயிறு. அதிகாலை சூரியன் சிரிக்க அவசரம் இல்லை எதுவுமே இன்னைக்கு இல்லையா? குடும்பம் ஒண்ணு கூடுற நேரம் இது. குதூகலம் மட்டும் குறையவே குறையாது. அம்மா சமைக்கிற அந்த அன்பு உணவு, அப்பா சொல்ற இனிய கதை, சிரிப்பில் மலரும் சிறுவர் உலகம், சிறுகடிக்கிற சந்தோஷம், அப்பப்பப்ப ஞாயிறு நாளே கொண்டாட்டம் தாங்க. பூங்கா செல்லும் பாதை எல்லாம் பூக்கள் கூட புன்னகைக்கும். வானம் கூட நிலை இடத்துல வாழ்த்துக்களை நம்ம கொடுக்கக்கூடிய நாளில் எந்த நாள். சோ நாளை மீண்டும் பயணம் தொடங்கிட்டே இருக்கும் இல்லையா? நம்பிக்கை அப்படிங்கிற தீபத்தை கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஓய்வு இல்லாமல் நம்ம உழைச்சிக்கிட்டே இருப்போம். ஞாயிறு நாளே உற்சாகங்க, உறவுகள் சேர்க்கக்கூடிய ஒரு சூப்பரான நாள். இந்த நாளில் உங்களோட சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் அன்பு ஆர்ஜே பவானி. இது வணக்கம் மக்களே. நிகழ்ச்சி நிறைவு பகுதி முடிஞ்சு இப்போ நம்ம புதுவை நிகழ்ச்சிக்கு வந்தாச்சுங்க. ஆமா, நேரம் சரி 8:14 15 நிமிடம் ஆகியாச்சு. புதுவை 102.8 இது நம்ம புதுவை.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: நம்ம புதுச்சேரின்னு சொன்னாலே அந்த கடல் காற்றில மெல்லிசையில கனவுகள் பாடக்கூடிய சூப்பரான பூமி நம்ம பூமி. அந்த பிரெஞ்சு வீதிகள் பேசுறதும் பழமையின் இனிய கதைகளை தமிழ் மனமும் தழைக்கிறதும் தமிழ் மொழியின் பெருமைகளை அலைகள் வந்து அழகா தாளாட்டுறதும் அடடடா பாண்டிச்சேரி நினைக்க நினைக்க அழகுங்க. ஆமா, அந்த அரவிந்தர் ஆன்மீக ஒளியில அன்பின் விதைகள் விதைக்கக்கூடிய இடத்துல சொல்லவே வேணா எக்கச்சக்க அழகுகள் கொட்டி கொடுக்கக்கூடிய நம்ம புதுச்சேரியில இன்னைக்கு நம்ம ஆர்ஜி எந்த பகுதியில இருந்து எந்த விஷயம் நம்ம ஷேர் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்
2: வணக்கம் மக்களே, நான் தான் உங்க

0: விதிக்கக்கூடிய இடத்துல
1: சொல்லவே வேணாம், எக்கச்சக்க அழகல் கொட்டி கொடுக்கக்கூடிய நம்ம புதுச்சேரியில இன்னைக்கு நம்ம ஆர்ஜி எந்த பகுதியில இருந்து எந்த விஷயம் ஷேர் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஆஜி ஆனந்த் பேசுறேன். இன்னைக்கு நம்ம புதுவை ஷோ புதுவையுடைய ஒரு மைய புதுன்னு சொல்லலாம். அவ்வளவு சூப்பரான ஒரு ஏரியா ஓகேங்களா, இந்த ஏரியா தான் போக போகுது. இந்த ஊரோட பேர் வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர். இந்த ஊர் வந்து செல்லாம வந்து டீச்சர்ஸ் காலனி அப்படி கூட சொல்லுவாங்க. இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகரை சுற்றி என்னென்ன ஊர்கள் இருக்குன்னா, மூலக்குளம், அரும்பார்த்தபுரம், ஜேஜே நகர், தக்கக்குட்டை, பாரிஸ் நகர், திருமலை தாயா நகர், பிச்சவரம்பட்டு, முத்துப்பிள்ளைப்பாளையம், கோபாலன் கடை, சுல்தான்பேட்டை, ஜிஎன் பாளையம், இப்படி ஏகப்பட்ட ஊர்கள் சுற்றி இருக்கு இந்த ஊர்ல, இந்த டீச்சர்ஸ் காலனியை சுற்றி. இந்த டீச்சர்ஸ் காலனி வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி முழுக்க முழுக்க வந்து விவசாய நிலமா தான் இருந்தது. அதுக்கப்புறமா தான் உருவாக்கப்பட்ட ஒரு நகர் தான் இந்த டீச்சர்ஸ் காலனி. இங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 தெருக்கள், நல்ல பிரம்மாண்டமான தெருக்கள் அப்படிங்கலாம். இப்ப ரியல் எஸ்டேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்ப பாக்கிறதுக்கு சூப்பராக இந்த ஏரியாலாம் வந்து இங்க வந்து முழுக்க முழுக்க வந்து ஆசிரியர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நகர் தான் இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர். இன்னும் சொல்ல போனா இந்த ஏரியால வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க. இங்க இந்த ஏரியாவை சுற்றி ஏகப்பட்ட காலேஜ், ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், தியேட்டர்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு. இந்த ஊரோட தண்ணி இன்னும் ரொம்ப டேஸ்டானு சொல்லலாம். இன்னும் இந்த ஊரை பத்தி சொல்றதுக்காக இப்போ ஒரு 2 பேர் காத்துட்டு இருக்காங்க. இளம் ஜோடிகள் விட பேசலாம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம்.
2: வணக்கம், உங்க பேரு?
3: சாம்பசிவம்.
2: சாம்பசிவம், உங்க பேர் மேம்?
4: என் பேர் சாமுண்டி. சரி, வணக்கம்.
2: வணக்கம். பாத்தீங்களா, எவ்வளவு அப்படியே தைரியமா பேசுறாங்க, நீங்க ரொம்ப தயக்கமா பேசுறீங்க. என்ன பார்த்து பயப்படுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. அதாவது இப்ப நாங்க வந்து நம்ம புதிய ஷோக்காக வந்திருக்கோம், எஃப்எம் ரெயின்போல வந்து. இன்னைக்கு வந்து டீச்சர்ஸ் காலனியை பத்தி பேச போறோம். சொல்லுங்க, நீங்க எத்தனை வருஷமா வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர்ல இருக்கீங்க?
3: நாங்க ஒரு 60 வருஷமா இருக்கிறோம்.
2: 60 வருஷமா பிறந்தவளதான் இந்த ஏரியா தான். சொல்லுங்க அப்பா, 60 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கு இந்த ஏரியா?
3: இங்க நல்லா விளையும் கரும்பு, மல்லாட்டை, கேழ்வரகு, கம்பு எல்லாமே விளையும். அதே மாதிரி சுத்தி நிறைய தென்னந்தோப்பு.
2: ஒரு மாதிரி பாக்குறதே ஒரு பிரம்மாண்டமா இருக்கும். பிரம்மாண்டமா
3: இருக்கும். ஆனா இப்ப வந்துட்டு எல்லா இடத்துலயும் வீடு வந்துருக்குது.
2: இந்த டீச்சர்ஸ் காலனின்ற பேர் வர என்ன காரணம்?
3: ஆசிரியர் இங்க வந்து டீச்சர் வெறும் வாதியாருங்க தான் இங்க, அதனால வந்து டீச்சர்ஸ் காலனின் பேர் வச்சிருக்காங்க.
2: நீங்க சொல்லுங்க மேடம், நிறைய சொல்ல ஆசைப்பட்டீங்க. இந்த ஏரியா வந்து அப்ப பாக்கும்போது ரொம்ப ஃபுல்லாவே இயற்கை வளமா இருக்கு சொல்றாங்க. என்னென்ன பயிர் வச்சாங்க சொல்லிட்டாங்க, எப்படி பாசனம் பண்ணிருப்பாங்க இங்க?
4: ஆனா இங்க கிணறு தான் இருந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஆனா கிணறு இப்ப நான் பாக்குறேன், அதுல தண்ணி பாய்ச்சினதெல்லாம் எனக்கு அது அவ்வளவா எனக்கு தெரியாது. ஆனா அது அது மூலியமா தான் எல்லா விளைச்சல விளைஞ்சது. மறுவள்ளி, கம்பு, கேழ்வரகு, சவுக்கு எல்லாமே இருந்தது, தென்னந்தோப்புலா இருந்தது. ஆனா இப்ப புதுசா வந்து நகர் போடும் போது இது எதுக்காக இந்த நகர்னு கேட்கும் போது, இங்க டீச்சர்ஸ்ங்க இங்க அவங்களுக்காக இந்த பிளாட் கொடுக்கப்பட்டது, அதனாலதான் இந்த நகர் இங்க
2: முழுக்க முழுக்க டீச்சர்ஸ் இருப்பாங்களா?
4: முழுக்க முழுக்க டீச்சர்ஸ்ங்க மட்டும் தான், சாருங்கள அவங்களுக்காக அமைக்கப்பட்டது தான். இப்ப நம்ம எதனாலனா பெட்ரோல் போடணும்னாலும் பாண்டிக்கு போகணும். இங்க பெட்ரோல் பேங்க், ஸ்கூலு, காலேஜ் எல்லாமே இங்க இருக்கு.
2: பார்த்து ஏகப்பட்ட இப்படி ஒரு 10-15 காலேஜ் இருக்கும் போலக்கு, ஹாஸ்பிட்டல் நிறைய இருக்கு, தியேட்டர்ஸ் இருக்கு, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்க இருக்கு. அப்போ வந்து நீங்க பார்த்த ஒரு டீச்சர்ஸ் காலனி, இப்ப பாக்கும்போது என்ன நீங்க மிஸ் பண்றீங்க?
4: இங்க வந்து அந்த நம்ம முன்ன விளைஞ்சதை மட்டும் மிஸ் பண்றோம். ஆனா இப்ப டீச்சர்ஸ்ங்கெல்லாம் இருக்கும்போது ரொம்ப நல்லா நகரே பாக்குறதுக்கு ஒரு அழகா இருக்கு.
2: ஏன்னா
4: நம்ம ஊர்கிட்ட இது மாதிரி இருக்கு. பாண்டி கிட்டதான் நம்ம எல்லா ஸ்கூல்லு, காலேஜ் எல்லாம் பெரிய இடம் போனோம்னா எல்லாமே இங்க மூலகலத்துக்குள்ள எல்லாமே இருக்கு. டீச்சர்ஸ் காலனி இருக்கிறது அது ரொம்ப நமக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு.
2: ஒரு அத்தியாவசிய தேவை, ஒரு அர்ஜென்ட்னா நீங்க எங்க போய் பொருள் வாங்குவீங்க?
4: இங்க டீச்சர்ஸ் காலனிக்குள்ள எல்லா கடைகளும் இருக்கு. ஆமா, மூலகலத்துக்குள்ள எல்லாமே இருக்கு. நம்ம பெட்ரோல் போடணும்னாலே யோசிக்கணும், வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாங்க. இப்ப அதுவுமே பக்கத்திலே இருக்கு. பெட்ரோல் பங்க் இருக்கு. காலேஜ் போய் சேர்க்கணும்னா நம்ம அவ்வளவு தூரம் போக வேண்டாம். ஸ்கூலும் போக,
2: வீட்டை விட்டு 2 படித்தான் காலேஜ் இருக்கு,
4: ஸ்கூல் இருக்கு, எல்லாமே நம்ம வீட்டுக்கு பின்பக்கமே பார்க்கும் போது எல்லாமே பக்கத்துல ரொம்ப பயங்கர சந்தோஷமா இருக்கு.
2: இங்கேயும் போக தேவையில்லப்பா, இங்கேயே நான் 10 மணிக்கு தூங்கிட்டு அப்படி போலான்றீங்களா?
4: தூங்கிட்டு பசங்க வந்து ரொம்ப டிராவல் பண்ண வேண்டாம், வேன் சார்ஜ் கொடுக்க வேண்டாம், இங்க இருந்து அப்படியே எல்லாம் போயிடலாம்.
2: இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாத்தீங்களா. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ரொம்ப பெருசு பெருசா இருக்கு. ரொம்ப கேப் இட்டு கேப் இட்டு ஒவ்வொரு வீடும் அவ்வளவு அழகாவும், இந்த தெருவெல்லாம் அவ்வளவு அகலமா இருக்கு. இது பிளான் பண்ணி இப்ப உருவாக்குன ஒரு நகர் தான் ஓகேங்களா. அப்ப வந்து நீங்க இங்க நிறைய கிணறு வர இருக்குன்னு சொன்னீங்க, என்னென்ன விளையாடி இருப்பீங்க அப்பெல்லாம்? நிறைய மெமரிஸ் இருக்கு உங்களுக்கு இங்க.
4: நாங்க விளையாடுனதுல அப்பெல்லாம் என்ன அதிகம் விளையாட்டு, இங்க கபடி விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த விளையாட்டு எல்லாம் அவ்வளவா தெரியலப்பா.
2: இல்லப்பா, அந்த கிணறு எல்லாம் சொன்னீங்கல்ல, கிணத்துல என்ன விளையாடுவீங்கன்னு கேட்டேன்.
4: கிணறுல எல்லாம் இறங்கி
2: தள்ளி விட்டு
4: நீச்சல்ல அது கத்துக்கிறதுக்காக மெயினா பெரியவங்க இருக்கும் போது அதை சொல்லி தருவாங்க. அதோட கிணறுல இருந்து அந்த தண்ணி எல்லாம் எடுத்து மரத்துக்கு அதெல்லாம் செடிக்கெல்லாம் ஊத்தும் போது அதை பாத்துருக்கேன். நான் முழுசா வந்து அந்த கிணத்துக்குள்ள அந்த ஊஞ்சல்
2: விழுந்தது கிடையாது.
4: அந்த விழுந்ததெல்லாம் எனக்கு
2: தள்ளி விட்டுருக்கீங்க,
4: யாரையும் தள்ளி எல்லாம் விட்டுலாம்.

0: கேட்டது கிடையாது.
1: இங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா உஸ்டரி வாய்க்கா போயிட்டு இருக்கு, பெரிய பெரிய வாய்க்கா. அது மூலமா பாசனம் பண்ணதா சொன்னாங்க, அதெல்லாம் பாத்திருக்கீங்களா?
0: அது சொல்லிருக்காங்க பெரியவங்க. ஆனா அது பெரிய ஏரி, பெரிய அந்த வாய்க்கால், அதுல தண்ணி குடிக்கிறது, குளிக்கிறது, எல்லா நிலத்துக்கு பாய்ச்சறது, அதுதான் மெயின் அந்த தண்ணி தான். ஆமா, இப்ப இந்த நகரம் வந்த பிறகு அந்த வந்து போர் போட்டு அவங்க தண்ணி எடுத்து வீட்டுக்குள்ளேயே அதை யூஸ் பண்றாங்க. அப்ப அந்த ஏரி மட்டும்தான் பெருசு.
1: அந்த வாய்க்கால உங்களுக்கு மெமரிஸ் இருக்கா?
0: இல்ல, மீன் பிடிப்பாங்களாம், அதுக்கப்புறம் அதுக்கு அதுக்குள்ள குளிக்கிறது, அதெல்லாம் எவ்வளவு ஒரு சந்தோஷமானது.
1: போது எங்களுக்கு ஆசையா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா
0: கிடைக்கலீங்களே, இப்ப எல்லாம் நம்ம அதை வயலை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்ப நான் வெளியில நேற்று போயிட்டு வந்தேன், வயலுங்களை பார்க்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் நம்ம இருந்து நம்ம பாக்கல, நம்மளே பரவாயில்ல, நம்மளோட வளர குழந்தைங்க பாக்காம இருக்காங்க.
1: அது யாரா இருந்தாலும் டீச்சர்ஸ் காலனி ஒரு லேண்ட்மார்க் சொல்லிருக்கு. எங்க இருந்து வரீங்க? டீச்சர்ஸ் காலனி பக்கத்துல இருந்து வரேன். அப்படி ஒரு பெரிய லேண்ட்மார்க்கா இருக்கு இந்த ஏரியா. ஓகேங்களா, எப்படி பாக்குறீங்க? ஒரு 40 வருஷத்துக்கு முடி அவ்வளவு தெரியப்படாத ஒரு பகுதி, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னு சொல்லலாம், மூலகுலத்துக்கு அடுத்து இதுதான். சோ அப்படி ஒரு ஒரு இடம் இது. எப்படி பாக்குறீங்க இவ்வளவு வளர்ச்சி, எப்படி பாக்குறீங்க?
0: ரொம்ப பெருமையா இருக்கு. இவ்வளவு சீக்கிரம் வந்து இந்த டீச்சர்ஸ் காலனி நம்ம வெளியில போய் சொல்லும் போது அது ரொம்ப பெருமையா நினைக்கிறாங்க. டீச்சர்ஸ் காலனி அப்படின்னு சொல்லும் போது நம்மள ஒரு மாதிரி தனி விதமா பாக்குறாங்க. அது ரொம்ப
1: பெருமையா பாக்குறாங்க,
0: பெருமையா பாக்குறாங்க. ஏன்னா டீச்சர்ஸ் காலனியில வராங்களா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஏன்னா அது மாதிரி அப்ப பேச மாட்டாங்க. இப்ப அது மட்டும் இந்த நகரம் வந்து பெருசா இருக்கு, அது சொல்லும் போது நம்ம இந்த இடத்துல வாழறோமே அப்படின்னு பெருமையா இருக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பா, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மேம் டீச்சர்ஸ் காலனி பத்தி, ரொம்ப நன்றி மேடம்.
0: தேங்க்யூமா, தேங்க்யூமா.
1: மக்களை இன்னும் நிறைய தகவல் தகவல்கள் வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I'm Naresh Mago. The headlines. Prime Minister Narendra Modi to hold talks with President of Seychelles, Patrick Hermine.

0: முதல் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாகும். நேரம் சரி 8:30:43 எஃப்எம் பிரைம்ல புதுவை 102.8 இது நம்ம புதுவை நிகழ்ச்சி.
1: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
0: நம்ம புதுவை நிகழ்ச்சியில ராதாகிருஷ்ணன் நகர்ல இருந்து நம்முடைய ஆர்ஜி ஆனந்த் பேசிட்டு இருக்காரு, பேசிடலாம். வணக்கம்,
4: வெல்கம் பேக் டு தி ஷோ தி ஃப்ரம் ரெயின்போவின். நம்ம புதுவை நான் உங்க ஆர்ஜி ஆனந்த் பேசிட்டு இருக்க. மக்களே, இன்னைக்கு நம்ம புதுவை ஷோ டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் பத்தி போயிட்டு இருக்கு. இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் அந்த பகுதிக்கு எப்படிப்பா வரும் அப்படின்னு நிறைய யோசிப்பீங்க. இப்ப புதுவை பேருந்து நிலையத்துல பாத்தீங்கன்னா நேரம் நீங்க மூலகுளம் வந்துட்டீங்கன்னா 2 ரோடு கட் ஆகும். ஒன்னு வந்து அரும்பாத்தபுரம் போகும், இன்னும் ஸ்ட்ரெயிட் ரோடு வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் வரும். ஸோ அந்த வழியாக வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கட்டிங்கே வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான் சொல்லலாம். வரும்போதே ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆர்ச் இருக்கும், டாக்டர் ராதாகிருஷ்ணன் அப்படி சொல்லி. ஸோ அந்த ஆர்ச் தான் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ இன்னும் நிறைய தகவல்கள் இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் பற்றி இங்கே இருக்கிறவங்ககிட்ட கே தெரிஞ்சுக்கலாம். கரை வச்சிருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
5: ஹலோ.
4: ஹலோ, வேணாம், வணக்கம் சொல்லுங்க. உபே சொல்லுங்க.
5: மீனாட்சி
4: சொல்லுங்க மேம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
5: ராதாகிருஷ்ணன், நாங்கள் பால் வியாபாரம் பண்றோம்.
4: அப்படிங்களா? சொல்லுங்க மேம், எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க?
5: நாங்க 50 வருஷமா இருக்கறங்க.
4: நீங்க இருக்கும் இந்த ஊர் தான் பிறந்து வந்தீங்க?
5: ஆமா, இந்த ஊர் தான்.
4: நீங்க அப்ப ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பாக்கும்போது எப்படி இருக்கு இந்த ஏரியா?
5: இந்த ஏரியா ஃபுல்லா பயிறு, கம்பு, கேவுரு இதெல்லாம் நாங்க பயிர் வைப்போம். இப்ப ராதாகிருஷ்ணன் நகர் ஃபுல்லா வீடாயிடுச்சு, டேங்க், கிரவுண்டு எல்லா வசதியும் இருக்கு.
4: இந்த ஊருக்கு வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் ஏன் பேருன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து ஃபுல்லா டீச்சர்ஸா இருக்கு சொன்னாங்க. உண்மையா?
5: ஆமா, டீச்சருங்க, டீச்சர் வாத்தியருங்க இருக்கிறதுனால அவங்களுக்குன்னு தனி குவார்டர்ஸ், டீச்சர் குவார்டர்ஸ் ராதாகிருஷ்ணன்
4: நகர். சரி, இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க வந்து நிறைய கிரவுண்ட் எல்லாம் இருக்கு, கிரவுண்டு பார்த்தோம், எல்லாமே இங்க இருக்கு. சுத்தி என்ன இருக்குன்னு சொல்லலாம், எல்லாமே இருக்கு. சரி, நீங்க வந்து இப்ப நீங்க ஒரு 50 வருஷம் முடி பார்க்கும்போது முழுக்க முழுக்க வந்து ஒரு விவசாய பகுதி, ஃபுல்லா வந்து தென்னந்தோப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருந்த ஒரு ஊர் இப்ப இப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது என்ன தோணுது
5: உங்களுக்கு?
4: ஏன் கஷ்டமா இருக்கு?
5: எங்களுக்கு நல்லா காத்தோட்டமா இருக்கும், நாங்க ஸ்கூல் பக்கத்துலயே இருக்கு, பயிருங்க எல்லாம் எங்க பார்த்தாலும் விவசாய நிலங்க, கம்பு, கேவுரு பசுமையா இருக்கும்.
4: இப்ப ஒரு வளர்ச்சி வேணும்னா எதனா ஒண்ணு விட்டுதான் ஆகணும், ஓகேங்களா? இப்ப வந்து உங்க ஊரை சுத்தி ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, எதனா ஒரு தேவைனா எங்க போயிருக்கு முதல்ல?
5: எல்லாம் காலேஜ்,
4: இப்ப எல்லா காலேஜும் இங்க இருக்குங்களா? சரி, இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப ஒரு அடிப்படை தேவை ரொம்ப ஒரு அர்ஜென்ட்னா எங்க போவீங்க?
5: தான் போவோம்.
4: நான் வந்து ஹாஸ்பிடல் சொல்ல, ஒரு பாண்டிக்கு போவீங்களா இல்ல வில்லூர் போவீங்களா?
5: வில்லூர் போவோம், முத்துப்பிள்ளைப்பாளையம் எங்களுக்கு பக்கத்துல, ஆரம்ப சுகாதார நிலையம், தேர்பாளையம்,
4: எல்லாமே சுத்தி இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வளர்ச்சி அதிகமா இருக்கு, உங்க ஊரோட தண்ணி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொன்னாங்க, அது உண்மையா?
5: டேஸ்டா தான் இருந்துச்சு.
4: எப்படி இங்க பக்கத்துல இந்த முத்துப்பிள்ளைப்பாளையம் இருக்கிறதுனால?
5: ஆமா, முத்துப்பிள்ளைப்பாளையம் தண்ணி வசதி அந்த ஒரு பிரச்சனை இல்ல, எல்லாம் நல்லா இருக்கு,
4: எல்லாமே நல்லா இருக்கு. இப்ப நாங்க வந்து எஃப்எம் ரெயின்போ ஷோ வந்து நம்ம புதுவை, புதுவையில இருக்கிற ஒவ்வொரு பகுதியை பத்தி நாங்க சொல்லிட்டு வரோம். அந்த வகையில வந்து இன்னைக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அதை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு வீடும் ரொம்ப அகலமா இருக்கும், தெருக்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு 10 அடிக்கு அவ்வளவு பெரிய இங்க வந்து பாத்தீங்கன்னா 10 கிளாஸ் இருக்கு, ஒவ்வொரு கிளாஸும் வந்து ரொம்ப பெருசு பெருசா இருக்கு. இது வந்து நீங்க பிளாட் போடும்போது பாத்துருப்பீங்க, அப்ப என்ன பயிர் வச்சிருந்தாங்க? அங்க நிறைய கிணறு வர இருக்குன்னு சொன்னாங்க,
5: கிணறு, குளங்க இருக்கும், கம்பு கேவு எல்லாம் கோட்டெல்லாம் நிறைய இருக்கு.
4: முழுக்க முழுக்க நீங்க அங்கதான் இருக்கீங்க?
5: அங்கேதான் இருப்போம்.
4: நீங்க எதனா பயிர் வச்சிருக்கீங்களா?
5: உங்களும் மரவள்ளி, மல்லாட்டை இதெல்லாம் போட்டுருக்குறோம். இதுக்கே ஒரு கம்பெல்லாம் நட்டு இருக்கிறோம்.
4: இன்னொரு முக்கியமான விஷயம், ஊசி பேர்ல இருந்து தண்ணி

0: இருந்தாலும் இங்க பாசனம் அப்படி பண்ணுவாங்க.
1: கனகனேரி வரைக்கும் போவோம் தண்ணி எடுக்க, உச்சேரி தண்ணி தான், மோட்டரே கிடையாது. எல்லாரும் நாங்க குளிப்போம், துணி துவைப்போம், அந்த அளவுக்கு தண்ணி நல்லா இருக்கும்.
0: இன்னொன்னு இப்ப உங்க ஏரியா வந்து எல்லாத்தையும் பெஸ்டா இருக்கு ஓகேங்களா, அடிப்படை வசதியும் சரி, எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் உங்க ஏரியா பெஸ்டா இருக்கு. எப்படி பாக்குறீங்க இந்த பாண்டிச்சேரி வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னா இந்த ஏரியா பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு உங்க ஏரியா?
1: வளர்ச்சி பஸ் எல்லாமே நாங்க எதுக்கு கஷ்டப்படுத்தாது, ரோடு எல்லா வசதியும் நல்லா இருக்கு.
0: இப்ப நிறைய விஷயங்கள் உங்க ஏரியா பத்தி சொன்னீங்க, நன்றி மேடம்.
1: நன்றிங்க.
0: மக்களை இன்னும் நிறைய தகவல்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு தொடர்ந்து கேளுங்க. இப்போ ரெயின்போ புதுவை 102.8.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்கே, நமது எஃப்எம் ரெயின்போவிலும் முதன்மை அலைவரிசையிலும் இன்று பகல் 12:50 புதின பக்கங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்குங்க. இதில் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். புதினத்தை விரும்பக்கூடிய நேர்களே, உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி, மறக்காம கேளுங்க.

0: பெர்ஃப்யூமே
1: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில்
1: தினமும் காலை 9:02
2: நேயர் விருப்பம்.
3: என்னோட
4: புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் சரி 8:44 நொடிகள் ஆகியாச்சிங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நம்ம புதுவை நிகழ்ச்சியில் இன்னைக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர்ல இருந்து நம்மளுடைய ஆர்ஜியான நிறைய விஷயங்கள் நமக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிடலாம் தொடர்ந்து நம்மளுடைய ஆர்ஜே ஓடு.
1: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போவின் நம்ம புதுவை. நான் தான் உங்க ஆர்ஜியான பேசிட்டு இருக்கேன். மக்களே, இன்னைக்கு நம்ம புதுவை ஷோ வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான் போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம கூட பேசுற ஒரு கல்லூரி மாணவி பேசிருக்காங்க. பேசலாம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.

0: பேர் சொல்லுங்க.
1: லோகநாயகி.
0: லோகநாயகி எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க மேம்?
1: நீங்க
0: எத்தனை வருஷமா இங்க ஜெயிலில்?
1: 10 வருஷமா இருக்கிறோம்.
0: 10 வருஷமா இருக்கீங்களா? சரி சொல்லுங்க. இப்போ டீச்சர்ஸ் காலேஜில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு ஓகேங்களா? எல்லாம் வந்து இப்போ இங்கே இருக்க மாட்டோமோன்னு ஏங்குறாங்க. நீங்கள் வந்து இப்போ இங்கே இருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க உங்கள் ஏரியா பற்றி?
1: நல்ல மாதிரி பயணம் எடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள்
0: ஒவ்வொரு வார்த்தையும் வீட்டுக்கு பயப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க, ஒன்றும் பயப்படாது. உங்களுக்கு பேச்சு வரும், ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ டீச்சர்ஸ் காலேஜில் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ஓகேங்களா? இந்த ஏரியா தண்ணியை பற்றி சொல்லிவிடுங்க.
1: அந்த ஏரியா தண்ணி நல்லா சுவையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், நல்லா பயன்படுத்திக்கிறோம். அங்க மரவிழி எல்லாம் பயன்படுத்திக்கிறோம்.
0: அதாவது இந்த நைட்டு 10 மணிக்கு பேய பார்த்து பயந்தா எப்படி பயப்படுங்களா? அது பேசிட்டீங்க ஓகே. இப்போ இளைஞர்கள்ட்ட பேசலாம். வணக்கம் சொல்லுங்க.
2: வணக்கம், என் பேர் பாலா.
0: பாலா சொல்லுங்க. பாலா எத்தனை வருஷமா டீச்சர்ஸ் காலனி இருக்கீங்க?
2: நான் 18 வருஷமா ஓகேங்களா.
0: இப்போ உங்க டீச்சர்ஸ் காலனி அப்படி பேர சொன்னாலே ஒரு கெத்தா இருக்கு ஓகேங்களா? அந்த அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு உங்க ஏரியா பத்தி. உங்க ஏரியா சுத்தி ஏகப்பட்ட வளர்ச்சி இருக்கு. எப்படி இப்போ உங்கள் ஏரியா பற்றி சொல்லும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க?
2: எப்படி ஃபீல் பண்ணோம்னா, நான் சின்ன வயசில் பார்த்தோட இப்போ ஓகே தான், நல்லா இருக்கு. எல்லாம் வந்து லைட் மினி சிட்டி மாரி அந்த மாதிரி இருக்கு
0: ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு ஒரு அர்ஜென்சி, இப்போ ஒரு அத்தியாவசியமாக ஒரு பொருள் வாங்கணும்னா எந்த ஊருக்கு போவீங்க? பக்கத்தில் மூலவரம் இருக்கு, வில்லியனூர் இருக்கு, பாண்டி இருக்கு, எங்கே போவீங்க?
2: ஏன்னா அங்கெல்லாம் மோஸ்டாக நாங்கள் போமா, ஏன்னா பக்கத்துலேயே இருக்குது எல்லாமே.
0: எல்லாமே இங்கே இருக்கு.
2: ஆமாம்,
0: ஸ்கூல் போகணுன்னா கூட அப்படி வந்து போயிடலான்றீங்க?
2: ஆமாங்க.
0: நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
2: நான் இப்போ வந்து காலேஜ் போறேங்க.
0: என்ன படிக்கிறீங்க?
2: என்ன படிக்கிறேன்னா BLLB.
0: லா படிக்கிறீங்க? ஓகே, லாவில் நிறைய லா இருக்கு, நான் எந்த அளவுக்கு கேட்க மாட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க வந்து இந்த ஒரு 8 மணி ஆனால் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குன்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒரு ஏரியான்னு சொல்றாங்க உண்மையா?
2: ஆமாங்க, அது கன்ஃபார்ம் உண்மைதாங்க.
0: நீங்க எப்படி அந்த டைம்ல எப்படி நீங்க போவீங்க?
2: அந்த டைம்ல நான் எப்படி போவேன்னா, எனக்கு காலேஜ் வந்து 9 மணிங்க, அதனால நான் வந்து 8:30 நினைச்சுக்குவோம். ஆனாலும் ரொம்ப டிராஃபிக்காக தான் இருக்கும், அது பெஸ்ட்டு அனுசரிச்சு தான் போவோம்.
0: கொஞ்சம் முன்னாடியே வந்து போயிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்கள் வந்து எஃப்எம் ரெயின்போ விஷயம் வந்து நம்ம புதுவை. புதுவையில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியை பற்றி சொல்லும் அந்த வகையில் இன்றைக்கி டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகரை பற்றி சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகரை சுற்றி என்னென்ன ஊர்கள் இருக்குது கொஞ்சம் நேர்களுக்கு சொல்லிவிடுங்க.
2: என்னென்ன ஊர் இருக்குன்னா, பக்கத்தில் வந்து அருமத்தபுரம் இருக்குது, பிச்சரம்பேட்டை இருக்குது, அப்புறம் வந்து முத்துப்பள்ளிப்பாளையம் இருக்குது, அப்புறம் மூலக்கோலம் இருக்குது, அப்புறம் ஜேஎன் பாளையம், அப்புறம் வந்து
0: எக்ஸாம்ல கூட இந்த அளவுக்கு கஷ்டமா கேள்வி கேட்க மாட்டாங்க உங்களுக்கு, ரொம்ப ஃபீல் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்னொரு முக்கியமான விஷயம், எஃப்எம் எல்லாம் கேட்பீங்களா?
2: ஆ, கேட்பாங்க.
0: சரி, எஃப்எம்ல உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் என்ன?
2: எஃப்எம்ல பிடிச்ச ப்ரோக்ராம் டப்புன்னு கேட்டா எப்படி சொல்லுது? ஆனா ப்ரோக்ராம் அதெல்லாம் பார்க்க மாட்டோம், பாட்டு கேட்பாங்க.
0: பாட்டு கேட்பீங்க?
2: ஆமா,
0: ப்ரோக்ராம் பண்ணதுல பாட்டு மட்டும் போட்டா போதும்.
2: ஆமாங்க.
0: சரி, இன்னொன்னு, இப்ப உங்க ஊரை பத்தி ஒரு வார்த்தையில நச்சுன்னு சொல்லணும் என்ன சொல்லுவீங்க? டாக்டர் ராதாகிருஷ்ணன் அதெல்லாம் இப்படிதாங்க, வேற மாதிரி அப்படி சொல்லணும்னு என்ன சொல்லுவீங்க?
2: நாங்க தான்,
0: நீங்க தான், நீங்க தான், நீங்க மட்டும்தான் ஓகேங்களா? சரி, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நன்றி.
2: தேங்க்யூ.
0: மக்களே, இன்னைக்கு நம்ம புதுவையோடைய நிறைவு திறந்து வந்துட்டோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் பகுதியில் நம்ம பேசியிருந்தோம். இங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த ஏரியா வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஒரு ஏரியான்னு சொல்லியிருந்தாங்க, உண்மைதான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு விவசாய பகுதியா, முழுக்க முழுக்க விளைச்சல் பகுதியா இருந்த ஒரு ஏரியா தான் இது. இந்த பகுதி முழுக்க முழுக்க வந்து ஆசிரியர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஏரியான்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 10 கிராஸ் இருக்குங்க, 10 கிராஸும் வந்து அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான பெரிய பெரிய வந்து தெருக்களோட இருக்கு. முழுக்க முழுக்க எல்லா வசதிகளோடும் இங்க இந்த ஏரியா இருக்கு. இந்த ஏரியாவில் வந்து இந்த வசதி இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது, அந்த அளவுக்கு எல்லாமே இருக்கு. கிரவுண்ட் இருக்கு, ஸ்கூல், காலேஜ், பெட்ரோல் பங்க், தியேட்டர் எல்லாமே இந்த ஏரியா சுத்தி இருக்கு. ஸோ அவங்க வந்து எந்த ஒரு தேவையா இருந்தாலும் இன்னொரு பகுதிக்கு போக வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வாரம் இன்னொரு ஏரியா பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு நான் உங்கள் ஆஜே ஆனந்த்.
3: மக்களே, நிகழ்ச்சி நிறைவு தருந்துக்கு வந்தாச்சு. ஆமாங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய நம்ம புதுவை ஷோவானது டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர்லேருந்து போயிட்டு இருந்து, ஸோ அந்த நகரை பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளும் ஷேர் பண்ணிட்டாங்க. இருக்கிற பொதுமக்களோட நிறைய விஷயங்கள் பேசி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் புதுவையை பற்றி எக்கச்சக்கமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரே நிகழ்ச்சி நம்ம எஃப்எம் ரெயின் புதுவை 102.8 மட்டும் ஒளிபரப்பாகிற நம்ம புதுவை நிகழ்ச்சி தாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஆர்ஜேஸ் பாண்டிச்சல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன சின்ன பகுதிக்கு போயிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் நமக்கு அழகாக தெரிவிப்பாங்க. ஸோ அந்த பகுதி இப்போ எப்படி இருந்தது, ஒரு காலத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிறது, எக்கச்சக்கமான வரலாற்று நிகழ்வுகள் எல்லாமே நம்மளும் ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் கேளுங்க எஃப்எம் ரெயின் புதுவை 102.8 மட்டும், இனந்தோறும் காலை 8:02 நம்ம புதுவை நிகழ்ச்சி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய

0: வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கயிறு ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: சொல்லா, ப்ளீஸ் க்ளோஸ் த டோர் டோர்.

0: இன்ன மயில
1: வேற லெவல் பா.
2: நேரம் 8:55. எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
3: முகத்தில்
4: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒரு நண்பர் யாருக்கோ போன் பண்ணிட்டு இருந்தார்.

0: அவர் பேசி முடித்ததும் நான் அவரை பார்த்து, இப்போ ஃபோன் பண்ணிங்களே, அந்த ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் தலையை சொரிஞ்சுக்கிட்டார், ஞாபகம் வரலன்னார். சரி சார், அதை விடுங்க, உங்கள் மனைவி பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். மாலதின்னார். என்ன சார் இது வேடிக்கை? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின ஃபோன் நம்பர் வந்து மறந்து போச்சு. எப்போவோ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவி பேர் மறக்கலை, அதை கரெக்டாக சொல்லிவிட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். அவர் என்னை ஒரு மாதிரியாக பார்த்தார். அவர் அப்படி என்னை பார்த்ததில் ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா நாம் எல்லாருமே அப்படித்தானே, ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தொலைபேசியில் ஒருத்தட்ட பேசுகிறோம், அதுக்கப்புறம் அந்த எண் வந்து நமக்கு அனாவசியம், அதனால் மறந்துடுறோம். இதுக்கு பேர் தான் தற்காலிக ஞாபகம். ஆனால் மனைவி பேரை வந்து மறந்துட முடியுமா? முடியாது. அது வந்து அவசியமான ஒன்று, அடிக்கடி அந்த பேரை வந்து உபயோகப்படுத்துகிறோம், அதனாலேயும் அது வந்து முக்கியங்கிறதுனாலேயும் அதை மறக்கறதில்ல. இதுக்கு பேர் நிரந்தர ஞாபகம். சரி, இந்த தற்காலிக ஞாபகம், நிரந்தர ஞாபகம், இது ரெண்டு ஞாபக அளவுகளையும் கட்டுப்படுத்துறது எது அப்படின்னா, மூளைக்குள்ளே நடக்கிற மின்சார நடவடிக்கைகள் தான். தற்காலிக ஞாபகம் ஒரு மின்னல் மாதிரி தோன்றி மறையுது. நிரந்தர ஞாபகம் ஒரு படிவம் போல் மூளையில் படிஞ்சுடுது. ஒரு சம்பவத்தின் பல பிரதிகள் மூளையில் பல்வேறு பகுதிகளிலேயும் படிகிறதுனால ஒன்று மறைஞ்சாலும் மறந்தாலும் இன்னொன்று மறையறதில்லை. இப்படிப்பட்ட நிலைமையில் தான் இந்த தொண்டையில் இருக்க வாயில் வரமாட்டேங்குது சார் அப்படிம்மா. ஒருத்தருக்கு எந்த துறையில் ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமோ அது சம்பந்தமான ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். தொழிலை விரும்புகிற ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு எண்கள்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும். அது மாதிரி கவிஞர்களுக்கு வார்த்தைகள் நல்ல ஞாபகத்தில் இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மூளை வந்து எண்களை விட எழுத்துக்களை விட படங்களை ரொம்ப சுலபமாக ஞாபகத்தில் வச்சுக்குது. புரிஞ்சுக்கிற தன்மை, அனுபவம், புத்தி கூர்மை இது கூடி குறையிறத பொறுத்து ஞாபக சக்தியும் ஏறும் இறங்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையனுக்கு படித்தது எதுவும் ஞாபகத்தில் இல்லைன்னா அவன் அதை சரியாக புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இந்த மறதிங்கிறது எந்த சமயத்தில் ஒரு பிரச்சனை ஆகுது தெரியுமா? உங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தரை ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சரியாக 5 மணிக்கு கடற்கரைக்கு வர சொல்லிவிட்டு அந்த நேரத்தை மறந்துவிட்டால் அது பரவாயில்ல, வர சொன்னதையே மறந்துவிட்டால் தான் நிலைமை மோசம்னு அர்த்தம். இப்படி இருந்தால் இது வந்து சிகிச்சை எடுத்துக்க வேண்டிய நிலைமைங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆமாம், இதுக்கும் மருந்து இருக்குது. ஆனால் மூளை வந்து குறிப்பிட்ட அளவுக்கும் கீழே இயங்குறப்போவோ இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிங்கிற மூளை ரசாயனம் ரொம்பவும் குறைஞ்சி போகிறப்போ மட்டும்தான் உபயோகப்படும். டாக்டர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? மூளையை பொறுத்த வரைக்கும் அதில் ஞாபக சக்தி அதிகமாக உள்ள மூளை மறதி உள்ள மூளை அப்படின்னு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. நினைவு வச்சுக்கிறதுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட மூளை பயிற்சியற்ற மூளை அப்படின்னு வேணும்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஞாபக சக்திங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற பயிற்சி முயற்சி இதை பொறுத்து தான் அமையும். ஒருத்தர் ஒரு பென்சிலை எங்கேயோ வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருந்தார். அப்புறம் என்னமோ தீவிரமாக யோசனை பண்ணி அதை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தாராம். எதிரில் உட்காந்துருந்தவர் சொன்னார், பென்சிலை தானே தேடிக்கிட்டு இருக்கீங்க, அது உங்கள் வலது காதில் இருக்குது சார் அப்படின்னாராம் அவர். இதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, பென்சிலை வந்து வலது காதில் தான் வச்சுருக்கேங்கிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஆனால் எது வலது காதுங்கிறது தான் மறந்து போச்சு அப்படின்னாராம். அவர் அதை தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கிறார்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்கிட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
6: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
7: அப்படியே பேசிட்டாலும்
5: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
8: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
6: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
5: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
6: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
9: தாத்தா
6: சொல்றாங்க,
9: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
6: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஒன்றா வண்டி FM ரெயின்போக்கு.
10: தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
11: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பெங்களூருவில் நடைபெற்ற நாடாப்பிரபு கேம்பகவுடாவின் 517வது பிறந்த தின விழாவில் பங்கேற்று உரையாற்றுகையில், விவசாயிகள் பயனடை

இவ்வகையில் கர்நாடக தமிழ்நாடு இடையேயான நதிநீர் பங்கீடு சம அளவில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கேம்பகவுடாவின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய அளப்பரிய சேவைகள் காரணமாக 5 நூற்றாண்டுகளாக மக்கள் பயனடைந்து வருவதாக குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் நாட்டிற்கு சென்றுள்ளார். இன்று அந்நாட்டு அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பின்னர் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பிரதமர் திரு மோடி உரையாற்றுகிறார். மேலும் அந்நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 135வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகும். இதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி, அகில இந்திய வானொலி செய்தி இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலி ஆகியவற்றில் ஒலிபரப்பாகும். வெனிசுவேலாவில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1430ஆக அதிகரித்துள்ளது. 3 நாட்களுக்கும் மேலாக நீடிக்கும் தீவிர மீட்பு பணிகளில் ராணுவம், பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் உள்ளூர் தன்னார்வலர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்காவின் நியூ ஜெர்சி விளையாட்டு அரங்கில் இன்று நடைபெற்ற குரூப் எல் போட்டியில் இங்கிலாந்து பனாமாவை 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி கொண்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு த ஷோ நேயர் விருப்பம். உங்களுடைய நேயர் விருப்பம் ஷோ வந்தாச்சு. இந்த ஷோவில் உங்களுடைய விருப்ப பாடலை எஃப்எம் ரெயின்போவில் கேட்டு மகிழலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற இந்த நம்பருக்கு உங்கள் பெயர், ஊர் இதை தெளிவாக டைப் செஞ்சு, உங்களுக்கு பிடிச்ச பாடல் அது என்ன படம் அப்படிங்கிறதையும் டைப் செஞ்சு 7598510505 7598510505 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணினீங்கன்னா எஃப்எம் ரெயின்போவில் உங்களுடைய விருப்ப பாடல் ப்ளே ஆகும். சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு நேயர் டக்குன்னு டைப் பண்ணி உடனே மெசேஜ் தட்டியிருக்காரு. அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமகிருஷ்ணன் குழுமம் கொண்டான் பழனிவட்டம்லேருந்து. அவங்க என்ன படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமலைங்கிற படத்துலேருந்து வாடியம்மா ஜக்கம்மா அப்படிங்கிற பாட்டு கேட்டிருக்காங்க. உங்களுடைய பாடல் வருது எஃப்எம் ரெயின் போல, கேட்டு மகிழுங்க.
1: மலையாள பகவதி, மலையாள பகவதி, மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே, குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா, சந்திரராய் சூரியராய் உன் பேரு நிலைச்சிருக்க, ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

0: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போல நம்ம நிகழ்ச்சியில

நேயர் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு முதுகுடியிலிருந்து அய்யனார் வாட்ஸ்அப் பண்ணியிருக்காரு. எந்த படத்துலேருந்து பாட்டு கேட்டிருக்காரு அப்படின்னா சின்னவர். அந்த படத்துலேருந்து பாடல் வருது.

0: என பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நேரம் 9:21, 27 நேயர்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி FM ரெயின்போவின் நேயர் விருப்பம். நம்ம ஷோல நிறைய நேர்கள் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல டக்கு டக்குன்னு அவங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா ராதா பிரியா தேனி மாவட்டம்ல இருந்து கேட்டிருக்காங்க, பையா படத்துல இருந்து.

நேயர் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் பிரெயின் போல நம்ம நிகழ்ச்சியில். அடுத்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருக்காரு தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியன். அவர் என்ன படத்துலேருந்து கேட்டிருக்காருன்னா தங்க மனசுக்காரன். அந்த படத்து பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேயர் விருப்பம்ல அடுத்த பாடலை விருப்ப பாடலா வாட்ஸ்அப் பண்ணியிருக்காரு பிரபு ராஜபாளையம்ல இருந்து. அவருடைய பாடல் நான் அடிமை இல்லை திரைப்படத்துல இருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை இன்று காலை 10:55 மணி முதல் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாகும். நேயர் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. வாட்ஸ்அப் வழியாக நிறைய நேயர்கள் தங்களுடைய விருப்ப பாடலை எஃப்எம் ரெயின்போல கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்த பாடலை யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, செல்வம் பொமிநாயக்கன் பட்டியிலிருந்து கேட்டிருக்காங்க. எந்த படத்துல இருந்துன்னா, தாமிரபரணி படத்துல இருந்து.

நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விருப்ப பாடலா கேட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க செஞ்சி சிங்கவரம், கலைவாணி, கனிஷ்மா. அவங்களுடைய விருப்ப பாடல் கும்கி திரைப்படத்திலிருந்து.

நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விருப்ப பாடலா கேட்டிருக்காரு ஓட்டியிலிருந்து சுரேஷ். அவருடைய பாடல் மதகஜ ராஜா திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவா வரும் பாடலை விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில் குமரன் அவருடைய விருப்ப பாடல் பாத்தீங்கன்னா தாவணி கனவுகள் திரைப்படத்திலிருந்து வருது. ஆனா இன்னைக்கு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா 1 மணி நேரம்ன்றதுனால நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்குலாம் இன்னைக்கு பாடல் கொடுக்க முடியல அப்படிங்கிறது ஒரு சின்ன வருத்தமா இருக்கு. அவங்க பேரெல்லாம் இப்ப வாசிடுறேன். ஆனா இவங்க எல்லாமே தொடர்ந்து முயற்சி பண்ணீங்கன்னா நாளைக்கு ஷோல கூட உங்களுக்கு பாடல் கிடைக்கும். யார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதுச்சேரி கோவிந்தன் பேட்டையிலிருந்து பாலமுருகன், வீரமணி தேவிகாபுரம், பொன்னியன்மேடுலேருந்து வண்ண கணேசன், பன்ருட்டியிலிருந்து ஒரு லிஸ்டே கொடுத்துருக்காங்க. INR மீரா அஷ்மிதா அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல பாத்தீங்கன்னா வடலூர்லேருந்து சிவரஞ்சனியும், அதே போல பாத்தீங்கன்னா மேல ஓடுதுறை அப்படிங்கிற இடத்துல இருந்து விஜயராகவன் அப்படிங்கிறவங்க மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னா வேற ஸ்டேட்ல இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பாட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகால இருந்து மான்வித் ரமேஷ் மற்றும் ஷியாமலா அஸ்வினி அவங்க கொடுத்துருக்காங்க. அதே போல இடுக்கி மாவட்டம் கேரளால இருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரே போடலங்க, இடுக்கி மாவட்டம் மட்டும் போட்டுறீங்க, உங்க பேரை போடாமல் விட்டுட்டீங்களே, உங்க பேரை வாசிக்க முடியலங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருக்கு. அதுக்கப்புறம் உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேஸ்வரன், லோகேஸ்வரன் அவங்களாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா யார் கேட்டிருக்காங்கன்னா ராஜேஸ்வரி அடையாளம்பட்டு அப்படிங்கிற ஊர்ல இருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் முப்புலி ஐயப்பன் அப்படிங்கிறவர் திண்டிவனம்ல இருந்து பாட்டு கேட்டிருக்காரு. இன்னொரு ஒரு மேடம் கொடுத்திருக்காங்க மாதவரம்ல இருந்து சரஸ்வதி பத்மநாபன். இவங்க எல்லாருமே பாட்டு கேட்டிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இவங்களோட விருப்பத்தை இன்னைக்கு நீட் ஏற்ற முடியல. சோ நாளைக்கு நிகழ்ச்சியில இவங்க முயற்சி பண்ணி நம்ம FM ரெயின்போல அவங்களோட விருப்ப பாடலை கேட்கலாம். வரும் பாடலோட நேயர் விருப்பம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 135வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகும். இதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி, அகில இந்திய வானொலி செய்தி இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலி ஆகியவற்றில் ஒலிபரப்பாகும். கூட்டுறவுத்துறையின் மூலம் பயணம் முன்பதிவு செய்யும் தளமான பாரத் டாக்ஸி திட்டத்தை அடுத்த 2 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 500 நகரங்களில் விரிவுபடுத்தப்படும் என்று மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர்

திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். 16வது இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜப்பானிய பிரதமர் திருமதி சானே டாகைசி வரும் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை புதுதில்லிக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார். காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் ஆலய மாங்கனி திருவிழா மாப்பிள்ளை அழைப்புடன் நேற்று வெகு விமரிசையாக தொடங்கியது. முக்கிய நிகழ்வான மாங்கனி இறைத்தல் திருவிழா நாளை நடைபெற உள்ளது. புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் இருந்து செல்லும் முருங்கப்பாக்கம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மாதா கோயில் வீதி, வீராம்பட்டினம் பிரதான சாலை, ஆர்கே நகர், காக்காயந்தோப்பு, பவானி நகர், ராஜீவ்காந்தி நகர், கபூர் கார்டன், சோழபுரம் மற்றும் சின்ன வீராம்பட்டினம் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபெஸ்டில் இன்று மாலை 6 மணிக்கு நடைபெறுகிறது. லார்ட்ஸில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்கும் உலகக்கோப்பை மகளிர் T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10:53 மணிக்கு.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியாக 10:03:15 இஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கெட் சைட் கோ நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே பவானி உங்களோடு பேச வந்தாச்சு. ஸோ நம்ம கெட்ஸ்கோ நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாப்பிக்கில் நம்மளுடைய ஆர்ஜஸ் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா. அந்த வகையில் இன்னைக்கு எந்த டாப்பிக்கில் கொஸ்டின்ஸ் உங்களை கேட்க போறேன் அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி அது ஒரு கவிதையாவே பாடிட்டா என்ன, இதோ பாடிடுவோம். ஸோ மழை துளி முத்தங்கள் மண்ணை முத்தமிடும் அந்த வேலையில மறைந்திருந்த ஓவியன் போல வானம் தன் திரையை திறக்கும். அப்ப பிறக்கும் பாருங்க, அது தாங்க அழகின் அரசி. அது எந்த அரசு அப்படின்னு யோசிச்சுட்டே இருங்க. 7 வண்ணங்கள் இருக்கும், 7000 கனவுகள் வரைந்திருக்கும், எல்லையற்ற வானத்தில் இயற்கை எழுதும் ஒரு அழகான கவிதை. என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமாங்க, வானவில் தான். ஸோ சிவப்பு சொல்கிறது தைரியமாய் வாழணும் அப்படின்னு, அந்த செம்மஞ்சள் சொல்லும் உற்சாகமா எழு, மஞ்சள் சிரிக்கிறது நம்பிக்கையின் ஒளியை பரப்பு அப்படின்னு, அந்த பச்சை பாடும் இயற்கையை நேசி, நீளம் கற்றுத்தரும் அமைதியே உயர்ந்த செல்வம் அப்படின்னு, கருநீளம் நினைவூட்டும் ஆழமா சிந்தி அப்படின்னு, அந்த ஊதா கிசுகிசுக்கும் அன்பால உலகை வெளி என்று, இப்படி வண்ணமயமா இந்த கவிதைகள் நீண்டு கொண்டே சென்றுகிட்டே இருக்கும். ஆமாங்க, ஸோ இதுங்களே புரிஞ்சிருப்பீங்க இன்னைக்கான டாபிக் எதை பத்தி போயிட்டு இருக்கு அப்படின்னு. எஸ், இன்னைக்கு உங்களுக்கு வானவில் சம்பந்தமான கொஸ்டின் மறக்காமல் 2 2 7 1 7 6 0 2 2 7 இந்த நம்பருக்கு

வானவில் தொடர்பான கேள்விகள்னு சொன்னேன் இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு வானவில் சம்பந்தமான முதல் கேள்வி உங்களுக்காக. பூமியில இருந்து நம்ம வானவில போக்கும்போது பொதுவா எப்படி இருக்கும்னா, ஒரு ஹாஃப் சர்க்கிள் தெரியும் இல்லையா, ஒரு அரை வட்டமா தெரியும். அந்த மாதிரி வானவில் முழு வட்டமா பார்க்கணும் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல இருந்து பார்க்கணும் சரியா? பூமியில இருந்து நம்ம வானத்தை பார்க்கறோம் அப்படின்னா, இந்த வானவில பார்க்கறோம் அப்படின்னா அது அரை வட்டமா தான் தெரியும். ஆனா அதே வானவில்ல ஒரு முழுவட்ட வானவிலா பார்க்கணும் அப்படின்னா, பூமியில எந்த இடத்துல இருந்து பார்த்தா அது முழுவட்ட வானவில நமக்கு தெரியும் அப்படிங்கறத இன்னைக்கான முதல் கேள்வி. சோ தெரியும் அப்படின்னா மறக்காம டயல் பண்ணுங்க FM Brain Booker.

0: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் சரியா 10:59 நொடிகள் ஆகியாச்சிங்க. இப்போ ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா ரெயின்போ இட்ஸ். ஸோ ரெயின்போ வண்ணமயமாக இருக்கிற மாதிரி அந்த வண்ணத்தை நம்ம எப்படியெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத முதல் கேள்வியாக இருந்தது. எஸ், ஸோ வானவில்ல நம்ம பார்க்கும்பொழுது பொதுவாக பூமியிலேருந்து பார்க்கும்போது அரை வட்டமாக தெரியும் இல்லையா? அந்த வானவில்ல முழுவட்ட வானவில்லா பார்க்கணும் அப்படின்னா எங்கேருந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். வெயிட் பண்ணுறாரு நேயர். பேசிடலாம் நேயரோடு. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஐயப்பன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நலமா இருக்கேன் சார். சொல்லுங்க, இன்னைக்கான கேள்வியை கேட்டீங்களா?
1: விமானம்.
0: விமானம் என்ன சார் இப்படி சட்டுன்னு ஆன்சர் பண்ணா? எப்படி ஆப்ஷன் எல்லாம் கேக்குறது இல்லையா? எப்பயோ பாத்தாச்சு. சோ கேள்வி கேட்டு அந்த பாட்டு ஓடுற நேரத்துல நாங்க கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா? சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப அழகா வந்து முதல் நேரா வந்து அழகா சரியான பதில சொல்லிருக்கீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்க நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சார்.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி.

உலகத்தில் ரெண்டு பேர் வந்து ஒரே நேரத்தில் வானவில பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோமே, உலகத்தில் ரெண்டு பேர் ஒரே நேரத்தில் வானவில பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே வானவில் தான் தெரியுமா, அவங்க ரெண்டு பேரும் ஒரே வானவில தான் பார்க்குறாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. உலகத்தில் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஒரே வானவில பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் பார்க்குறது ஒரே வானவில் தானா அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ தெரியும் அப்படின்னா டயல் பண்ணுங்க இஃப் ரெயின்போக்கு.

ஸோ நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்கான அடுத்த வானவில் சம்பந்தமான கேள்வி ரெடியா இருக்கு. ஸோ ரெடியா இருக்கு, நான் ரெடியா இருக்கேன், எஸ் நீங்களும் ரெடியா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம டயல் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு. உங்களுக்கான அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, உலக

நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை இன்று காலை 10:55 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாகும்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சியில் நேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, பேசிடலாம் நேயரோடு. வணக்கம்
1: அனைவருக்கும், நீங்க உற்சாகமான காலை வணக்கம்.
0: உற்சாக வணக்கம் சொல்லக்கூடிய அன்பு தோழர் யாரும் தெரிஞ்சுக்கலாமா? எங்க இருந்து கால் பண்றீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: சண்முக சுந்தரம் சார், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நலமா இருக்கும் சார். சொல்லுங்க, இந்த சண்டே உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு?
1: ரொம்ப சிறப்பா ஸ்டார்ட் ஆயிருக்கு மேடம்.
0: வானவில் மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கா?
1: ஆமா, வானவில் வந்து
0: ஒரே வானவில் தெரியும். அப்படி யோசிச்சு பார்க்கும்போது சயின்டிபிக்கா கம்ப்யூட்டர் ஜி ஆன்சரை லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்றாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். என்னடா இது, ஒரே ஆள் ஒரே தான் பாக்குறோம், எப்படி நீங்க இல்லைன்னு சொல்வீங்க அப்படின்னு கேட்டா சயின்ஸ் இல்லைன்னு சொல்லிடுச்சு. நம்ம நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுக்கும் போது அவ்வளோ ஆர்வமாக இருக்கு இல்லையா? ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமான பதில் கூட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயமா வித்தியாசமான வந்து கேள்விகள்லாம் கேட்கணும்னு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வருதுங்க. ஆமாங்க, வானவில்னாலே அழகு தானே, அந்த அழகோட சேர்ந்த கேள்விகளை கேட்கும்போது அது இன்னும் அழகாக இருக்கு. ஸோ அந்த வகையில் நம்ம கேட்ட கேள்வி இதுதாங்க, உலகத்தில் ரெண்டு பேர் வந்து ஒரே நேரத்தில் ஒரே வானவில் தான் பார்க்குறாங்க, அவங்க பார்க்குற வானவில் ஒரு வானவில் தானா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கான பதில் தெரியும் அப்படின்னா மறக்காம டயல் பண்ணுங்க. ஃப்ரம் பிரெயின் போக்கு.

0: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுபை 102.8 நீங்க கேட் ரசிச்சுட்டு இருக்கீங்க கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சியை. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்க டாபிக் பார்த்தீங்கன்னா, எஸ் வானவில் சம்மந்தமாக தான் கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஒரே வானவில்ல பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த ரெண்டு பேருக்கும் ஒரே வானவில் தான் தெரியுமா? அதுவும் ஒரே வானவில் தான் பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ அடுத்த நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடலாம். நெய்யரோடு
1: வணக்கம். நான் சேலம் மாவட்டம் அட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சி
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார். சோ நீங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: ஆமா, வானவில் ஒரே சமயத்துல ரெண்டு பேரும் ஒரே இடத்துல நின்னு பார்த்தாலும் வானவில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் தெரியுமே தவிர்த்து ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தெரியாதுங்கிறது தான் சரியான விடை.
0: ஆஹா, சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. சோ அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத ஷேர் பண்ணிடலாமா? ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒளி பார்வை இருக்கு இல்லையா, அந்த பார்வை ஒளி விழக்கூடிய கோணம் வந்து வித்தியாசமா இருக்கும் ஒவ்வொருத்தருக்குமே. சோ நம்ம ஒரே வானவில்ல ரெண்டு பேர் பார்த்தா கூட ஒளி விழும்

0: கோணம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடுறதுனால நம்ம எல்லாருமே ஒவ்வொரு விதமான வானவில தான் பார்ப்போம்.
1: ஓ சூப்பர் சூப்பர்.
0: சார், ரெயின்போல இவ்வளவு
1: கலர்ஃபுல்லான
0: எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குல்ல?
1: கண்டிப்பா, நிஜமாலுமே.
0: ஆமா சார். சோ இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இருக்கு. தொடர்ந்து நீங்க டயல் பண்ணுங்க சார். எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சியில பங்கெடுக்க எழுத்தின் சார்பாக நன்றிகள்.
1: தேங்க்யூ சோ மச் மேம். பை.
0: நன்றி நன்றி.

நேர்களே, நம்ம வானவில் சம்மந்தமான நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வகையில உங்களுக்கான அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, சூரியன் தலைக்கு நேராத தலைக்கு மேல சூரியன் இருக்குன்னு சொல்வாங்க இல்லையா, அந்த மாதிரி நண்பகல்ல வானவில் எப்பயாவது தான் தெரியும் இல்லையா? ஸோ அது ஏன் எப்பயாவது மட்டும் தெரியுது? இந்த மாதிரி சூரியன் தலைக்கு மேல நம்ம உச்சியில இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நண்பகல்ல வானவில் ரொம்ப ரேரா தான் தெரியும். ஏன் அப்படி ரேரா தெரியுது அப்படிங்கறதான் கேள்வி. சிந்தை கேள்விக்கான விடை தெரியும் அப்படின்னா, டயல் பண்ணுங்கன்னு சொல்லும் போது நம்ம நேயர் டயல் பண்ணிட்டாங்க. பேசிடலாம் நேயரோடு. வணக்கம். இல்ல, நான் ரொம்ப நேரமா டயல் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க ஏன் போன் எடுக்கல? நான் வந்து பிஸி ஆயிட்டேன், நான் திரும்பவும் கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேயர். சோ பேசலாம் தொடர்ந்து நம்மளோட நேயரோடு ஒரு சிறிய பாடலுக்கு பிறகு.

0: நேரம் சரியா 10:33 25 ஆகியாச்சுங்க. FM 102.8 கேட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி ரொம்ப வண்ணமயமா போயிட்டு இருக்கு. பேசலாம் நேயரோடு. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். சொல்லக்கூடிய அன்பு நேயர் யாரு, எங்க இருந்து கால் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு சார் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா
0: இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். இந்த சண்டே உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு? வானவில் சம்பந்தமான கேள்வி. சூரியன் வந்து தலைக்கு நேரம், அதாவது உச்சியில இருக்குன்னு சொல்வாங்க இல்லையா, அந்த மாதிரி நண்பகல் நேரத்துல வானவில் ரொம்ப ரேரா தான் தெரியுது, ஏன் அப்படிங்கறதான் கேள்வி. வானவில் உருவாக சூரியன் வந்து தாழ்வா இருக்கணும், அப்படி இருந்தாதான் வானவில் உருவாகும். இது வந்து ஆப்ஷன் பி. மேகங்கள் மறைச்சிரும், அதனால வந்து வானவில் அந்த அளவுக்கு தெரியாது. இது ஆப்ஷன் சி. நண்பகல் நேரத்துல நிறங்கள்லாம் ஒண்ணும் தெரியாதுங்க, அப்படிங்கறது ஆப்ஷன் டி. ஒண்ணு வந்து மழை பெய்யாது,
1: மழை பெய்யாது,
0: வானவில் உருவாகணும்னா சூரியன் கொஞ்சம் தாழ்வா இருக்கணும், மேகங்கள். மூணாவது மேகங்கள் மறைச்சிரும் வானவில. நாலாவது நிறமே தெரியாது. இதுல எது சரியான விடையா இருக்கும்?
1: அதாவது மேகங்கள் மறைச்சிரும் மேடம்.
0: மேகங்கள் மறைத்து விடும்.
1: ஆமா மேடம்.
0: சரி, இதன் லாக் பண்ணிடலாமா? கம்ப்யூட்டர் ஜிக்கிட்ட சொல்லி லாக் பண்ணிடலாம். சரி, லாக் பண்ணி வச்சது அப்படியே லாக் பண்ணிட்டு மாதிரியே இருக்கு. என்னடா பண்றதுன்னு யோசிக்கும் போது அடடடா ஜஸ்ட் மிஸ். நீங்க ஆப்ஷன் சிய சொன்னவங்க என்ன சொல்லிருக்கலாம்? சொல்லிருக்கலாமோ? ஆமா சொல்லிருக்கலாமே. வானவில் வந்து உருவாகணும் அப்படின்னா சூரியன் கொஞ்சம் தாழ்வா இருக்கணும். ஆமா, தாழ்வா இருந்தாதான் வானவில் உருவாகுமா. பாருங்க, நம்ம பார்த்து சந்தோஷப்படுற அந்த வானவில் எவ்வளவு விஷயம் இருக்கு இல்லையா? ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட பேசினது. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை புதுசு புதுசா கத்துக்கிற மாதிரி இன்னைக்கு வானவில பத்தி நானும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கு. சொன்னீங்களும் தெரிஞ்சுட்டே இருப்பீங்க நினைக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்கு, அதனால நீங்க தெரிஞ்சுக்கணும். மறக்காம டயல் பண்ணுங்க. இப்ப பிரெயின் போக்கு, இது கெட் செட் கோ கேம் ஷோ. நேரம் சரியா 10:35 10:55.

நேரில் நமது எஃப்எம் ரெயின்போ 102.8 மற்றும் 1115 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று நண்பகல் 12:50 புதின பக்கங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இந்த நிகழ்ச்சியில் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். புதினத்தின் மீது ஆர்வம் கொண்ட நண்பினர்களே, உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்கள்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ரெயின்போ இயர்ஸ் வானவில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நேயர்களும். ஸோ கேள்விக்கு போயிடலாம். என்ன கேள்வி அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நேரோட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். வணக்கம் சொல்லக்கூடிய அன்பு நேயர் யாரு, எங்கிருந்து கால் பண்றீங்க?
1: நான் ஆரியபாலத்துல இருந்து பலராமன் பேசுறேன் மேடம்.
0: பலராமன் சார் எப்படி இருக்கீங்க? ஹலோ பலராமன் சார், ஹலோ. சரி, நான் கொஞ்சம் பிஸியா இருக்க அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்களா? ஹலோ டெக்னிக்கல் கோளாறு அப்படிங்கறதுனால லைட்டா வந்து வாய்ஸ் கேட்காம போயிடுச்சு. எஸ், சுத்தனமும் டயல் பண்ணக்கூடிய நேரோட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: ராஜகோபால், வெள்ளியனூர்ல இருந்து பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? ராஜகோபால் சார்
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே சார், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: கேட்டுட்டு தான் இருக்கேன் மேடம்.
0: இன்னைக்கு க்வெஸ்சன் கேட்டுடலாமா உங்களிட? உங்களுக்கான கேள்வி, வானவில்ல மொத்தம் எத்தனை நிறம் இருக்கு? ஏழு நிறம் இருக்கு, கரெக்ட். நம்ம கேட்டோம் டப்புன்னு ஆப்ஷன் கூட கேட்காம சொல்லிட்டீங்க பாத்தீங்களா. ஆனா இந்த க்வெஸ்சன்ல ஒரு ட்விஸ்ட் வைக்க போறோம். ட்விஸ்ட்
1: சொல்லுங்க.
0: அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, வானவில்ல நிஜமாவே எத்தனை நிறம் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல போறீங்க இப்போ. இதுதான் முக்கியமான கேள்வி. ஹலோ, அது வந்து நம்ம கவுண்ட் பண்ணி சொல்றோம் இல்லையா, செவன் சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் நிஜமாவே உண்மையில் வானவில்ல எவ்வளவு நிறங்கள் தான் இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது ஒரு ஆன்சர் சொல்லி வச்சிருக்கோம் நாங்க. ஆமா, அது என்ன அப்படிங்கறதா உங்களுக்கான அடுத்த கேள்வி.
1: 912 அப்படிங்கறதா என்னோட மென்ஷன்.
0: ஓகே சார், 912 லாக் பண்ணிடுவோம். லாக் பண்ணிட்டு அது என்ன சரியான விடையா அப்படிங்கறத நாம அடுத்த நேர்க்கு தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம்.
1: அப்படிங்களா?
0: ஆமா. சோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்ஸ்க்கு நீங்க கரெக்ட்டா அந்த ஆன்சர் சொல்லிட்டீங்க, ஏழு வண்ணம் அப்படினு. நிஜமாவே எத்தனை நாங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க போறோம், அடுத்த நேர்க்கு கேட்டுடலாமா?
1: நிகழ்ச்சியில்
0: பங்கேற்றதுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகள் ராஜகோபால்.
1: நன்றி, நன்றி, நன்றி மேடம்.

0: சோ பல்ராமன் சார் டெக்னிக்கல் கோளர் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, நான் பேச வரேன் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருக்காரு, பேசிடலாம் பல்ராமன் சார். ஹலோ வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாமா? உங்களுக்கு கேட்க வேண்டிய அப்படி வளைஞ்சு வளைஞ்சு போய் ராஜகோபால் சார்கிட்ட கேட்டாச்சு. ஸோ வானவில் எத்தனை நிறங்கள் இருக்குன்னு கேட்டிருந்தோம், அவரும் கரெக்டாக 7 நிறம்னு சொல்லிட்டாரு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி, வானவில் நிஜமாவே எத்தனை நிறம் தான் இருக்கு?
1: வானவில் நிஜமாவே வந்து 12 நிறம் இருக்கு மேடம்.
0: 12 நிறம். இவர் சொன்னதை நானும் லாக் பண்ணிட்டேன், ராஜகோபால் சார் அதான் சொன்னாரு, அதையும் நானும் லாக் பண்ணி வச்சுட்டு இப்போ நீங்க சொன்ன ஆன்சரை லாக் பண்ண போறேன். லாக் பண்ணிடவா? வானவில்
1: என்ன
0: நேரம் எத்தனை நேரம் இருக்கு அப்படிங்கறத அடுத்த காலக்கட்டத்தில் தெரிஞ்சுக்கலாம். மகேஷ்வர் பங்கேற்றதுக்கு நன்றி.
1: வாழ்த்துக்கு. நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி.

நேரிலே நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று நண்பகல் 12:02 பேசுங்க தோழா நிகழ்ச்சி வீக்கெண்ட் ஸ்பெஷல் உங்களுக்காக ஒளிபரப்பாக இருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சியில அன்பு தொடர்களே, நீங்க கால் பண்ணலாம், ஒரு சூப்பரான டாபிக்ல உங்க ஆர்ஜிஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மறக்காம டயல் பண்ணுங்க, கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எஃப்எம் ரெயின்போவில் மட்டும் வீக்கெண்ட் ஸ்பெஷல், பேசுங்க தோழா.

சோ நம்ம நிகழ்ச்சியில வந்து பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, வானவில்ல மொத்தம் உண்மையில எத்தனை நிறங்கள் தான் இருக்கு அப்படின்னு. அதற்கான பதில் பாத்தீங்கன்னா எண்ணற்ற நிறங்கள், தொடர்ச்சியான நிறங்கள் அப்படின்னு சொல்லலாம். நாம வந்து வசதிக்காக ஏழு நிறம் அப்படின்னு சொல்றோம், ஆனா உண்மையில வானவில் அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சியான நிறங்களின் கலவை தான். ஏன்னா வானவில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட் கலர்ஸ் மட்டும் நம்ம பாக்குறோம் இல்லையா, சோ உள்ள பார்க்கும்போது நிறைய ஷேடு இருக்குமா, சோ எக்கச்சக்கமான நிறங்கள் இருக்கு, அதுதான் உண்மையும் கூட அப்படின்னு சொல்றாங்க. சோ வானவில் அப்படிங்கிறது ஏழு நிறங்கள் மட்டும் இல்லைங்க, தொடர்ச்சியான நிறங்களின் கலவை. இன்னைக்கு கேட் ஸ்டேட் கேம் ஷோட நம்ம நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஆமாங்க, ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா வானவில் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்களை நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க. இன்னைக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான தகவலோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆடியோஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு டாப்பிக்கில் நீங்கள் மறக்காம நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னா 2271760220270 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு மறக்காம டயல் பண்ணுங்க. இப்போ நிகழ்ச்சி நிர்வாக சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் நாட்டிற்கு சென்றுள்ளார். இன்று அந்நாட்டு அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மினியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பின்னர் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பிரதமர் திரு மோடி உரையாற்றுகிறார். மேலும் அந்நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் பங்கேற்கிறார். கூட்டுறவுத்துறையின் மூலம் பயணம் முன்பதிவு செய்யும் தளமான பாரத் டாக்ஸி திட்டத்தை அடுத்த 2 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 500 நகரங்களில் விரிவுபடுத்தப்படும் என்று மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக இத்திட்டம் அமையும் என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. இதில் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவசமாக போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. இன்று காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளிட்ட 424 இடங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. இது தவிர பேருந்து நிலையம், ரயில் நிலையம், பூங்காக்கள், கோவில்கள் மற்றும் வணிக வளாகங்கள் உட்பட 31 இடங்களிலும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி காவல் நிலையங்களில் நேற்று நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் பெறப்பட்ட 73 புகார்களில் 43 புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது. நிலுவையில் உள்ள புகார்கள் குறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் லூசன் நகரில் நடைபெற்ற உலக ரோயிங் கோப்பை படகு போட்டியின் ஆடவர் லைட் வெயிட் டபுள் ஸ்கல்ஸ் பிரிவில் முதன்முறையாக இந்தியாவின் லக்ஷை உஜ்வால்குமார் சிங்கை இணை தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
1: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்களோடு இணைவது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. 2026 ஆண்டின் முதல் பாதி நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கடந்த இந்த 6 மாதங்களில் நாம் மனதின் குரலிலே நாட்டு மக்களின் அநேக சாதனைகள் குறித்து விவாதங்களில் ஈடுபட்டிருக்கிறோம். ஜூன் மாதத்தில் கூட தேசத்தின் சில சாதனைகள் அரங்கேறி இருக்கின்றன. இவை நாட்டு மக்களை பெருமிதத்தில் ஆழ்த்தியிருக்கின்றன. இந்த வெற்றிகள் தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் தற்சார்போடு தொடர்புடையவை. தற்போதுதான் கோல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரைத்தாக்குதல் க்ரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை DRDO-வின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது, இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேயே நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே ஒட்டுமொத்த உலகின் முயற்சிகளும் பாரதத்தோடு இணைந்தது. இந்த நிகழ்ச்சிதான் சர்வதேச யோகக்கலை தினம். இந்த முறை உலகின் 2500க்கும் மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது. நான் வெற்றி பெற்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் பல பல பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, ஒரு தேசத்தின் ஆன்மா அதன் மக்கள்தான். மேலும் அந்த தேசத்தின் மக்கள் உறுதி பூண்டார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு சக்தியாலும் அவர்களை அவர்களின் கனவிலிருந்து அகற்றிவிட முடியாது. தேச நிர்மாணத்திலே மக்களின் பங்களிப்பின் இந்த சக்திதான் பாரதத்தின் மிகப்பெரிய மூலதனம். இந்த மக்கள் பங்களிப்பினை நாம் மீண்டும் மீண்டும் அனுபவித்து வருகின்றோம். நண்பர்களே, மேற்கு ஆசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும்போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அயல் நாடுகளுக்கு உல்லாச பயணம் மேற்கொள்வதை தவிருங்கள். குழுவாக கார்களில் பயணிக்கும் கார் பூலிங் முறைக்கும் ஊக்கமளியுங்கள். ரசாயனம் இல்லா விவசாயத்தை மேற்கொள்ளுங்கள். நிலத்தை காக்கவும் இயற்கை உரங்களை அதிகளவில் பயன்படுத்துங்கள் என்று விவசாயிகளிடம் கேட்டுக்கொண்டேன். நண்பர்களே, என்னுடைய இந்த வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து அவர்கள் இதற்கு ஆதரவு அளித்ததோடு மட்டுமல்லாமல் இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை

தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதைப்போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. மக்கள் பங்களிப்பின் இந்த சக்தி நமக்கு பலத்தை அளிக்கும், வெற்றியை உரித்தாக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, நமது தேசத்திலே பிறந்த நாள், திருமணம் போன்றவை குடும்ப நிகழ்ச்சிகளாக இருப்பதோடு கூடவே ஒட்டுமொத்த சமூகத்தின் கொண்டாட்டங்களாகவும் ஆகின்றன. ஒவ்வொரு குடும்பமுமே அதன் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர வேண்டும் என்றே விரும்புகிறது. மக்கள் விருந்தாளிகளுக்கு பரிசுகளையும் அளிக்கிறார்கள். நண்பர்களே, மகாராஷ்டிரத்தின் நாந்தேடில் ஒரு குடும்பம் தனது சந்தோஷங்களை பகிரும் வகையில் செய்த செயல் இப்போது விவாதப் பொருளாகியிருக்கிறது. இங்கே நாந்தேடின் பகதூர்புரா கிராமத்திலே பேட்கர் குடும்பம் வசித்து வருகிறது. சந்தோஷங்களை பகிர வேண்டுமென்றால் சங்கட வேளையிலே எந்த ஒரு குடும்பத்துக்கும் கைகொடுப்பதாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் அளிக்க வேண்டும் என்று இந்த குடும்பம் சிந்தித்தது. தங்கள் இல்ல திருமண விழாவிலே இந்த குடும்பம் கிராமத்தின் கிட்டத்தட்ட 3500 மக்களுக்கு விபத்து காப்பீட்டிற்கான ஏற்பாட்டினை செய்தது. ஒவ்வொரு நபருக்கும் 1,00,000 ரூபாய் வரையிலான ஆயுள் காப்பீட்டினை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த முன்னெடுப்பின் பின்புலத்தில் இருந்த உணர்வு உள்ளத்தை தொடும் வகையில் இருந்தது. விபத்திற்கு பிறகு குடும்பங்கள் பொருளாதார சிரமங்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பதை இந்த குடும்பத்தார் கவனித்தார்கள். இத்தகைய வேளையிலே ஒரு சின்னஞ்சிறிய உதவி கூட பேராறுதலாக ஆகிறது. நண்பர்களே, தேசத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கவசத்தை கொண்டு சேர்த்து வருகிறது. பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2,00,000 ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது. நண்பர்களே, பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டு திட்டமும் இதைப்போலவே முக்கியமானது. இந்த திட்டத்தின்படி ஒரு நபர் துரதிருஷ்டவசமாக இறக்க நேர்ந்தால் அவருடைய குடும்பத்திற்கு 2,00,000 ரூபாய் ஆயுள் காப்பீட்டு உத்தரவாதம் உறுதி. இதற்கான வருடாந்திர பிரீமியம் வெறும் 436 ரூபாய் மட்டுமே, அதாவது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1.5 ரூபாய் மட்டுமே. இந்த திட்டத்தோடு இதுவரை 27 கோடிக்கும் அதிகமானோர் இணைந்திருக்கின்றார்கள். இதன் மூலம் தேசத்தின் சுமார் 11,00,000 குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய் உதவி கிடைத்திருக்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் மிகவும் பெரியவை. இந்த புள்ளி விவரங்களின் பின்னணியில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் சொந்த கதைகள், சோகக்கதைகள் பல உண்டு. ஏதோ ஒரு தாயால் தன்னுடைய குழந்தைகளின் படிப்பிற்கு உதவி கிடைக்கிறது, ஏதோ ஒரு மனைவிக்கு தன் குடும்ப பொறுப்புகளை சமாளிக்க தேவையான உதவி கிடைக்கிறது. நண்பர்களே, பல முறை பெரிய அளவிலான பாதுகாப்பின் தொடக்கம் மிகவும் சிறிய அளவு நிதி மற்றும் சின்னதொரு முன்னெடுப்பால் தான் சாத்தியப்படுகிறது. ஒரு சிறிய தீர்மானம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உங்கள் அனைவரிடமும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்திலே இந்த திட்டங்களை பற்றிய தகவல்களை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலில் நாம் இப்போது பேச இருக்கும்

சிறியதொரு விஷயம், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித சமூகத்திலே பீடமிட்டு அமர்ந்திருக்கிறது. அதுதான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்பது பல வேளைகளில் தவறான புரிதல் மட்டுமல்ல, அது பயத்தை ஏற்படுத்துகிறது. எப்போது பயம் மனதில் பீடிக்கிறதோ மனிதன் வாய்மையை காண மறுக்கிறான். மூட நம்பிக்கையில் மூழ்கிய மனிதர்கள் பிறகு எந்த ஆதாரமோ உண்மை அம்சமோ இல்லாமலேயே முடிவுகளை எடுக்கிறார்கள். இதனால் பெரும் தீமைகள் விளைகின்றன. ஆனால் அறிவியல், அனுபவம் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையிலே இந்த நம்பிக்கைகளுக்கு சவால் விடுக்கும் மனிதர்களும் அதே சமூகத்திலே இருக்கிறார்கள். மூட நம்பிக்கை தொடங்கி நம்பிக்கை வரையிலான இந்த பயணம் எளிதானது அல்ல. இன்று இப்படிப்பட்ட ஒரு வெற்றி பயணம் பற்றித்தான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, அசாமிலே ஒரு பறவையை காண முடியும். அதன் பெயர் ஹர்கிலா. ஹர்கிலா ஒரு அரிய வகை பறவை. இயற்கையை தூய்மையாக வைத்திருப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது இந்த பறவை. ஆனால் அசாமின் சில பகுதிகளில் நீண்ட காலமாகவே இது அமங்கலமான பறவையாக கருதப்பட்டது. தங்கள் அக்கம் பக்கங்களில் இதை காண்பதை மக்கள் விரும்புவதில்லை. இந்த ஹர்கிலாவின் கூடுகள் இருக்கும் மரங்களை கூட பல வேளைகளில் அவர்கள் வெட்டிவிடுவதும் உண்டு. சுற்றுச்சூழலின் தூய்மைக்கு உதவும் ஒரு பறவையான ஹர்கிலாவை மக்கள் பயத்தின் காரணமாக வேட்டையாடி வருகின்றார்கள். அறிவியலாரான பூர்ணிமாதேவி பர்மன் அவர்கள் இவை அனைத்தையும் கவனித்தார்கள். மக்கள் மனதிலே இருக்கும் இந்த தவறான எண்ணத்தை மாற்ற உறுதி பூண்டார் அவர். பெண்களுடன் உரையாடினார். அறிவியல் ரீதியான சான்றுகளை அளித்து புரிய வைத்தார். மெல்ல மெல்ல பெண்கள் இந்த இயக்கத்தோடு தங்களை இணைத்து கொள்ளத் தொடங்கினார்கள். பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. எந்த பறவை ஒரு காலத்தில் அமங்கலமானது என்று விரட்டப்பட்டதோ அதுவே கிராமங்களின் அடையாளமாக ஆகிப்போனது. ஆயிரக்கணக்கான ஊரகப்பகுதி பெண்கள் ஹர்கிலாவை காப்பாற்ற முன்வந்தார்கள். இன்று இவர்கள் ஹர்கிலா படை என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றார்கள். இந்த பெண்கள் சமூகத்திற்கு எதிராக போராடினார்கள். சமூகத்திற்கு புரிய வைக்க இரவு பகலாக செயல்பட்டார்கள். மூட நம்பிக்கையை புறந்தள்ளினார்கள். சரியான தகவல் கொண்டு சேர்க்கப்பட்டால் பல்லாண்டுக்கால பழமையான எண்ணத்தை கூட மாற்றிவிட முடியும் என்பதை அவர்கள் செய்து காட்டினார்கள். நண்பர்களே, யார் விளையாடுகிறார்களோ அவர்கள் வெல்கிறார்கள் என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. இன்று தேசத்திலே இப்படிப்பட்ட இளைஞர்களின் எண்ணிக்கை மிகவும் வேகமாக அதிகரித்து வருகிறது. முந்தைய காலத்தோடு ஒப்பு நோக்குகையில் இப்போது அதிக அளவிலான இளைஞர்கள் விளையாட்டுக்களை தங்களுடைய தொழிலாகவே ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். நாகாலாந்தில் நடந்த இரண்டு மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் குறித்த தகவல்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. முதல் முயற்சி, நாகாலாந்து பேபி லீக். பெயரை கேட்டவுடனேயே இது சிறிய குழந்தைகள் தொடர்பான சாதாரணமான கூட்டிணைவாக இருக்கும் என்று தோன்றலாம். ஆனால் அப்படி அல்ல. இது 5 முதல் 10-12 வயதுடைய சிறிய குழந்தைகளுடைய ஒரு அசாதாரணமான கூட்டிணைவாகும். இந்த குழந்தைகளுக்கு கால்பந்தட்டக்காரர்களின் கூட்டிணைவோடு ஒரு தொடர்பு இருக்கிறது. அவர்கள் இவர்களுக்கு வேகம் மற்றும் திறமைகளை வளர்த்து கொள்ள உத்வேகம் அளிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இதன் தொடக்கம் நாகாலாந்தின் அதிகப்படியான குழந்தைகளை கால்பந்தாட்டத்தோடு இணைப்பதற்காக செய்யப்பட்டது. 5 முதல் 12 வயதுடைய ஆண் பெண் குழந்தைகள் இதிலே கலந்து கொள்ள முடியும். இந்த கூட்டிணைவு இப்போது 3 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டது. இந்த கூட்டிணைவு குழந்தைகளின் மனதிலே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நண்பர்களே, நாகாலாந்திலே மேலும் ஒரு நல்ல முயற்சி நடந்தேறி வருகிறது. இதன் பெயர் நாகாலாந்து பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு. உங்களுக்கு வேண்டுமானால் இந்த ஃபுட்சால் என்பது புதிய பெயராக இருக்கலாம். ஆனால் ஃபுட்சால் என்பது உள்ளரங்கு கால்பந்தாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதிலே தலா ஒரு அணியில் 5 வீரர்கள் மட்டுமே இருப்பார்கள். விளையாட்டு மைதானமும் கூட கால்பந்தாட்ட களத்தை விட மிகவும்
சிறியதாக இருக்கும்.

இருக்கிறது. இதன் காரணத்தால் ஆட்டக்காரர்கள் விரைந்து முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய உத்திகளையும் திறன்களையும் சிறப்பான வகையிலே பயன்படுத்தியாக வேண்டியிருக்கிறது. நாகாலாந்தின் பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட நமது பெண்களுக்கு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கிறது. இத்தகைய முன்னெடுப்புகளுக்காக நான் நாகாலாந்தின் மக்களுக்கு என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். இத்தகைய முயற்சிகள் தேசத்தின் பிற பாகங்களுக்கும் உள்ளெழுச்சியை அளிக்கின்றது. நண்பர்களே, இது தொழில்நுட்ப யுகம். நாள்தோறும் ஆய்வுகள் நடந்தேறி வருகின்றன. புதிய புதிய செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்புகள் வெளியாகி வருகின்றன. இந்த வேளையிலே ஒரு கேள்வி மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. அதாவது, மக்களின் படைப்பாற்றலை எவ்வாறு பாதுகாத்து பராமரிப்பது என்பதுதான். புதிய தொழில்நுட்பத்தோடு கூடவே முன்னேறும் அதே வேளையிலே நாம் நமது வேர்களோடும் எப்படி இணைந்திருப்பது? இந்த வினாக்களுக்கான விடையை நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான நம்முடைய நாலந்தா பல்கலைக்கழகம் இப்போது புதிய அவதாரம் எடுத்து பாரதத்தின் எதிர்காலத்திற்கு உரமூட்டி வருகின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாலந்தா பல்கலைக்கழக புதிய வளாகத்தை மக்களுக்கு அர்ப்பணித்து வைக்கும் வாய்ப்பு கிட்டியது. நாலந்தா பல்கலைக்கழகம் வாத விவாதங்களில் ஈடுபடும் நமது பழைய மரபினை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறார்கள். வாத விவாதங்களில் ஈடுபடுதல் என்பது ஏதோ தனது தரப்பை முன்வைப்பதற்கான ஊடகம் மட்டுமல்ல. இந்த வாத விவாதங்கள், இந்த கடைசல் என்பன ஒழுங்குமுறையோடு கூடிய செயல்பாடு. இதிலே தர்க்கத்தோடு கூடவே ஆதாரங்களுடன் அவரவர் தத்தமது வாதங்களை கருத்துக்களை முன்வைப்பது அவசியம். அதிலே திறமைசாலிகளாக இருக்கவும் வேண்டும். மற்றவர்களின் கருத்துக்களை பொறுமையோடு கேட்டுக்கொண்டு புரிந்து கொள்ளும் கற்றலும் கூட இந்த வாத விவாத செயல்பாட்டில் கிடைக்கிறது. நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தங்களுடைய பட்டமளிப்பு விழாவின் ஒரு அங்கமாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பது எனக்கு களிப்பை அளிக்கிறது. இதிலே கலந்து கொண்டவர்களில் பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பண்டைய பாரம்பரியத்தை இன்றைய காலகட்டத்தோடு இணைக்கும் ஒரு முயற்சி என்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டியது. இதன் பொருட்டு நான் நாலந்தா பல்கலைக்கழகத்தாருக்கு பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் தொடர்பாக நீங்களும் சிந்தனை செய்யலாம் என்று நான் நாட்டின் பிற பல்கலைக்கழகங்களிடத்திலும் வேண்டுகோள் விடுக்கிறேன். நண்பர்களே, வேர்களோடு இணைந்திருக்கும் அதே நேரத்தில் இளைஞர்களை புதிய தொழில்நுட்பத்திற்காகவும் தயார் செய்வது என்ற மேலும் ஒரு நல்ல முயற்சி நடைபெற்று வருகிறது. தில்லியில் இருக்கும் மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகம் செயற்கை நுண்ணறிவு தரவு அறிவியல் துறைகளில் பிடெக் தொழில்நுட்பத்தில் இளநிலை படிப்பை தொடங்க இருக்கிறது. நவீன தொழில்நுட்பத்தோடு பாரதத்தின் பாரம்பரியமான ஞானத்தை இணைக்கும் திசையில் ஒரு மகத்துவம் வாய்ந்த படியாகும். இதனால் பாரத நாட்டு மொழிகளுக்கு புதிய செயற்கை நுண்ணறிவு கருவிகள் தயாரித்து அளிப்பதில் உதவிகரமாக இருக்கும். நமது பண்டைய நூல்கள் மற்றும் ஓலைச் சுவடிகளை டிஜிட்டல் மயமாக செய்து பாதுகாக்கும் பணிக்கு புதிய வேகம் கிடைக்கும். மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகத்தாருக்கு இந்த முயற்சி தொடர்பாக நான் பல பல நல்வாழ்த்துக்களை அளிக்கிறேன். நண்பர்களே, இன்று பாரத நாட்டு கலாச்சாரமானது உலகின் பல்வேறு பாகங்களை சென்றடைந்து வருகிறது. நமது பாடல்கள், இசை மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றை உலகத்தார் அனைவரும் அறிந்து வருகிறார்கள், ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். பாரதத்திலிருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவிலான கரிபியன் கடற்பகுதியிலே டொமினிக்கன் ரிப்பப்ளிக் என்ற பெயரிலான ஒரு தேசம் உண்டு. அங்கே பாரத நாட்டவரின் எண்ணிக்கை சுமார் 100 இருக்கலாம், இன்னும் குறைவாகவும் இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி பாரத நாட்டு கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஒரு மிக அருமையான முயற்சி அங்கே நடந்து வருகிறது. அங்கே ஸ்பானிஷ் மொழி பேசும் சிலர் ஒரு புதிய குழுவை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த குழுவின் பெயர் பிரம்ம கமல் டொமினிகானா. குழுவின் உறுப்பினர்கள் இணைந்து வேதகால

இலக்கியத்தை படிக்கின்றார்கள். இவர்கள் வேத மந்திரங்களின் உச்சரிப்பு வெளிப்பாட்டையும் கற்று வருகின்றார்கள். இதற்கான எந்தவிதமான முறையான பயிற்சியும் இவர்களிடத்தில் இல்லை. ஆனால் இவர்கள் ஒலிப்பதிவுகளை கேட்டு வேத மந்திரங்களின் சரியான உச்சரிப்பு வெளிப்பாட்டை கற்றிருக்கிறார்கள். இன்று இவர்கள் பல மந்திரங்களை மிகச்சிறப்பாக ஜபித்தும் வருகிறார்கள். இவற்றில் புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், ஸ்ரீருத்ரம், துர்கா சூக்தம், தேவி மகாத்மியம் ஆகியன அடங்கும். பாரதத்திலிருந்து இத்தனை தொலைவில் இருந்தும் கூட நமது பாரம்பரியங்களை கற்கும் அவர்களின் இந்த முயற்சி மிகவும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. பிரம்ம கமல் டொமினிகானா குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களின் முயற்சிகளுக்கும் நான் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத நாட்டு கலாச்சாரத்தை உலகில் மிகவும் விரும்பப்படுவதாக ஆக்குவதில் தொடர்ந்து முயற்சிகளில் ஈடுபடும் அனைவரையும் நான் இதயபூர்வமாக பாராட்டுகிறேன். எனதருமை நாட்டு மக்களே, மேகாலயத்தின் அடையாளம் மேகங்களோடு, அழகான காட்சிகளோடு. யார் மேகாலயா மாநிலம் செல்கிறார்களோ அங்கிருப்போரின் இயல்பான அன்பு பாராட்டும் தன்மை நீண்டகாலம் வரை மனதை வருடி கொடுக்கும். ஆனால் மேகாலயத்தின் மேலும் ஒரு சிறப்பம்சம் ஒன்று குறித்து இன்றைய மனதின் குரலில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதுதான் மேகாலயத்தின் ரூட் பிரிட்ஜ். இது பாதையை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட் அல்ல, வேர்களை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட், அதாவது வேர்பாலம். இந்த வேர்பாலங்களின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த பாலங்கள் சில நாட்களிலோ சில ஆண்டுகளிலோ உருவாவதில்லை. இந்த வேர்கள் நீர்ப்பெருக்குகளை தாண்டி கொண்டு செல்லப்படுகிறது. காலப்போக்கிலே இதுவே ஒரு பலமான பாலமாக ஆகிறது. இந்த பாலங்களுக்கு மேலும் ஒரு சிறப்பம்சம் உண்டு. இவை வாழும் பாலங்கள். காலப்போக்கில் இவை மேலும் பலமடைகின்றன. இவற்றிலே மேகாலய மக்களின் படைப்பு திறனை நம்மால் பார்க்க முடிகிறது. இவற்றின் பின்னணியிலே பல்லாண்டுக்கால பொறுமை மற்றும் இயற்கையின்பால் ஆழமான மரியாதை புலனாகிறது. மனிதன் இயற்கையோடு இணைந்தால் எத்தனை அற்புதமான பொருட்களை உருவாக்க முடியும் என்பதை இந்த பாலங்கள் நமக்கு உரைக்கின்றன. இவை நமது தேசத்தின், இந்த மண்ணின் மரபுகள். யுனெஸ்கோ அமைப்பின் உலக மரபுசார் இடங்கள் வலைப்பின்னலில் மேகாலயத்தின் வேர்பாலங்களை இணைக்க வேண்டும் என்று பாரதம் விண்ணப்பித்திருக்கிறது. நண்பர்களே, சூழல் மாற்றம் காரணமாக இந்த வேர்பாலங்கள் முன்பாக பல சவால்களும் எழுகின்றன. இப்படிப்பட்ட வேளையிலே மேகாலய மாநில மக்கள் இந்த இயற்கை மரபு சின்னங்களை பாதுகாக்கும் பொறுப்பை மிகச்சிறப்பாக நிறைவேற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட பாலங்களின் எண்ணிக்கை என்ன என்பதை தெரிந்து கொள்வது கூட எளிதாக இருக்கவில்லை. பிறகு உள்ளூர் மக்கள் இத்தகைய பாலங்களின் எண்ணிக்கை மீது கவனம் செலுத்த தொடங்கினார்கள். இதன் பிறகு சமூகங்கள் இந்த பாலங்களின் பராமரிப்பு தொடர்பான தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று உள்ளூர் மக்கள் 120க்கும் அதிகமான வேர்பாலங்களை பராமரித்து வருகின்றார்கள். சில குழுக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாலங்களின் நிலைமையை ஆராய்ந்து வருகிறார்கள். சிலர் தங்களுக்கு அருகிலே இருக்கும் பகுதிகளை பலப்படுத்த நர்சரி, நாற்றுப்பண்ணையை தயார் செய்து வருகின்றார்கள். இதைப்போலவே இவற்றின் பாதுகாப்பிற்காக வேண்டி ஒரு மொத்த சூழல் அமைப்பே தயாராகிவிட்டது. இந்த ஆண்டு ஹைலி வார் அவர்களுக்கு பத்ம விருது அளித்து கௌரவிக்கப்பட்டிருப்பதை நீங்களே கவனித்திருக்கலாம். தனது வாழ்க்கையின் 50க்கும் அதிகமான ஆண்டுகளை இந்த வேர்பாலங்களை பராமரிப்பதிலேயே செலவு செய்திருக்கிறார். அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வு நம் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்க வல்லது. நண்பர்களே, நீங்கள் எப்போதேனும் இந்த வேர்பாலங்களில் பயணித்திருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதன் படங்களை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய படங்கள் மற்றவர்களுக்கும் மேகாலயத்தின் இந்த அற்புதமான மரபு பற்றி தெரிந்து கொள்ள உத்வேகம் அளிக்கும். எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு. அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள்.
என்று பெரும்பாலானோர் கருதுகின்றனர்.

ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்க வல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள். மெல்ல மெல்ல இந்த முயற்சி முன்னேறி செல்ல தொடங்கியது. பிறகு அந்த நெகிழி சூழலுக்கு நேசமான செங்கற்களாக உருவாக தொடங்கியது. இன்று இதே சூழலுக்கு நேசமான செங்கற்களின் பயன்பாடு பொதுவிடங்களுக்கு அழகு சேர்க்க பயன்பட்டு வருகிறது. ராஜ்கடிலே கடந்த சில மாதங்களாக பல்லாயிரக்கணக்கான கிலோ அளவிலான நெகிழிகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு அவை சிறப்பான வகையிலே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது, எந்த நெகிழி முன்பெல்லாம் நகரை மாசுபடுத்தி வந்ததோ அதுவே இன்று இந்த சகோதரிகளின் முயற்சியால் நகரின் அழகை அதிகரிப்பதில் பங்காற்றி வருகிறது. பியாவராவின் அனைத்து சகோதரிகளுக்கும், இந்த இயக்கத்தோடு இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நான் என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு சிறப்பான விஷயம் குறித்து பேச எனக்கு பலர் கடிதங்கள் வாயிலாக ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். உள்ளபடியே பிள்ளையார் சிலைகளை உருவாக்கும் வேலை மிகவும் முன்னதாகவே தொடங்கி விடுகிறது. திருவுருவங்களை தயாரிப்போர், அதன் வியாபாரத்தில் இணைந்தவர்கள் இப்போதிலிருந்தே செயல்பட தொடங்கி விடுவார்கள். ஆகையால் நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். யாரெல்லாம் பிள்ளையார் திருவுருவச் சிலைகளை உருவாக்குகின்றார்களோ அவர்களிடமும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், அவர்கள் மண்ணாலான திருவுருவச் சிலைகளுக்கு முதன்மை அளிக்க வேண்டும். அதேபோல யாரெல்லாம் திருவுருவச் சிலைகளை வாங்குகிறார்களோ அவர்களும் பிள்ளையாரின் திருவுருவச் சிலை எதனால் செய்யப்பட்டது, எந்த நாட்டிலே உருவானது என்பதையும் கவனித்து வாங்க வேண்டும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. நமது நம்பிக்கையும் பராமரிக்கப்படுவதோடு இயற்கையின் பால் நமது கடமையும் நிறைவேறுகிறது. நாம் உள்ளூர் கைவினைஞர்களிடமிருந்து திருவுருவச் சிலைகளை வாங்கும்போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் கொள்கை வலுவடைகிறது. இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தி என்றும் இப்படிப்பட்ட அனைத்து கொண்டாட்டங்களின் போதும் இந்த அனைத்து விஷயங்கள் குறித்தும் கண்டிப்பாக ஆழமாக சிந்திக்க வேண்டும். நாட்டு நலனில் அடுத்தடுத்த படிகளை முன்வைப்போம் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால், சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம். அடுத்த மாதம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் சில புதிய முயற்சிகள் குறித்த விவாதத்தில் ஈடுபடுவோம்.

0: அதுவரை நீங்கள் உங்களுடைய மற்றும் உங்களுடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழை நீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் த ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பெங்களூருவில் நடைபெற்ற நடப்பிரபு கேம்பகவுடாவின் 517வது பிறந்த தின விழாவில் பங்கேற்று உரையாற்றுகையில், விவசாயிகள் பயனடையும் வகையில் கர்நாடகா தமிழ்நாடு இடையேயான நதிநீர் பங்கீடு சம அளவில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கேம்பகவுடாவின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய அளப்பரிய சேவைகள் காரணமாக 5 நூற்றாண்டுகளாக மக்கள் பயனடைந்து வருவதாக குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 135வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வாயிலாக சற்று முன்னர் ஆகாஷ்வாணியில் உரையாற்றுகையில், இன்று பாரதம் கடல் தொடங்கி வானம் வரை அதிக அளவில் பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது என்று குறிப்பிட்டார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கொல்கத்தாவில் கடற்படையில் இணைக்கப்பட்ட INS தூணாகிரி, INS சன் ஷோதக் மற்றும் INS அக்ரை ஆகிய போர்க்கப்பல்கள் பற்றி குறிப்பிட்டார். விமானத்துறையில் நம் நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை இம்மாதத்தில் நிறைவு செய்ததை வெகுவாக பாராட்டினார். இதேபோல் 40 விமானங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதையும் பிரதமர் குறிப்பிட்டார். உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரை தாக்குதல் குரூஸ் ஏவுகணையை DRDO வெற்றிகரமாக பரிசோதித்து பார்த்ததை பிரதமர் வெகுவாக பாராட்டினார். மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசுகையில், குறைந்த செலவில் அனைவருக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைக்கும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலம் 62 கோடி மக்கள் பயனடைந்து வருவதாக கூறினார். புதுச்சேரி காவல் நிலையங்களில் நேற்று நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் பெறப்பட்ட 73 புகார்களில் 43 புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது. நிலுவையில் உள்ள புகார்கள் குறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மக்களே, நேரம் சரியா 12:07. இப்ப அந்த நாள் நினைச்சாலும் சிரிப்பு சிரிப்பா வருது அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் எந்த நாள் அப்படிங்கறத அன்பு தொடர்கள் நீங்க பகிர்ந்துக்க போறீங்க என்னோட 2271760202 752 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு டயல் பண்ணி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியர்.

0: நாலேஜ் அட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப

0: நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்கு
1: மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: என்ன தொடர்கள் நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வீக்கெண்ட் ஸ்பெஷலா பேசுங்க தொழா நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. சோ இந்த நிகழ்ச்சியில நீங்களும் பங்கெடுத்துக்கணும், உங்களோட கருத்துக்களை நீங்க வெளிப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம டயல் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு. என்ன டாபிக் இன்னைக்கு? எஸ் வீக்கெண்ட் ஸ்பெஷல் இன்னைக்கான டாபிக், இன்னும் அந்த நாள் நினைச்சா சிரிப்பு சிரிப்பா வருதுப்பா அப்படின்னு நீங்க சிரிச்சு சிரிச்சு மகிழக்கூடிய அந்த நாள் எந்த நாள் அப்படிங்கறதான் நீங்க இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போவீங்க. சோ லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் அதெல்லாம் நம்ம அழகா மெமரி பண்ணி பார்க்கும்போது ரீகலெக்ட்
0: மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
4: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: ஹாய் மக்களே, சோ நம்ம நிகழ்ச்சியில நம்மளுடைய தோழர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, தோழரோட பேசிடலாம். வணக்கம் என் அன்பு தோழரே.
7: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
3: ரொம்ப நல்லா இருக்கு சந்திரசேகர் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன்
3: மேம். ஓகே, சோ இன்னைக்கு டாபிக் கேட்டீங்களா?
7: ஆமா, சூப்பரான ஒரு டாபிக் கொடுத்தீங்க. அதாவது நானு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பெங்களூர்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருந்தோம் மேம். அப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், உனக்கு இங்கிலீஷ்னா அவ்வளவா தெரியவே தெரியாது. பெங்களூர்ல பொதுவா கன்னடம் அப்படிங்கறது தான் பேசுவாங்க. அப்போ ஒரு ஆட்டோ கார்ல நாங்க டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஆட்டோக்கு நடுப்புற ஒரு ஆடு குறுக்க பூந்துருச்சு. ஆட்டோக்காரர் எங்கேயாவது இடிச்சிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டுக்கு பதட்டம். அப்ப என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடு அப்படிங்கறது இங்கிலீஷ்ல கோட் அப்படின்னு சொல்லுவோம், ஆனா அவர் உயிரோடு இருக்கக்கூடிய ஆடை ஆட்டையே கொலை பண்ணி மட்டன் ரன்னிங், மட்டன் ரன்னிங், மட்டன் ரன்னிங் சொல்லிட்டாரு.
3: ஏதோ நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல நம்ம சொல்லி இருக்கோம்.
7: அதுதான்,
3: எல்லாரும் ரெடியா பாத்துருப்பீங்க.
7: எல்லாத்தோட என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த ஆடுக்கு கோட்டுன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கன்னு கூட தெரியாம அவன் சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை அப்படின்னு நினைச்சு மட்டன் ரன்னிங் சொல்றேன், ஏன்டா சிரிக்கிறீங்கன்னு எங்க எல்லாருக்கிட்டயும் தெரியாத கேக்குறான். எங்களுக்கு பயங்கரமா சிரிப்பா வந்தது. அந்த நாளில இருந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு மட்டன் ரன்னிங் அப்படின்னு பேர் பண்ணோம். இங்கிலீஷ் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ இப்படி கொலை பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் இன்னைக்கு கூட நினைச்சா சீரியஸா, ஆட்டோ டிரைவர் மட்டன் ரன்னிங், ஆட்டோ டிரைவர் மட்டன் ரன்னிங் அப்படின்னு நாம பாக்கணுமே. ஐயோ,
3: சூப்பரான டாபிக்கா இருக்கே இன்னைக்கு.
7: அதுதான், அதனால சிரிக்கவே முடியாது மேம்.
3: ஓகே ஓகே சார், சோ ரொம்ப நல்லா வந்து உங்க மெமரிஸ் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, சூப்பர் சார். நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு, அழகா உங்க நினைவுகளை பகிர்ந்து கட்டுக்கும்.
7: நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்போ சேர்ந்தாலுமே ரொம்ப காமெடியா தான் இருக்கும். அந்த காமெடி இன்ஸ்டன்ஸ்ல எவ்வளவோ காமெடி நடந்தாலும் இந்த காமெடி அந்த நாள் மறக்கவே முடியாது மேம்.
3: கண்டிப்பா கண்டிப்பா, நண்பர்கள் நல்ல ஒரு சந்தோஷம் தானே இல்லையா?
7: ஆமா ஆமா
3: ஆமா. சோ நண்பரோட

0: சேர்ந்து அதை என்ஜாய் பண்ணும்போது சாதாரண விஷயமா இருந்தா கூட நமக்கு ஜாலியா இருக்கு.
1: உண்மைதான் உண்மைதான். அதனால ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருந்த ஞாபகங்கள் எல்லாமே அந்தந்த நாள் ரொம்ப சுவைப்படுதுதான்.
0: சோ அந்த மாதிரி வேற என்ன விஷயங்கள் நடந்திருக்கு லைஃப்ல?
1: என்னுடைய விஷயங்கள் என்னுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா இன்னொரு காமெடியான விஷயம்
0: என்னன்னா,
1: என்னுடைய தம்பி இருக்கான், பேர் வந்து விக்னேஷ் அப்படின்னு சொல்லிட்டு, மாமாவுடைய பையன். நாங்க எல்லாருமே பிசினஸ் கார்டு கேம் அப்படிங்கறத விளையாடுவோம். விளையாடும் பொழுது அவங்க கிட்ட 1,000 ரூபாய் இருந்தது, எங்ககிட்ட 3, எங்ககிட்ட 500 ரூபாய் இருந்தது. பாக்க போனீங்கன்னா என்னுடைய தம்பி தான் பணக்காரன், அவனுக்கு இந்த விஷயமே தெரியல. சின்ன பிள்ளையா இருந்திருக்கான், நான் சொன்னேன் டே நீ தான்டா பணக்காரன் அஜாததா, அவன் சொல்றா என்கிட்ட 1 நோட்டு தான் இருக்கு, உங்ககிட்ட 5 நோட்டு இருக்கு. அஜாதா சரி ஒண்ணு பண்ணு, என்கிட்ட இருக்கிற 500 ரூபாய் 500 ரூபாய் நோட் நீ வாங்கிக்கோ, உன் கையில இருக்கிறது எனக்கு குடுக்கறியானா, இந்தா குடுக்கற அப்படின்ட்டு. அந்த காசு கூட கம்மியான காசுன்னு தெரியாது, அவன் முகத்துல ஒரு சிரிப்பு சிரிச்சானே பாக்கணும். ஐயோ நாங்க எல்லாரும் விழுந்து விழுந்து
0: நினைச்சு பார்க்கும் போது சிரிப்பு வரும், அப்படியே கண்ணின் ஓரத்துல லேசா கண்ணீர் துளி வரும் இல்லையா?
1: எக்ஸாக்ட்லி. அதனால அந்த கணக்குல 100 ரூபாய் நோட்டு 200 ரூபாய் நோட்டு எது பெருசுன்னு தெரியாம வெறும் அந்த என் கையில 5 நோட்டு இருந்ததுன்னா நான் தான் பணக்காரன்னு நினைச்ச என்னுடைய தம்பியுடைய அந்த அற்புதமான கணக்கு பார்த்து பயங்கர சிரிப்பு.
0: சூப்பர் சூப்பர். சோ அழகா நினைவுகளை பகிர்ந்துக்கும் போது, என்னதான் நினைவுகள் இருந்தாலும் அதை வந்து ஒரு அழகான வார்த்தையில கோர்த்து பகிர்ந்துக்கும் போது அது இன்னும் பல மடங்கு அதிகமாகுது இல்லையா அந்த இன்பம்? சோ அந்த இன்பத்தை வந்து உங்க மூலமா இன்னைக்கு நேயர்கள் எல்லாருமே அனுபவிச்சிருப்பாங்க சந்தோஷ்கர் சார். நிலையத்தில் பங்கேற்றதற்கு நிலத்தின் சார்பாக நன்றிகள்.
1: தேங்க்யூ சோ மச்.
0: தேங்க்யூ தேங்க்யூ. சோ என் அன்பு தோழர்களே, இதே மாதிரி நீங்களும் பல நினைவுகளை சுமந்திருப்பீங்க. சோ அந்த நினைவுகள் அந்த நாள் நினைச்ச நல்ல சிரிப்பு அடக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நினைவுகளை அழகா பகிர்ந்துக்க போறீங்க. நம்ம எஃப்எம் ரேடியோ புதுவை 102.8 வீக்கெண்ட் ஸ்பெஷல் பேசுங்க தோழா. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு பாடல் கேட்கலாம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
3: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் 90.2.8 வீக்கெண்ட் ஸ்பெஷல் பேசுங்க தோழா. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய தோழாக்களே, உங்களுடைய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நினைச்சா அந்த நாள் நினைச்சா சிரிப்பா வருது அப்படின்னு நினைங்க. நினைச்சு நினைச்சு மகிழக்கூடிய அந்த நாள் எந்த நாள் அப்படிங்கறத பகிர்ந்துக்க போறாங்க. பேசிடலாம் நம்ம தோழரோட. வணக்கம் தோழரே.
1: வணக்கம வணக்கம
0: வணக்கம் என் அன்பு தோழர். யாரு, எங்கிருந்து பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: தூத்துக்குடி மாவட்டம் முழக்காடு பாபு.
0: பாபு சார் எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: பண்ண பழைய ஞாபகங்களை தோண்டி எடுக்க
1: போது
0: அப்பவே அந்த காலத்திலேயே இருந்திருக்கு.
1: வைக்கும் போது பழங்கெல்லாம் வந்து ஒரு சார் வந்து கலாச்சாரி அவ்வளவு பேரும் பட்டையை போட்டு வந்துச்சு. பத்தையை போட்டது தார ரொம்ப கலாய்ச்சல் காட்டி போட்டு வந்தாச்சு. தார அவ்வளவு வெளியே உட்காந்து
0: நினைச்சு பாக்குறீங்க.
1: ஆமா, சரிப்பாங்க, இன்னும் மறக்க முடியாது. அது வந்து ஸ்கூல் டேஸ்ல ஒரு நல்ல ஒரு மெமரி. சிரிப்பாக வரும். அவ்வளவு தார கலாய்ச்சலம் காட்டி போட்டு வந்தது.
0: அது அப்ப போட்டது, ஆனா இப்ப நினைச்சு பாக்கும் அப்படி சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் நாள் கிடைக்காதா?
1: மனசுல அப்படியே வந்துட்டே இருக்கும். அவ்வளவு பேர் பட்டையை போட்டது.
0: சூப்பர் சூப்பர்.
1: அது வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்வு.
0: அப்ப வந்து ஒவ்வொருத்தருமே வந்து காலேஜ்ல வந்து நம்ம ஸ்கூல் காலேஜஸ்ல படிக்கும் போது
1: நினைக்கும்
0: போது ஜாலியா இருக்கு. சூப்பர் சூப்பர் சார். சோ ரொம்ப அழகா மனசுலதான் யதார்த்தமா பகிர்ந்துகிட்டீங்க. ஆனா சொல்லும் கூட ஒரு ஹைட் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா? இல்ல, இது யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்திற்காக அல்ல, ஒரு ஜஸ்ட் ஃபன்னுக்காக பண்றது. சோ எல்லாருமே வந்து அந்த ஃபன் அப்படிங்கறத நோக்கிதான் நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லையா? சோ இந்த நாளும் மதிய வரம் ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய நாளா அமையட்டும் சார்.
1: நன்றி
0: நன்றி. எஸ், ஸோ இப்போ பேசுகிற பாலு அப்படிங்கிற நேர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாபு அப்படிங்கிற நேர் ரொம்ப அழகாகவே பகிர்ந்துக்கிட்ட அவருடைய கருத்துக்களை. என்ன, நாங்கள் வந்து சாரை வந்து சும்மா ஜாலியாக நாங்கள் பேசுவோமே தவிர மற்றபடி யாரையும் வந்து மரியாதை குறைவாக நடத்தணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே எங்களுக்கு கிடையாது. ஆசிரியர் நமக்கு எல்லாத்தையும் கற்பிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆசிரியர் தான் நமக்கு. ஸோ ஆசிரியரை மதிக்கணும் அப்படிங்கிறத அழகாக வந்து அதை கோட் பண்ணி காமிச்சாரு. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய நினைவுகள் உங்களுக்கு இருக்க முடியல, நீங்கள் பகிர்ந்துக்கலாம் இப்போ பிரெயின் போவில்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நேரம் 12:30. ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
1: ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா, பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி, ஆயுஷ் இயக்குநரகம்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா, இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகம்.
3: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு வணக்கம். இந்த 12வது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி இந்த அஷ்டாங்க யோகாவில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். யாமா, நியமா, ஆசனா, பிராணாயமா. இன்று நம்ம பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதியை பற்றி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுப்போம். இந்த பிரத்யாகாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்ராவல் ஆஃப் சென்சேஷன் சொல்லுவாங்க. நம்ம ஐம்புலன்களின் வாயிலாக நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படுது, அதனால நம்மளால வந்து எந்த விஷயத்திலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாம போகுது. யார் ஒருத்தங்க இந்த யோகா செய்வதனால, பலவிதமான யோகா பயிற்சிகளால நம்ம இந்த பிரத்யாகாரம், அதாவது வித்ராவல் ஆஃப் சென்சஸ், நமக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்ம போக்குறதுக்கான நன்மைகள் ஏற்படுகின்றது. ஒன்ஸ் நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே போக்கிடுச்சுன்னா, நமக்கு அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தாரணா. தாரணானா கான்சென்ட்ரேஷன், அதாவது ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட்ல மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்றது. இந்த பிரத்யாகாரமும் தாரணாவுக்கும் இன்னைக்கு இளைய தலைமுறைகள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்க மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமாக அதிகமாக தேவைப்படுது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்லயே வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு விடை தெரியுது அப்படின்றதோட சவாலான விஷயம் என்னன்னா, அந்த குறுகிய நேரத்துல அந்த விடையை கரெக்டா கண்டுபிடிச்சு நம்ம அந்த விடையை சொல்றதுல தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த புத்தி கூர்மை, கான்சென்ட்ரேஷன் அப்படின்றது மிக முக்கியமாக ஒன்றாக அடிக்கிடுறது. அப்ப யார் ஒருத்தங்க யோகா செய்யறாங்களோ அவங்களுக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் எபிலிட்டி அதிகமாக அடிக்கிடும். நன்றாக அவங்களால வந்து கத்துக்கிறது மட்டும் இல்லாம, கத்துக்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும் இல்லாம, சரியான நேரத்தில் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல அதை வெளிக்கொண்டு வர்ற அந்த எபிலிட்டியும் அவங்களுக்கு இந்த யோகா செய்வர்களுக்கு நன்றாக இருக்கும். அடுத்ததாக இந்த பிரத்யாகாரா தாரணாக்கு அப்புறம் அடுத்தது இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தியானம். இப்ப நம்ம தியானத்தை எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம என்ன சொன்னோம், தியானத்துல தாரணால வந்து ஜஸ்ட் சிங்கிள் பாயிண்ட்ல ஃபோக்கஸ் பண்றது நம்ம தாரணான்னு சொன்னோம். அதே நம்ம தியானத்தை எடுத்துக்கிட்டோம்னா, கண்டினியூஸ் அன்இன்டரப்டட் ஃப்ளோ ஆஃப் தாட், அதாவது ஒரு தெளிந்த நீருடையை போன்று தொடர்ந்து ஒரே விஷயத்தை நோக்கி நாம பயணிக்கிறது தான் அந்த தியானத்தை குறிப்பிடுகின்றது. இன்னைக்கு இந்த தியானத்துடைய முக்கியத்துவத்தை எல்லாருமே நம்ம உணர்றோம். தியானம் வந்து பாத்தீங்கன்னா மனநலத்திற்கு எவ்வளவு முக்கியம், மனநலத்திற்கு எவ்வளவு வித்திருக்கின்றதுன்றது நம்ம அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப தியானால பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதையும் பிரிக்கிறாங்க என்னன்னா, வித் மீடியம், வித்தவுட் மீடியம். வித் மீடியம்னா இந்த கேண்டில் வச்சு நம்ம இந்த திராடகா மெடிடேஷன் அப்படி நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம். அதே மாதிரி வித்தவுட் மீடியம்னு பாத்தீங்கன்னா யோக நித்ரா மெடிடேஷன், அதை நம்ம சொல்லலாம். இது போன்று நிறைய வகையில நமக்கு தியானம் இருக்குது. அதுல நமக்கு

0: எந்த தியானம் சிறப்பாக இருக்கின்றதோ அந்த தியான முறையை நாம் பின்பற்றினால் நாம் பலவிதமான மனநோய்கள் இருந்து ஒரு நன்மையை ஏற்படுகின்றது. கடைசியா நம்ம பாக்கிறோம்னா அந்த சமாதி, அதாவது இந்த சமாதி நிலை தான் வந்து ஒரு உயர்ந்த நிலை. தியானத்திற்கு அடுத்த நிலை தான் சமாதி. தியானத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தாட்லெஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இஸ் கால்ட் அஸ் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமாதிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா வென் த மெடிடேஷன் என்கல்ஃப்ஸ் த மெடிடேட்டர் இட் பிகேம் த சமாதி ஸ்டேட். அதாவது இன்னும் ரொம்ப தெளிவா சொல்லணும்னா சமாதி என்பது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜீவாத்மா வந்து பரமாத்மாவோட இணையிறது. ஈகோ அகங்கார், அந்த அகங்கார நிலையிலிருந்து, தான் என்ற அகங்கார நிலையிலிருந்து விடுபட்டு நமது ஜீவசக்தி யூனிவர்சல் சோல், இண்டிவிஜுவல் சோல் யூனிவர்சல் சோலோட இணைவது தான் இந்த சமாதி நிலை. அந்த சமாதி நிலை தான் மனிதனுடைய ரொம்ப ரொம்ப உயர்ந்த நிலை. அது வந்து சாதாரணமாக நம்ம எளிதாக நம்ம வந்து சமாதி நிலைக்கு போயிட முடியாது. இல்ல சித்தர்கள் நம்ம கேள்விப்படுறோம்ல, அவர்கள் போன்று யோகாவில வந்து ரொம்ப இன்டெப்தா போறவங்களால மட்டும்தான் சமாதி நிலையை அடைய முடியும். ஆகவே யோகா என்றது வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆசனம் மட்டும் கிடையாது. இந்த அஷ்டாங்க யோகால குறிப்பிட்ட மாதிரி யாமம், நியமம், ஆசனம், பிராணாயமம், பிரத்யாரம், தாரணம், தியானம், சமாதி, அதே போன்று யோகா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பல விதமான மார்க்கத்துல நம்ம வந்து அடையலாம். அது வந்து பக்தி மார்க்கமா இருக்கலாம், இல்ல ஞான யோகாவா இருக்கலாம், இல்ல கர்ம யோகாவா இருக்கலாம், இது போன்று எந்த வித யோகா மார்க்கமாக இருக்கலாம். ஆகவே உங்களுக்கு எந்த விதம் எளிதாக இருக்கின்றதோ, எந்த விதம் நாட்டமாக இருக்கின்றதோ அந்த வழியில் நீங்கள் இந்த யோக நிலையை அடைவதற்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். நன்றி.
1: ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகம்.
2: ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா, பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகம்.
3: நேயர்களே, நமது முதன்மை அலைவரிசையில் இன்று மாலை 5:30 சிறுவர் பூங்கா நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில புதுச்சேரி சேலியமேடு கவிஞரேறு வாணிதாசனார் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கு. நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. நேயர்களே, நாளை காலை 6:10 நம்முடைய முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போவில் எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கு. இந்த நிகழ்ச்சியில மாங்கனி திருவிழா வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள், படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். மறக்காம கேளுங்க, மாங்கனி திருவிழாவின் மகத்துவத்தை தெரிஞ்சுக்கோங்க.

நேர்களே, நாளை காலை 6:35 நம்முடைய உழவர்களுக்கான செய்திகளில் உளுந்து பயிர் சாகுபடி குறித்த காத்தமுத்து கரத்தமுத்தின் உரையாடல் நிகழ்வு இருக்குங்க. இதுல காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும் கரத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் பங்கேற்க போகிறார்கள். இந்த நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. விவசாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களையும் தீர்த்துக்கோங்க. நேர்களே, நாளை காலை 7:02 நம்முடைய முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 புதுவை புதுமை இதில் அறிவோம் அறிவியல். இதில் காலநிலை மாற்றத்தில் எல் நினோ லானினாவின் பங்கு. புதுச்சேரி வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் புவியியல் விரிவுரையாளர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. அறிவியல் பத்தின அனைத்து கருத்துக்களையும் தெரிஞ்சுக்க அறிவோம் அறிவியல் புதுவை புதுமை நாளை காலை 7:02 நம்முடைய முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மட்டும்.

நேர்களே, நாளை காலை 7:25 முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போல நலமாய் வாழ நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கு. இந்த நிகழ்ச்சியில ஆஸ்துமா நோயாளிகளுக்கான யோகா குறித்து விளக்கம் அளிக்கிறாரு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள். ஸோ நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. ஆஸ்துமா நோயை கட்டுப்படுத்துறதுக்கு யோகா எந்த அளவுக்கு பயன்படுது அப்படிங்கறத அறிவியல் பூர்வமா நீங்க தெரிஞ்சுக்கோங்க.

நேர்களை நம்முடைய முதன்மை அலைவரிசையில் நாளை காலை 11:02 நேய நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியில தலைப்பு பார்த்தீங்கன்னா உலக வெப்பமய மாதலை தடுப்பதில் நமது பங்கு. நெறிப்படுத்துறாங்க உமா மகேஸ்வரி, வழங்குபவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து விண்வெளியில் இந்தியா சித்திரம் எழுதி அமைத்தவர்

மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள், குரல் வண்ணம் கோபால் சரகா, மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் சந்துருவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். மறக்காம நிகழ்ச்சியை கேளுங்க. அறிவியல் பத்தின அனைத்து கருத்துக்களும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம விண்வெளியில் இந்தியா சித்திரம் கேளுங்க.

நேர்களை நம்முடைய முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினந்தோறும் பகல் 12:50 புதின பக்கங்கள், இதில் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர் வாசிக்கிறாங்க. ஏ பி எலிசபெத் அவர்கள், நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. புதினத்தின் மீது ஆர்வம் கொண்ட நேயர்களே, உங்களுக்காகவே புதின பக்கங்கள் முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் பகல் 12:50.

நேயர்களை, புதுவையை பத்தி தெரிஞ்ச சில விஷயங்களையும் தெரியாத பல விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எஃப்எம் ரெயின்போல தினம்தோறும் காலை 8-2 ஒளிபரப்பாகும் நம்ம புதுவை நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. இந்த நிகழ்ச்சியில நம்முடைய ஆர்ஜிஎஸ் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று அங்க இருக்கக்கூடிய மக்களோட பேசி அந்த பகுதி இப்ப எப்படி இருக்கு, பல வருடங்களுக்கு முன்பா எப்படி இருந்தது, என்னென்ன வளர்ச்சி இருக்கு, பகுதியை சுத்தி இருக்கக்கூடிய விளைநிலங்கள் எப்படி இருக்கு, என்னென்ன பயிர்கள் அங்க பயிர்படப்படுது, எப்படிப்பட்ட தொழில்கள் நடைபெறுது அப்படின்னு பல விஷயங்கள் நமக்கு ஷேர் பண்ண போறாங்க. சோ நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. புதுவையை பத்தி நீங்க புதுசு புதுசா எக்கச்சக்கமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா மறக்காம கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மட்டும் தினந்தோறும் காலை 8-2 நம்ம புதுவை.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், C-225 ரக விமானங்கள் இந்தியாவிலேயே தயாரித்து நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, தற்போதுதான் கொல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டுக் கொண்டு வருகிறது.
0: சுயசார்பு இந்தியா சர்வதேச யோகா தினத்தையொட்டி கடந்த 21ஆம் தேதி உலகமெங்கும் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக அவர் தெரிவித்தார்.
1: இந்த முறை உலகின் 2500 மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு

0: தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோக கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக் கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாத பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது.
1: மேற்காசியாவில் நிலவும் பிரச்சினையை தொடர்ந்து மக்கள் சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்று தாம் கேட்டுக் கொண்டதாக பிரதமர் தெரிவித்தார்.
2: சாத்தியம்
0: மேற்காசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும் போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை இல்ல திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள்.
1: பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் மக்கள் அதிக அளவில் பேருந்து மற்றும் மெட்ரோவை பயன்படுத்த தொடங்கி இருப்பதாக அவர் கூறினார். பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார்.
2: சாத்தியம்
0: நண்பர்களே, பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2 லட்சம் ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது.
1: நமது கிராமங்கள் மற்றும் நகரங்களை தூய்மையாக பேணி காப்பதன் அவசியம் குறித்து பிரதமர் எடுத்துரைத்தார்.
0: எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்க வல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்து. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள்.
1: விநாயகர் சதுர்த்தியின் போது மண்ணால் ஆன விநாயகர் சிலைகளை வாங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.
2: சாத்தியம்
0: நண்பர்களே, இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கனவை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே, நெடுஞ்சாலைகள், விமான நிலைய விரிவாக்கம் என அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார்.
3: இந்த 12 ஆண்டுகள்ல ரயில்வேல அடிப்படை இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு நாம் பார்த்துட்டு இருக்கோம். அது ரயில்வே ஆகட்டும், தேசிய நெடுஞ்சாலைகள், விமான நிலையம். நம்மளுடைய தூத்துக்குடி விமான நிலையம் தான் அதிகமான 3 கிலோமீட்டர் ரன்வே கொண்ட விமான நிலையமாக நம்மளுடைய தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் அவர்கள் திறந்து வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தூத்துக்குடியில கப்பல் கட்டும்

0: ஸ்தலம் இங்க வர இருக்கிறது. கிட்டத்தட்ட 77 ரயில் நிலையங்கள் தமிழ்நாட்டில் அமிர்த் பாரத் என்று சொல்லக்கூடிய ரயில் நிலையங்கள்ல, அந்த ரயில் நிலையங்கள்லாம் எடுத்து அதை மேம்படுத்துகின்ற திட்டத்தை நாம் நிறைவேற்றிக் கொண்டோம். சென்னை எழும்பூர்ல ரயில் நிலையம் மட்டுமே கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் செலவுல வேலை நடக்குது. ராமேஸ்வரம் ஏற்கனவே பண்ணியாச்சு, கன்னியாகுமரி பண்ணியாச்சு. இது கிட்டத்தட்ட நம்மளுடைய திருச்செந்தூர் ரயில் நிலையம் கிட்டத்தட்ட 16 கோடி ரூபாய் செலவுல வேலை நடந்து கொண்டிருக்கிறது.
1: போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த முகாம் மாலை 5 மணி வரை நடைபெறும். அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை பாலவாக்கத்தில் முதலமைச்சர் திரு விஜய் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி இம்முகாமினை தொடங்கி வைத்தார். ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி ஆல்பனிஸ் தெரிவித்துள்ளார். இந்த தடையை மீறும் சமூக ஊடக நிறுவனங்கள் மீதான அபராதம் இரட்டிப்பாக்கப்படும் என்று ஆஸ்திரேலிய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என்று கூறிய அந்நாட்டு அரசு தற்போதைய அபராதமான 34.1 மில்லியன் டாலரிலிருந்து 68.3 மில்லியன் டாலராக அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் நியூ காசில் பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் 16 வயதுக்குட்பட்ட 85% குழந்தைகள் தடையை மீறி சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதாக கண்டறிந்தது. இதனையடுத்து இந்த வாரம் நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தில் புதிய சட்டம் கொண்டுவர ஆஸ்திரேலிய அரசு திட்டமிட்டுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். கலிபோர்னியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 22-20, 15-21, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுடை ஓகிமோட்டோவை வென்றார். நாளை நடைபெறும் இறுதியாட்டத்தில் ஸ்ரீகாந்த் சீன தைப்பேயின் சூ லீ யாங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர்.
4: போந்தி பஜார் கடிகாரம் ஒன்று 9 மணி சொல்லிற்று. பனங்கள் பூங்காவின் தெற்கு முடுக்கில் வாகனம் நின்றது. ரேவதிக்கு அதிர்ச்சி மாறவில்லை. ஞானசூன்யமாக தோற்றம் தந்த ஒரு முரடனுக்கு ஞானசீலன் என்பதாக பெயர் வாய்த்திருக்கிறது. அம்மாடி, அங்கே போய் ஆளுக்கு ஒரு டீ குடிப்போம் வா என்றாள். நாயர் கும்பிடு கொடுத்து வரவேற்க அவள் கடையை நெருங்க மீண்டும் அவள் அதிர்ச்சி அடைந்தாள். தாடியும் மீசையும் பூண்டவராக முகத்தை திருப்பிக் கொண்டு சாரை பாம்பாக பாய்ந்து சென்றவர், மிஸ்டர் மிஸ்டர், ஆமாம் அவரேதான், உயிர் பகுதி ஏன் இப்படி துடிக்க வேண்டும்? குழலி சற்று தொலைவில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்தாள். என்ன ஆச்சு குழலி? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் குடிச்ச சாயாவ பாதியிலே வச்சுட்டு திடுத்திடுப்புன்னு தலை போற அவசரம் வந்ததாட்டும் கிடுக்கிடுன்னு பறந்துட்டாருங்கம்மா. பின்னாடியே ஓடி போய் கூப்பிட்டு பார்த்தேன், மனுஷன் திரும்பி கூட பார்க்காமலே மறைஞ்சிட்டாருங்க. ரேவதியின் மார்பில் எறும்பு கடித்தது, சுரீர் என்றது. யார் அவர்? எனக்கு தெரிஞ்சவர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, தாடியும் மீசியும் வச்சிருந்தாரு. நம்மளை கண்டுதானோ என்னவோ பே பிசாசை கண்டதாட்டும் அரண்டு மரண்டு ஓடிட்டாருங்க. அந்த மனுஷன் யாராம்? எனக்கு தெரிஞ்சவர்னு சொன்னேனே, தெரிஞ்சவர்னா எனக்கு அண்ணன், கூட பிறந்த அண்ணனா? கூட பிறக்காத அண்ணன். ரேவதிக்கு நல்ல மூச்சு திரும்பியது. பேர் என்னவா? ஞானசீலன்னு பேருங்க. ஓஹோ, நாயர் இடைமறித்தார். அம்மைக்கு சாய போட்டட்டா? எங்கள் குழலிக்கும் அந்த சேட்டன் மாதிரி சாயாதான் இஷ்டம். ரேவதியின் நீலக்கடல் விழிகள் கோலம் போட்ட மாதிரி வியப்பில் விரு

தெரிந்தன. தேடி வந்த தேநீரை தேட்டமுடன் பருகினாள். இரண்டு சாயாவுக்கும் பைசா கொடுத்தாள். பிறகு தன் காரை அண்டினாள். தேய்பிற இருட்டிலும் குழலியின் முகம் பளிச்சென்று தெரிந்தது. நீ எப்போ வேலைக்கு வர என்று கேட்டாள். அதை டாக்டரம்மா தான் முடிவு செய்யணும், அதனங்க நியாயம். அப்படின்னா நீ நாளைக்கு காலையிலேயே வேலைக்கு சேர்ந்துட, நாளைக்கு திங்கக்கிழமை. திங்கக்கிழமைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, வாய்க்கொண்ட மட்டும் சிரித்தாள் பூஞ்சிட்டு கண்ணி. எங்கள் அண்ணனுக்கும் திங்கக்கிழமைனா ரொம்ப இஷ்டம் டாக்டரம்மா. ஆச்சரியக்குரிய ஏந்தினாள், ஏந்திழையாள். குழலி, இனிமேல நீ என்னை டாக்டர்னு வெறுமனே கூப்பிட்டா போதும், அம்மா பட்டம் சூட்ட வேணாம். அதுவும் சரிதான் டாக்டர். நீ படு சமர்த்து. ஞானசீலன் அண்ணனும் இப்படித்தான் பாராட்டுவார். அண்ணன் அண்ணன் உயிரையே விடுறியே குழலி. உண்மைதாங்க, என்னோட அண்ணனுக்காக உயிரை விடவும் சுத்தமாக இருக்கேனுங்க. டாக்டர், அவர் மிஸ்டர் ஞானசீலன், வெறும் மனுஷன் இல்லை, அசலான மனுஷன். ஒரு நாளைக்கு அவர் அழைச்சிட்டு வந்து உங்கள் கையில் அறிமுகப்படுத்துகிறேன். உன் இஷ்டம் என் பாக்கியம். எங்கள் டாக்டர் ஜோக் கூட அடிக்கிறாங்களே. நெஞ்சின் பாதிப்பு உதடுகளை கீறியது. ரத்தம் சொட்டாமலே புன்னகை செய்கிறாள் ரேவதி. குழலி சின்ன பொண்ணு, உலகம் இப்போ தெரியாது. அவர் என்னை சந்திக்க ஒப்பவே மாட்டார். அதே கதைதான் இங்கேயும். நானும் அவரை சந்திக்க ஆசைப்பட மாட்டேன். இதெல்லாம் குழலிக்கு என்ன தெரியும்? குழலிக்கு தெரிஞ்சு இனி என்ன ஆக போகுது? இந்த குட்டிக்கு ஏதொன்னும் தெரிய வேண்டாம், தெரியவும் கூடாது. ரோஷம் நிரம்பிய வைராக்கியத்தின் கால்களிலேயே இப்போதும் நின்றாள் அவள். பொய்யாகவும் கனவாகவும் பழங்கதையாகவும் ஆக்கிவிட்ட இறந்த காலம் இறந்து சுளை சுளையாக 10 ஆண்டுகள் உருண்டு ஓடிவிடவில்லையா? இப்போது அவளுக்கு மாற்றம் வேண்டும். நெஞ்சு ஈட்டி முனையில் வலித்தது. குழலி, உன் வீட்டில் இந்நேரம் உன்னை தேடிட்டு இருப்பாங்க தானே என்று பரிவுடன் விசாரித்தாள். தனக்கு தாலி வழங்கிய அந்த திங்கட்கிழமை அவளது அடிமனத்தில் கெட்டிமேளம் குட்டியிருக்கலாம். அப்போது குழலி விரக்தியோடும் வேதனையோடும் சிரிக்க முயற்சி செய்தாள். நாதியற்ற அனாதைங்கம்மா நான். தூரத்தை அத்தை கிழவி ஒருத்தி தான் இப்போ எனக்கு சதம். அவங்களுக்கும் பார்வை கிட்டு போச்சு, அவங்களால என்ன தேட முடியாதுங்க டாக்டர். அப்படின்னா ஒரு காரியம் செய்றியா? நீங்கள் சொல்லணும்னு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீயும் என் கூட தாம்பரத்துக்கு வந்துடு. உங்கள் இஷ்டம் என் பாக்கியம் டாக்டர். ஆனாலும் உனக்கு இத்தனை குறும்பு உதவாது குழலி. போங்கம்மா. மன்னிக்கணும், போங்க டாக்டர். நேரம் கடந்த நேரத்திலே ஆள் நடமாட்டம் துளியும் இல்லாமல் இருந்த பரங்கிமலை பகுதியில் சொகுசு கார் ரேவதி இல்லத்தை குறிவைத்து பறந்து கொண்டிருக்கையில் பின்புறமாக துரத்தி வந்த கருப்பு டாக்ஸி ஒன்று பாய்ந்து வந்து அவள் காரின் குறுக்கே மறித்து நின்றது. ஆண்மையின் சீற்றத்தோடு வண்டியை நிறுத்தினாள் டாக்டர் ரேவதி. எதிரே நின்ற கருப்பு நிற வாடகை காரின் எண்களை கண்டதும் அவள் பிரமித்தாள். அன்றொரு நாள் ஞானசீலன் குடிபோதையில் விபத்துக்கு ஆளாக தூண்டியதே அந்த கருப்பு டாக்ஸிதான். சந்தேகமே இல்லை. வாட்டசாட்டமான முகமுடி கொள்ளைக்காரன் ஒருவன் மட்டும் காரிலிருந்து குதித்து வந்து நின்றான். டாக்டர் அம்மா, நீங்கள் கழுத்தில் போட்டிருக்கிறது தாலியானா எனக்கு வேண்டாம். வெறும் தங்க சங்கிலியாக இருந்தால் அதை என்கிட்ட கழட்டி கொடுத்துருங்க. மரியாதையாக உங்கள் மானத்தையும் உசிரியும் காப்பாத்திக்கின்னு மூச்சு காட்டாமல் திரும்புங்க என்று கட்டளை பிறப்பித்தான். என் கழுத்தில் கிடக்கிறது வெறும் சங்கிலி தான், அதை உன் கையில் கழற்றி தர மறுத்தா நீ என்ன செய்வ என்று ரோஷத்தோடு சீறினாள் ரேவதி. என்ன செய்வனா என்று கொக்கரித்தவனாக கைத்துப்பாக்கி ஒன்றை எடுத்து நீட்டினான் அவன். துப்பாக்கியை பார்த்ததும் பயந்து ஓடிவிடவில்லை ரேவதி. அவளிடம் இல்லாத துப்பாக்கியா? அதோடு பயம் என்பதும் அவள் அறியாத ஒன்று. பயந்து பயந்து ஒரு பெண், அதுவும் தனித்திருக்கும் சிறு பெண், இந்த உலகில் எவ்வாறு வாழ முடியும்? ரேவதி தனக்கே உரிய அகங்காரத்தோடு சிரித்தபடி இப்போ உனக்கு என்ன வேணும் என்று கேட்டாள். நீங்க கழுத்தில் போட்டிருக்க சங்கிலி வேணும், அவ்வளவுதானே? ஆமாம். உண்மையிலேயே இவன் முகமுடி கொள்ளைக்காரன்தானா என்று அவளுக்கு ஒரு ஐயம் தோன்றியது.
முகமுடி கொள்ளைக்கார்

0: பரனுக்கு தங்க சங்கிலியும் தாலியும் ஒன்றுதானே. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன, ஆனாலும் நீ மிருகமாகி விலை மதிக்க முடியாத என்னோட கற்பை சூறையாட நினைக்காம இருந்த வரையில நீ ஒரு மனுஷன்தான். நான் உயிரோட இருக்கிற வரை என் சங்கிலிய உன்னால பறிச்சுக்கிட முடியாது. எனக்கென்று ஒரு சரித்திரம் வேணும். அதனால எனக்கு சொந்தமான உயிரை நானே போக்கிக் கொண்ட பின் என் கழுத்து சங்கிலியை நீ கழற்றி எடுத்துக்கொள். பேசிக்கொண்டே சட்டென்று அவள் கையில் சுழன்ற கைத்துப்பாக்கியை வெகு லாவகமாக திருப்பி தன் இதயத்திற்கு நேராக குறிவைத்தாள் டாக்டர் ரேவதி. அதற்குள் ஆ அம்மா, கெட்ட கனவு கண்டு விழித்துக் கொண்ட குழலி காரிலிருந்து இறங்கி ஓடோடி வந்தாள். கைத்துப்பாக்கியை பதட்டத்தோடு பறித்து கொண்டாள். அதை நேர்வசமாக தயார் நிலையில் பற்றி பிடித்து கொண்டே முகமுடி திருடனை குறிவைத்தாள். ரேவதி மலைத்தாள். குழலி கர்ச்சனை செய்தாள். ஏ முத்தையா, உன் வினை இப்ப உன்னை சுடுதுதானே, உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா உடனே மரியாதையா ஓடி போயிடு. ஞானசீலன் அண்ணன் திரும்பினதும் உன்னோட பேசிக்கிடுவேன். அடப்பாவமே, இந்த முகமுடியாசாமி அல்சர் நோயாளி முத்தையன் தானே, இவனுக்கு வயிற்று வலிக்கு வைத்தியம் செய்ததே நான் தானே என்று அனுதாபம் மேலிட சொன்னாள் டாக்டர் ரேவதி. அது எனக்கு தெரியுங்க டாக்டர் என்றாள் குழலி. உன் ஞானசீலன் அண்ணனுக்கு இந்த முத்தையனை தெரியுமா? ரேவதி சிந்தனை வசப்பட்டாள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதினத்துடன். வாசித்தவர் ஏ பி எலிசபெத் அவர்கள்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மனதின் குரல் நிகழ்ச்சியில் மேகாலயாவின் ரூட் பிரிட்ஜ் வேர்ப்பாலம் குறித்து பாராட்டு தெரிவித்தார். இப்பாலம் மேகாலய மக்கள் இயற்கையின் பால் ஆழமான மரியாதை கொண்டிருப்பதை புலப்படுத்துகிறது. மேலும் மனிதன் இயற்கையோடு இணைந்தால் எத்தனை அற்புதமான பொருட்களை உருவாக்க முடியும் என்பதை இப்பாலங்கள் நமக்கு உரைப்பதாகவும் தெரிவித்தார். வரவிருக்கும் பிள்ளையார் சதுர்த்திக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுரு சிலைகளை தவிர்த்து மண்ணாலான திருவுருவச் சிலைகளை மக்கள் பயன்படுத்துமாறு பிரதமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். லண்டனில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டின் நிறைவு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல், இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் ஆலய மாங்கனி திருவிழா மாப்பிள்ளை அழைப்புடன் நேற்று வெகு விமரிசையாக தொடங்கியது. காரைக்கால் அம்மையார் பரமதத்த செட்டியார் திருக்கல்யாண வைபவம் இன்று நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான மாங்கனி இறைத்தல் திருவிழா நாளை நடைபெறவுள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அப்பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும். இதன் தாக்கத்தால் ஆந்திர கடலோர பகுதிகளில் பரவலான மழையும் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபெஸ்டில் இன்று மாலை 6 மணிக்கு நடைபெறுகிறது. லார்ட்ஸில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்கும் உலகக்கோப்பை மகளிர் T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மக்களே, நேரம் சரியா 1:16 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வீக்கெண்ட் ஸ்பெஷலில் ஹாய் ஸ்நேகிதேவில், இது மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே பவானி. அன்பு தோழர்களோட பேசியாச்சு, 12:02 பேசுங்க தோழ நிகழ்ச்சியில. ஸோ அதே மாதிரி என் அன்பு தோழிகளுக்காகவே ஸ்பெஷலான நிகழ்ச்சி மகளிர் உங்கள் சாய்ஸ். இந்த நிகழ்ச்சியில என் அன்பு தோழிகளே, நீங்களும் பங்கெடுத்துக்கலாம். உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை நீங்க கேட்டு மகிழலாம். நீங்க மட்டும் இல்லைங்க, உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல் இந்த உலகமே கேட்டு ரசிக்க ஒரு சூப்பரான சான்ஸ் இல்லையா இந்த ஹாய் ஸ்நேகிதேவில் மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னா 2:21:760 2:27:53 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு டயல் பண்ணுங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல் படம் நீங்க யாரு என்ன அப்படிங்கறத அழகா டயல் பண்ணி பேச போறீங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல உலகமே கேட்டு ரசிக்கட்டும்.
2: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேர்களுக்கு ஓர் அறிவிப்பு. 2026 ஆண்டிற்கான தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நாடு முழுவதும் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், முக்கிய பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் சிறப்பு தற்கால மையங்களில் நடைபெற்று வருகின்றது. குழந்தைகள் முந்தைய வழக்கமான தடுப்பூசிகளை ஏற்கனவே செலுத்தியிருந்தாலும் இந்த கூடுதல் சொட்டு மருந்தை போட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். போலியோ இல்லாத பாரதம் படைப்போம். நேரம் 1:10:18 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வீக்கெண்ட் ஸ்பெஷல். ஹாய் ஸ்நேகிதேவில் மகளிர் உங்கள் சாய்ஸ். அன்பு மகளிர்களை போனிடுங்க, டயல் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு உங்க விருப்ப பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

இன்னைக்கு நமது எஃப்எம் ரெயின்போல ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணிக்கு ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சியில குட்டீஸ் சுட்டீஸ் உங்களுக்காகவே ஸ்பெஷலா வீக்கெண்ட்ல இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சியில நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2275230 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. ஸோ நீங்க டயல் பண்ணி உங்களுக்கான டேலண்ட் எல்லாம் அழகா வெளிப்படுத்தலாம், சூப்பரா திருக்குறள் சொல்லலாம், ரைம் சொல்லலாம், பாட்டு பாடலாம். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் டேலண்ட்ஸ் இருக்கோ அழகா நீங்க வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம் தான் நம்ம எஃப்எம் ரெயின்போல ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணிக்கு ரெயின்போ கிட்ஸ் குட்டீஸ் உங்களுக்காகவே. நேரம் சரியா 1:16:30 ஆகியாச்சுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வீக்கெண்ட் ஸ்பெஷல் ஹை ஸ்நேக் மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிருக்கீங்க. நிகழ்ச்சி அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வரது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

நேர்லியா நமது எஃப்எம் பிரெயின் போல தினம்தோறும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்குங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில நேர்களே நீங்களும் பங்கு பெறலாம். உங்க உடம்புக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த மனசுல இருக்கக்கூடிய நடிப்பு திறமை அப்படியே கொட்டி வெளிப்படுத்தக்கூடிய சூப்பரான வாய்ப்பு தான் கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சியில மக்காம பங்கெடுக்கணும் அப்படின்னா டயல் பண்ணுங்க 2271760 2272503 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு.

0: நேரம் 1:22. ஹாய் ஸ்னேக் தீவில் மகளிர் உங்கள் ஜாய்ஸ் நிகழ்ச்சியில் தோழி வெயிட் பண்றாங்க, பேசிடலாம் தோழியோட. வணக்கம் தோழி.
1: வணக்கம் மேம், நான் சதுராப்பட்டிலிருந்து
0: தமிழ் செல்வி. மேம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம்.
0: நல்லா சாப்பிட்டாச்சா? நம்மளுடைய சேதராப்பட்டிலிருந்து கால் பண்ணிருக்க தமிழ் செல்விக்காக இது பாடல் வந்துட்டே இருக்க நிகழ்ச்சியில் பங்கேற்க நன்றிகள்.
1: நன்றிகள்.

ஹாய் மக்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினம்தோறும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாட நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சியில நம்ம ஆர்ஜே பீச்ல நிறைய ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா மறக்காம 5 மணிக்கு பீச் கிளம்புங்க, நம்முடைய ஆர்ஜேயோடு ஃபன் பண்ணலாம்.

0: மூன்று மணிக்கு.
1: My name is ஸ்ரீவாகவசினி.
2: ஹாய், நான் தான் செட்டி போறேன். நான் உங்ககிட்ட விட்டிக்கதை சொல்ல போறேன்.

0: ஹாய், நான் கிருஷிகா பேசுறேன். நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
1: ரெயின்போ கிட்ஸ் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்
0: தோலே
2: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
6: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த ஷோ. FM ரெயின்போ புதுவை 102.8 நீங்க கேட்டிருக்கீங்க வீக்கெண்ட் ஸ்பெஷலில். ஹாய் ஸ்நேகி தேவில், மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி பேசிடலாம் நம்ம தோழியோட. வணக்கம் தோழி.
7: வணக்கம் பாசமான தோழிக்கு.
6: என் பாசத்தை விரும்பக்கூடிய அன்பு தோழி யாரு, எங்கிருந்து கால் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
7: ஜெயா மேம்.
6: ஜெயா, எப்படி இருக்கீங்க?
7: ரொம்ப
6: நலமா இருக்க. சொங்கமா நேர்களோட பேசும்போது நலத்துக்கு குறைவா என்ன, சூப்பரா இருக்க. சொல்லுங்க, இதே ஜோஷோட உங்க விருப்ப பாடல கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி நன்றி. பாடல் தொடர்ந்து கேட்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
8: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
9: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நேரம் சரியா 1:36 நிமிடம் ஆகியாச்சு. மகளிர் உங்கள் தாயஸ் நிகழ்ச்சியில் நம்ம தோழி வைப்பேன் பேசலாம். வணக்கம் அன்பு தோழி.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லமா இருக்கேன். நலத்தை விரும்பக்கூடிய அன்பு தோழி யாரு, எங்கிருந்து கால் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: செயல்பட்டு பானு பேசுறேன் மேடம்.
0: பானு மேம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க மேடம்.
0: நாங்களும் ரொம்ப சூப்பரா இருக்கும். சரி, ஜோஷோட சொல்லுங்க, உங்க விருப்ப பாடல கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.
1: அவருடைய
0: பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250 அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. 2026 தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நாடு முழுவதும் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், முக்கிய பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் சிறப்பு தற்கால மையங்களில் நடைபெற்று வருகின்றது. குழந்தைகள் முந்தைய வழக்கமான தடுப்பூசிகளை ஏற்கனவே செலுத்தியிருந்தாலும் இந்த கூடுதல் சொட்டு மருந்தை போட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். போலியோ இல்லாத பாரதம் படைப்போம். நேரம் சரியாக 1:42 மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பேசலாம் அன்பு தோழியோடு. வணக்கம் தோழி.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் தோழியோட பேர் சொல்லுங்க, எங்க அழைக்கிறீங்க?
3: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன்.
2: சசிகலா எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கேம்மா, நீங்க நலமா இருக்கீங்களா?
2: ரொம்ப நலமா இருக்கும். சாப்பிட்டாச்சா?
3: தோசை ரெடி ஆயிட்டு இருக்கு.
2: ஓகே, சோ அந்த எந்தோட பேசிடலாம். என்ன பாடல் சொல்லுங்க, எப்ப பாடல பிளே பண்ணிடலாம்?
3: எனக்கு தூரில் நின்று பூச்சி படத்தில் இருந்து தங்க செங்கிலி அந்த பாடல் கொடுங்க.
2: இதோ இது உங்களுக்காக பாடம் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: நன்றி, வாய்ப்பு.
2: நன்றி, நன்றி.

0: நேரம் சரியா 1:47 ஹாய் ஸ்நேகிதிகள், மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் என்ன தோழி பேசுறாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் தோழி.
1: தோழிக்கு வணக்கம் கூறுவது செஞ்சில இருந்து கலைவாணி
0: பேசுறேன்.
1: நல்லா இருக்க மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லமா இருக்கு, உங்ககிட்ட பேசுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஒரே உற்சாகமா இருக்கு உங்க குரல்ல கேக்கும் போது.
1: மேம் கோபத்துல இருந்து என்னமோ ஏதோ என்ன பேரல் இதுக்கான வீல் அனுப்பாங்க.
0: அப்படியே கொஞ்சம் ரெண்டு வரி பாடினீங்கன்னா நாங்க அதே ப்ளே பண்ணிடுவோம்ல.
1: ஒரு லைன் தான் மேம் பாடிட்டே போதுங்களே.
0: இது போதுங்க, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் நீங்க ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ப்ளே பண்ணிடலாம், உங்களுக்கு பாடு வந்துரு, கேட் என்ஜாய் பண்ணுங்க.
1: தேங்க்யூ மேம், வாய்ப்புக்கு நன்றிங்க.
0: நன்றி நன்றி. இதே மாதிரி உங்க விருப்ப பாடல நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ண நினைச்சீங்கன்னா மறக்காம டயல் பண்ணுங்க. இப்போ ரெயின்போக்கு 2271760 2271725 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு மறக்காம டயல் பண்ணுங்க. உங்க விருப்ப பாடல உலகமே கேட்டு என்ஜாய் பண்ணட்டும். ஸோ நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல் படம் உங்க ஊர் பேர் எல்லாமே தெளிவா நீங்க கால் பண்ணி சொல்ல போறீங்க. உங்க விருப்ப பாடல எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ண போறாங்க.

0: நேர்களே, நமது முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போவில் நாளை காலை 7:02 புதுவை புதுமை நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில் அறிவோம் அறிவியல், காலநிலை மாற்றத்தில் எல்நினோ மற்றும் லானினாவின் பங்கு குறித்து, புதுச்சேரி வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் புவியியல் விரிவுரையாளர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடைய நேர்முகத்தின் நிறைவு பகுதி ஒளிபரப்பாக இருக்கு. நேர்முகம் காண்டு வரும் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள், காலநிலை மாற்றம் என்னென்ன விதமான மாற்றங்கள் நம்ம உலகத்தில் உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தெரிஞ்சுக்க மறக்காம கேளுங்க. முதன்மை அலைவரிசை மற்றும் ரெயின்போவில் நாளை காலை 7:02 புதுவை புதுமை.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நேரம் சரியா 1:53. மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நூற்றி 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்கள். என்றும் நினைவில் நீங்காத இனிய பாடல்களை நிகழ்ச்சியில் வழங்கவிருப்பது நான் உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே வெற்றி. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. 2026 ஆண்டிற்கான தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நாடு முழுவதும் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், முக்கிய பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் சிறப்பு தற்கால மையங்களில் நடைபெற்று வருகின்றது. குழந்தைகள் முந்தைய வழக்கமான தடுப்பூசிகளை ஏற்கனவே செலுத்தியிருந்தாலும் இந்த கூடுதல் சொட்டு மருந்தை போட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். போலியோ இல்லாத பாரதம் படைப்போம். என்றும் நினைவில் நீங்காத இனிய பாடலாய் கேட்கவிருப்பது விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியவர் பி. சுஷிலா.

என்றும் நினைவில் நீங்காத இனிய பாடலை ஒழிக்கவிருப்பது விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி.

0: பிற்பகல் 3 மணிக்கு.
1: My name is Srivagavasini.
2: Hi, நான் தான் செட்டி போறேன். நான் உங்ககிட்ட விட்டிக்கதை சொல்ல போறேன்.
1: My name is Soshi.
3: Hi, நான் கிருஷ்ணிகா பேசுறேன். நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
0: ரெயின்போ கிட்ஸ். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: என்றும் நினைவில் நீங்காத இனிய பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஆர் சுதர்சனம் இசைகள், காலத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியவர்கள் ஏ.எம். ராஜா மற்றும் பி. சுஷிலா.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

நேரம் 2:42 50 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு ரசிச்சிருக்க இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். என்றும் நினைவில் நீங்காத இனிய பாடலாய் கேட்கவிருப்பது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் சிவகாமியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியவர் டி எம் சௌந்தரராஜன்.

நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. 2026 ஆண்டிற்கான தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நாடு முழுவதும் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், முக்கிய பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் சிறப்பு தற்கால மையங்களில் நடைபெற்று வருகின்றது. குழந்தைகள் முந்தைய வழக்கமான தடுப்பூசிகளை ஏற்கனவே செலுத்தி இருந்தாலும் இந்த கூடுதல் சொட்டு மருந்தை போட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். போலியோ இல்லாத பாரதம் படைப்போம்.

என்றும் நினைவில் நீங்காத இனிய பாடலாய் ஒழிக்கவிருப்பது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் அவளுக்கென்று ஒரு மனம் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷீலா.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் சீகோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: என்றும் நினைவில் நீங்காத இனிய பாடலாய் ஒழிக்கவிருப்பது வேதா இசையில் யார் நீ திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி.

காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் இருமலர்கள் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள். அனைவருக்கும் வெரி குட் ஆஃப்டர்நூன் அண்ட் வெல்கம் இட் வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ். இந்த நிகழ்ச்சியில் நான் மட்டும் இல்லை, ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளும் பேச போகிறாங்க. ஸோ ஸ்டூடியோவில் வந்து நான் உங்கள் ஆர்ஜே வெற்றி. அண்ட் தென் நீங்கள் எந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசணும் அப்படின்னா 2271760 மற்றொரு 2275230 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரோ இல்லை மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுவங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க வைக்கலாம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் யார் யார் பேசலாம் அப்படின்னா, பேசுகிற வயசுலேருந்து 14 வயசுக்குள்ளே இருக்கிற கிட்ஸ் கலந்துக்கலாம். ஸோ அவங்களுடைய டேலண்ட்ஸ் பேசலாம், பாடலாம், கதை சொல்லலாம், கவிதை சொல்லலாம், விடுகதை சொல்லலாம், ஸோ ஜோக். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கான ஷோ தான் எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் ரெடியாக இருந்தாங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க பேரண்ட்ஸ். ஸோ டயல் பண்ணுங்கள் 2271760 2275230 என்ற எண்களுக்கு.
1: பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர், எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன். மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

0: நன்றி, வணக்கம்.
1: ஸோ நிகழ்ச்சியோட தொடக்கிறதுல நம்ம கிட்ட பேச போற அந்த கிட் யாரு, எங்கிறது பேசுறாங்க, ஸ்வீட்டான குரல்ல என்னென்னலாம் சொல்ல போறாங்க கேட்க நீங்களும் ரெடியா இருப்பீங்க, நானும் ரெடியா இருக்கேன். ஸோ பேசிடலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து அழைப்பது? புரியல, சூப்பர். எங்கிருந்து கால் பண்றீங்க? சூப்பர், எங்கிருந்து கால் பண்றீங்க?
2: என்ன
1: சொல்ல போறீங்க? ABCD சொல்றீங்களா? சரி ஓகே, எனக்கும் தெரியாது. ஓகேவா, நீங்க சொல்லி கொடுக்க நானும் கத்துக்கறேன். ஓகே
2: ஓகே
1: ஓகே, சூப்பர். சொல்லி கொடுங்க, நீங்க தான் எனக்கு டீச்சர். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஹை, யார் சொல்லி கொடுத்த இந்த
2: பாட்டை?
1: நீங்களே சொல்றீங்களா? சூப்பர், பாத்தீங்களா எவ்வளவு திறமை உங்களுக்குள்ள இருக்குன்னு. சூப்பர் சூப்பர். அடுத்தது வேற ஏதாவது சொல்ல போறீங்களா?

சொல்லுங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். சொல்லுங்க. அவங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கான ஷோ தான் நம்ம எஃப்எம் ரெயின்போ வின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி. ஸோ நீங்க என்ன பண்ணணும் பேரண்ட்ஸ் அப்படின்னா, போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2275230 என்ற எங்களுக்கு கால் பண்ணி. ஸோ

0: ஓகே, சூப்பர் சூப்பராகவே பேசினாங்க ஃபர்ஸ்ட் காலர். ஸோ உங்கள் வீட்லையும் இந்த மாதிரி கிட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கான ஷோ தான் நம்ம எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் பேரண்ட்ஸ் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 2275230 என்ற எங்களுக்கு கால் பண்ணி, ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸை இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கு வச்சு அவங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டி நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ உங்கள் வீட்டில் பேசுகிற வயசுலேருந்து 14 வயசுக்குள்ளே கிட்ஸ் இருக்கிறாங்கன்னா பேரண்ட்ஸ் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸை பேச வச்சு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்ட ரெஸ்ட்டுக்கு இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிட்ஸ். உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸ் எல்லாம் பேச வைங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு காலர் பேசி முடிச்சோடனே அடுத்ததான் இன்னொரு குட்டீஸ் வந்து லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யார் எங்கிறத பேசுகிறாங்க, ஸோ கிட்ட என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கிறத பேசுறது? ஹலோ
1: ஹலோ
0: ஆ கேட்குது, யார் எங்கிறது பேசுறீங்க? தனிப்பாடல் பத்தி சொல்லட்டும், நீங்க யாரு பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும்
1: இல்லைங்களா?
0: ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே சூப்பர். பாண்டிச்சேரியிலிருந்து பேசுறீங்க சாய்பிரியா, சொல்லுங்க. சோ நீங்க அவையார் பாடல் சொல்ல போறேன்னு சொல்லிருந்தீங்க, சொல்லுங்க கேக்குறோம்.
1: கூடு யாராலும் கட்ட முடியாது. தேனோட கூடு யாராலும் கட்ட முடியாது. இலங்கையோட கூடு யாராலும் கட்ட முடியாது. இதனாலும் தெரியாத மனுஷங்களுக்கு எல்லாமே தெரியும் சொல்றேன். ஒரு சின்ன உயிருக்கு கூட எல்லாமே தெரியுது.
0: ஓகே, ஸோ நம்மளை விட சின்ன வயிற்கும் கூட எல்லாமே தெரியுது. சூப்பராக சொல்லியிருந்தீங்க. அதுலேயும் இந்த கட்ட முடியாது நீங்கள் சொல்ற அந்த டோன் சூப்பராக இருந்தது. சூப்பர் சூப்பர். வேற ஏதாவது சொல்ல போறீங்களா?
1: அடக்கம் இருக்கு,
0: நன்றி. நன்றி, தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். ஸோ சூப்பராகவே அவங்களுடைய டேலண்ட்டை வந்து அழகாக ஷேர் பண்ணியிருந்தாங்க நிகழ்ச்சியில். எஸ், உங்கள் வீட்லையும் இந்த மாதிரி கிட்ஸ் இருக்கிறாங்க, பேசுகிற வயசுலேருந்து 14 வயசுக்குள்ளே கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுடைய டேலண்ட்டை வெளிக்காட்டுறதுக்கான ஷோ தான் எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் பேரண்ட்ஸ் அப்படின்னா, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760-2275-230 கால் பண்ணி. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸ் கிட்ட கொடுத்து அவங்களுடைய திறமைகளை அவங்க வெளிக்காட்ட நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போவில். ஸோ பேசலாம், பாடலாம், கதை சொல்லலாம், கவிதை சொல்லலாம், விடுகதை சொல்லலாம். ஸோ உங்களுடைய டேலண்ட், உங்களுக்கு என்ன தெரியுமோ ஸோ அதை வெளிக்காட்டுறதுக்கான ஷோ தான் எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. 2026 தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நாடு முழுவதும் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், முக்கிய பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் சிறப்பு தற்கால மையங்களில் நடைபெற்று வருகின்றது. குழந்தைகள் முந்தைய வழக்கமான தடுப்பூசிகளை ஏற்கனவே செலுத்தி இருந்தாலும் இந்த கூடுதல் சொட்டு மருந்தை போட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். போலியோ இல்லாத பாரதம் படைப்போம். வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு வந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிட்ஸ். நேரம் 3:24:06 ஆயிடுச்சு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நான் உங்க அன்பு சுகா ஆர்ஜே வெற்றி இருக்கேன். ஸோ அண்ட் தென் உங்க வீட்டில் இருக்கிற கிட்ஸ் இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு என் கூட பேசலாம். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் பேரண்ட்ஸ் அப்படின்னா ஃபோன் இருங்க, டயல் பண்ணுங்க 2271-7602-275-230 என்ற எண்களுக்கு. ஸோ உங்க வீட்டில் பேசுகிற வயசுலேருந்து 14 வயசுக்குள்ளே கிட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கான ஷோ தான் எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி. ஸோ இதில் பேசலாம், பாடலாம், கதை சொல்லலாம், கவிதை சொல்லலாம், விடுகதை சொல்லலாம். ஸோ அவங்களுடைய டேலண்ட் என்னென்ன இருக்கோ ஸோ அதெல்லாம் வெளிக்காட்டுறதுக்கான ஷோ தான் எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி. ஸோ ஃபோன் எடுங்க.

பண்ணுங்க. உங்க வீட்டில் இருக்கிற கிட்ஸ் இந்த நிகழ்ச்சியில் பேச வச்சு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸோ மீண்டும் தொலைபேசி எண்கள் உங்களுக்காக 2271760220 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரோ இல்லை மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுவாங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் உங்க வீட்டில் இருக்கிற கிட்ஸை பேச வச்சு நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்டுருக்கு. இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிட்ஸ். ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற அந்த காலர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம், யார் எங்கேருந்து அழைப்பது? மகிழினி, எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? சென்னையில இருந்து கால் பண்ணிருக்கீங்க. சூப்பர் சூப்பர் மகிழி. நீ என்ன பண்றீங்க, படிக்கிறீங்களா? ஆ, புரியல. ஓகே ஓகே ஓகே, சரி பாடுங்க.

0: மாலை
1: எறும்போட வந்து முடிஞ்சிடுச்சு பாட்டு இல்லையா? ஓகே, இவ்வளவு லென்த்தியான பாட்டு யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? அப்பாவா? சூப்பர் சூப்பர். அப்புறம் காலையில இருந்து என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடுங்க? இன்னைக்கு லீவ் தானே ஸ்கூலு? என்னென்ன கேம்ஸ் எல்லாம்
0: விளையாடுங்க?
1: ஓ, டிராப்ஸ் போடுறதுக்காக வந்தீங்களா? ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பரா பேசுனீங்க மகிழினி. கால் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர் சூப்பராக பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோன் இருங்க, டயல் பண்ணுங்கள் 2271760-2275-230 என்ற எண்களுக்கு.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்டு அந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிட்ஸ். ஸோ ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சிக்கு ஒரு காலர் வந்திருக்காங்க. யார் எங்கிருந்து பேசுறாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து பேசுவது? ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் ஓகே, வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? ரியா, எங்க இருந்து கால் பண்றீங்க? வீட்ல இருந்து. சூப்பர் சூப்பர் சூப்பர். வீடு எங்க இருக்கு? புரியல, எங்க இருக்கு? தேங்காய் திட்டா. ஓகே ஓகே சூப்பர். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சா? ஹலோ, சாப்பிட்டாச்சா அரியா? என்ன
1: சாப்பிட்டீங்க?
0: அப்படியா? சரி, ஓகே ஓகே. இன்னைக்கு ஸ்கூல் லீவ் தானே? காலையில இருந்து என்ன கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தீங்களா? என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடுங்க
1: வீட்டுல?
0: அப்புறம்
1: அவ்வளவுதானா? சரி ஓகே ஓகே. இன்னைக்கு ஷோல என்ன சொல்ல போறீங்க?

0: அவ்வளோதானா? ஓகே, வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? வேற எதுவுமே இல்லை, அவ்வளோதானா? ஓகே, சூப்பர் சூப்பரா சொன்னீங்க. டூ லிட்டில் ஹேண்ட், தேங்க்யூ கால் பண்ணது நன்றி. பாய் பாய்
1: பாய்
0: பாய். சூப்பராக பேசினாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸும் பேசலாம், கலந்துக்கிட்டு அவங்களுடைய திறமைகளை இந்த நிகழ்ச்சியில் வெளிக்காட்டலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பேரண்ட்ஸ் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271-760-2275-230 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியிடணும் ஏரியில் மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணி உங்கள் வீட்டில் பேசுகிற வயசுலேருந்து 14 வயசுக்குள்ளே இருக்கிற கிட்ஸ் கலந்துக்கிட்டு அவங்களோட திறமைகளை இந்த நிகழ்ச்சியில் வெளிக்காட்டலாம். பாடலாம், கதை சொல்லலாம், கவிதை சொல்லலாம், விடுகதை சொல்லலாம், பேசலாம். ஸோ அவங்களோட திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கான ஷோ தான் எஃப்எம் ரெயின்போ வின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி.
2: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

புள்ள கிம்மியா உம்மா செல்ஃபி புள்ள கிம்மியா உம்மா செல்ஃபி புள்ள கிம்மியா உம்மா

நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. 2026 ஆண்டிற்கான தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நாடு முழுவதும் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், முக்கிய பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் சிறப்பு தற்கால மையங்களில் நடைபெற்று வருகின்றது. குழந்தைகள் முந்தைய வழக்கமான தடுப்பூசிகளை ஏற்கனவே செலுத்தி இருந்தாலும் இந்த கூடுதல் சொட்டு மருந்தை போட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். போலியோ இல்லாத பாரதம் படைப்போம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு அந்த நிகழ்ச்சி ரெயின்போ கேட்ஸ். நிகழ்ச்சியில் வந்திருக்கிற அந்த காலர் யார், எங்கிருந்து பேசுறாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து அழைப்பது? ஹலோ, கார்னியா ஸ்ரீ, எங்க இருந்து கால் பண்றீங்க?
1: கடலூர்.
0: கடலூர்ல இருந்து கால் பண்றீங்களா? சூப்பர், ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட் போறீங்களா? போறீங்களா? போயிட்டீங்க? ஓகே, கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டாண்டர்ட் போயாச்சு. ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணி 1 மந்த்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ எப்படி, ஜாலியாக இருக்கா
1: ஸ்கூல்லாம்?
0: புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிடிச்சிட்டிங்களா? பிடிச்சிட்டிங்களா? ஓகே, உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார்? உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார்? ஓகே, சரி, ஓகே. இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க கருணஸ்ரீ? சொல்லுங்க.
1: ஜானகிராம லக்ஷ்மணராம ஹரியாத ராம ஹரஹரி ராம ஓம்கார ராம புருஷோத்தம ராம.
0: அவ்வளவுதானா? இன்னும் இருக்கு.
1: ஆர் ஃபார் ரகுகுல ராம, சீதா ராம, தாரகி ராம, உதாத்த ராம, வசிஷ்ட ராம, வைகுந்த ராம, ஜிதேந்திர ராம, யோகித ராம, ஜனஹித ராம.
0: ஓகே, ஓகே, ஏவல இருந்து இசட் வரை நீங்க சூப்பரா சொல்லிட்டீங்க. வித்தியாசமான முயற்சி. சோ யார் சொல்லி கொடுத்தா இது உங்களுக்கு?
1: அம்மா.
0: அம்மா, சூப்பர் சூப்பர் சூப்பரா ஷேர் பண்ணீங்க. தேங்க் யூ கால் பண்ணதுக்கு, நன்றி.
1: ஓகே, தேங்க் யூ,
0: தேங்க் யூ. சூப்பர் சூப்பராகவே அவங்களுடைய திறமை வெளிக்காட்டியிருந்தாங்க. சூப்பர், கால் பண்ணதுக்கு நன்றி. அண்ட் தென் உங்களுக்கு ஒரு சூப்பரான சாங் வருது. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு கேட்கலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தால்

0: அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: ஹலோ,
4: அடுத்த

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English.
3: என்ன சொல்றா பெருமாள் சத்தியமா அந்த ஆஞ்சி கொலையும்
4: என்ன தப்பு பண்ணல?
3: பண்ணதே நான் தான்.
4: என்ன வெளியில போக முடியும்?

0: அதிருதுல.
1: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங். லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8. இதுவரை நீங்கள் கேட்டு இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியோட நிறுவனத்துக்கு வந்துட்டோம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் கிட்ஸ் கலந்துகிட்ட அவங்களுடைய டேலண்ட்ஸ்லாம் சூப்பராகவே ஷோ பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கு நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட அனைத்து கிட்ஸ்க்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாருங்கள். நிகழ்ச்சி கேட்டு நேர்களாக உங்களுக்கும் நேரத்தின் சார்பாக நன்றி. ஸோ எஃப்எம் ரெயின்போவின் அடுத்த நிகழ்ச்சி உங்களுடைய நடிப்பு திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கான கட் கேமரா ரோலிங். ஓகேங்களா? ஸோ எனக்கு அதனாலையும் ரோலிங் ஆகுது. ஓகே, ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுடைய திறமையை வெளிக்காட்டலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760227530 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியே நேரம் இல்லை மொபைல் ஃபோன் வந்து டைப் பண்ணவங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்னா நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி நிறைவடைது அப்படின்றத சொல்லிட்டு. ஸோ அடுத்ததாக உங்கள் கூட நான் கட் கேமரா ரோலிங். ஸோ என் கூட யார் அப்படின்றத தெரிஞ்சுக்க ஸ்டேட்யூன் எஃப்எம் ரெயின்போ 102.8.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள். மெயின் ஆர்ஜே யார் அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ நம்மளுடைய ஆர்ஜே
1: மெயின் சோலோலாம் கிடையாதுங்க,
0: ஒரு பாக்குறதுக்கு சைட் வாக் எடுத்து சரத்பாபா நினைக்காரு, அவரு தான் மெயில் வில்லன். அந்த
1: மாதிரி ஆனந்தி தான் ஆக்சுவலா வெற்றிக்கு வந்து ஒரு நல்ல ஓபனிங் கொடுக்கணும்னு நினைச்சேன். பட் வித்தியாசமா வெற்றி வந்து கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டாரு.
0: அப்படி எல்லாம் நான் பள்ளியே
1: இல்ல அப்படியா
0: ஆசைப்பட்டேன், நான் தான் ஆசைப்பட்டேன், நான் தான் ஆசைப்பட்டேன்.
1: ஆமா, எப்படியோ காப்பாத்திட்டாரு வெற்றி. பரவாயில்ல, இன்னைக்கு எனக்கு கால் வரல. ஓகே, சோ இன்னைக்கு நம்ம ஷோல வந்து என்ன டயலாக் நம்ம கொடுக்க போறோம் அப்படினு சொல்லிட்டு நேயர்கள் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காங்களோ இல்லையோ, பட் வெற்றி கிட்ட வந்து ஒரு ஆர்வம் தெரியுது.
0: தெரியுதுங்களா?
1: தெரியுது.
0: இப்ப தெரியாது,
1: இப்ப கொஞ்சம் மறைஞ்சிருக்கீங்க, அதனால தெரியல. ஆனா ஆர்வம் எனக்கு
0: தெரியுது,
1: ஆர்வம் தெரியுது.
0: சரி, ஓகே, இப்ப நம்ம தெரியுதுன்னு எனக்கு தான் தெரியும்.
1: எனக்கு தெரியுது, எனக்கு மூணு கண்ணு இருக்குது, அதனால எனக்கு தெரியுது.
0: மூன்றாவது கண்ணு வந்து
1: பாக்குறீங்க. தரந்துடுச்சு.
0: சரி,
1: ஓகே, இப்ப நம்ம வந்து டயலாகுக்கு போயிடலாம். சோ என்ன டயலாக் அப்படின்றத இப்ப நம்ம கேக்கலாம்.
2: போற இடமும் போர்க்களம், அங்க புறமுதுகை காட்டிட்டு ஓடாம கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன கேப்பு? ஓ, இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா.
1: என்ன வெற்றி, நீங்க ஒரு கேப் விட்டோன்னே நானே பயந்துட்டேன்.
0: இல்ல இல்ல, அந்த கேப் என்ன கேப்ன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு.
1: ஒருவேளை அந்த டயலாக் வந்து என்னடா நமக்கே ரிப்பீட் ஆயிடுச்சோ நம்ம சொன்ன உடனே அப்படின்னு நான் யோசிச்சுட்டேன்.
0: போற இடம் போர்க்களம் அப்படின்னாங்களே, எந்த போர்க்களத்துக்கு போறாங்க அப்படின்னு கேட்கலான்றதுக்காக ஒரு கேப்.
1: வெற்றி கூட இருக்கிறப்பவே நான் வந்து ஒரு ஒரு போர்க்கள மாதிரிதான் வந்து நான் உணர்றேன். ஆக்சுவலா
0: நான் சொல்ல வேண்டிய டயலாக, சோ எனக்கு முந்தி நீங்க சொல்லிடுறீங்க.
1: எங்கடா நீங்க சொல்லிட போறீங்கன்னு.
0: சோ அதனால முந்தி.
1: ஆமா ஆமா ஆமா. சரி, ஓகே, சோ டயலாக் வந்து கேட்டாச்சு. என்ன வெற்றி, இப்பயே நீங்க ட்ரை பண்றீங்களா?
0: இல்ல, நான் ட்ரை பண்றேன்னு நான் சொல்லவே இல்ல. அதுதான் சொல்லல,
1: நானும் அந்த கேப்போம்.
0: அதான் சொல்றேன். சோ எல்லாத்துக்கும் நீங்க முந்திக்கிட்டீங்க.
1: ஆமா,
0: அப்படிதான் இல்லீங்களா? சோ நான் உங்களுக்கு கேக்குறது மாதிரி
1: நீங்க அந்த கேப் இந்த டயலாக்ல வருது இல்லையா,
0: அந்த கேப் வந்து வராம
1: நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன்.
0: சோ டயலாக் உங்களுக்காக ப்ளே பண்ணி இருந்தாங்க. சோ வடிவல் சாரோட டயலாக் சூப்பர் டயலாக். சோ போற இடமோ போர்க்களம், அடுத்தது நீங்க தான் சொல்லணும்.
1: நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் சொல்லணும். நான் ஏற்கனவே போர்க்களம் சொல்லிட்டேன். கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். நான் ஏற்கனவே போர்க்களம் சொல்லிட்டேன். அப்புறம் திருப்பி திருப்பி.
0: சோ அங்க வந்து புறமுதுகு காட்டி ஓட கூடாது.
1: ஆமா,
0: அப்படினு சொல்லி
1: அந்த கேப்பியும் விட கூடாது. இல்லனா அது நமக்கு வந்து ஒரு ஆப்பா மாறிடும் அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா சொல்லிருக்காரு. பரவாயில்லை, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த டயலாக் நான் திரும்பவும் ப்ளே பண்றேன்.
0: சோ கேளுங்க, கேட்டுட்டு சோ நீங்க கால் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணலாம். சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படினா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2275230 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்க வெளியூர் நேரோ இல்ல மொபைல் போன் வந்து ட்ரை பண்ணுங்களா, 0413 அப்படின்னு நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி சோ உங்களுடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை வந்து கட் கேமரா ரோலிங்ல கொடுக்க போறீங்க.

0: ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ்ல ஏற்கனவே வந்து வெற்றி வந்து ஆரம்பிச்சிட்டாரு.
1: சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க, காசா பணமா சொல்லுங்க, யார் வேணாம்னா
0: நீங்க காசு பணம் எல்லாம்
1: எல்லாமே ஒண்ணு பேசும்போது காசா பணமா சொல்லலாம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க. பட் இருந்தாலும் வெற்றி நாளைக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துட மாட்டாரா?
1: கூட வாங்கி தரேன்,
0: இன்னைக்கே வாங்கி தரேன்.
1: பாட்டு பிளே பண்ணிட்டு மட்டும் வாங்க, டீ வாங்கி தரணும் இல்லையான்னு
0: பாரு. சரி, கண்டிப்பா நம்ம பாட்டு பிளே பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அந்த டைலாகுமே வந்து நம்ம கேட்டுருவோம். சோ நேயர்களே, நீங்க அந்த டைலாகை கேட்டுட்டு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு கால் பண்ணுங்க. நம்பர் ஆல்ரெடி வந்து வெற்றி உங்க மனசுல பதியற மாதிரி ரெண்டு மூணு முறை சொல்லிட்டாரு. சோ நான் ரிப்பீட் பண்ண விரும்பல. சோ நீங்க கால் பண்ணுவீங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த டைலாக் மறுபடியும் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேளுங்க.
2: போற இடமும் போர்க்களம், அங்க புறமுக காட்டிட்டு ஓடாம கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன கேப்பு? ஓ, இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு. வாங்க
5: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
0: வெல்கம் பேக் டு த ஷோ. 4:06 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கட் கேமரா ரோலிங் தான் கேட்டு இருக்கீங்க. வெற்றி வந்து ரொம்ப கேப் உடவே எனக்கு ஏதோ ஒரு ஆப் மாதிரியே வந்து ஒரு ஃபீலிங். என்ன வெற்றி
1: கேப் ஆப்? இந்த டைமிங் ரைமிங் எல்லாம் யாரும் கேட்கல, டைலாக் தான் கேட்டாங்க.
0: டைலாக் தான் நான் கொடுத்துட்டேன்.
1: இப்ப காலர் வந்திருக்காங்க, அவங்க கேட்பாங்க, நீங்க வேணா பாருங்களேன், எங்களுக்காக டைலாக் ஒரு தர பிளே பண்ணி கேட்டு அவங்க பர்ஃபார்மன்ஸ்.
0: சரி, ஓகே, வந்திருக்கோம். நம்ம பேசலாமா? ஹலோ,
6: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: போற இடமும் போர்க்களம், அங்க புறமுதுகை காட்டிட்டு ஓடாம கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன கேப்பு? ஓ, இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா.
0: என்ன வெற்றி? டைலாக் நீங்க சொன்ன மாதிரியே கேட்டாச்சு. சோ லிசனரும் கேட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஐயப்பன் சார் கேட்டாச்சா?
6: கேட்டாச்சு.
0: உங்களுக்காக ஸ்பெஷலா வர நான் பிளே பண்ணிருக்கேன். ஓகே, சரி, பேசலாமா?
6: பேசலாம்.
0: ஓகே, ரெடி, கட், கேமரா
1: ரோலிங்.
6: போற இடமோ போர்க்களம், அங்க புறமுதுகு காட்டிட்டு ஓடாம கடைசி வரைக்கும் என் கூட இருப்பேன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன கேப்பு? ஓ, இந்த கேப்பு தான் எனக்கு அடிக்க போற ஆப்பா.
0: நாங்க ஆக்சுவலா இங்க சத்தியம் பண்ணிட்டோம், அது உங்களுக்கு தெரியல.
1: தெரியாது.
6: நீங்க திருவிழாவை நடத்துங்க, நடாம போங்க. கரகத்தை தூங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு ஆடல் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும்.
1: போட்டுலாமா? நாங்க பாட்டு நாங்க போறோம், ஆடல வந்து நீங்க அங்க போடுங்க. ஓகேவா?
0: ஏன் தெரியல நமக்கு.
1: மஸ்டர் ஒரு ஸ்பெஷல் தோசை
0: ஆர்டர்.
1: ஓகே,
0: ஓகே, நம்ம இங்க இருந்து எங்கயோ வெளியில போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: டீ குடிக்க போன வழியில அப்படியே தோசை சாப்பிட்டோம் அப்படின்னு
0: அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, சோ இந்த டயலாக் வந்து நீங்களும் பேசலாம். நேயர்களே, நம்ம ஷோக்கு கால் பண்ணுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ்
1: 2271760227530 என்ற எங்களுக்கு. ஒருவேளை நீங்க வெளியே நேரில் மொபைல் போன் வந்து ட்ரை பண்ணலாம். இருந்தீங்கன்னா 0413 அப்படின்னு நம்பரும் சேர்த்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கட் கேமரா ரோலிங்கில் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்காக ஒரு வடிவேல் சாரோட டைலாக் பிளே பண்ணியிருந்தோம். ஸோ சூப்பரான டைலாக், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்கிரிப்பியான ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு டைலாக், ஃபன்னாக இருக்கும் அந்த டைலாக். ஓகேங்களா? ஸோ அந்த டைலாக் கேட்டிருப்பீங்க, உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுக்க கால் பண்ணுங்க எஃப்எம் பிரைன் போக்கு.
0: எஸ், ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம் வெற்றி.
1: எஸ் கண்டிப்பாக.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம்

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்கள் கேட்டு ஷிகாட் கேமரா ரோலிங். ஸோ ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸை கொடுக்க ஒரு காலர் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யார் எங்க இருந்து அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். வணக்கம் ஹேமலதா மேம். நன்றி நன்றி நன்றி.
1: அந்த ஏ டு லேட் ராமர் சூப்பரா அந்த பாப்பா சொல்லிருக்கேன்.
2: அப்படி போச்சு,
0: வித்தியாசமா இருந்தது, சூப்பரா இருந்தது.
1: எனக்கு மறந்து போச்சு பாருங்க. அந்த பாப்பா அவ்வளவு அருமையா சொல்லிச்சு.
0: கிட்ஸ் அவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. சோ ரெயின்போ கிட்ஸ்ல இப்ப வந்து நீங்க கட் கேமரா ரோலிங் வந்திருக்கீங்க. சோ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து

0: நீங்க கேட்டிருக்கோலிங் சோ ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஒரு காலர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யார் எங்க இருந்து அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம் ஹேமலதா மேம். நன்றி நன்றி நன்றி.
1: அந்த ராமர் சூப்பரா அந்த பாப்பா
2: சொல்லிச்சு,
1: எனக்கு மறந்து போச்சு பாருங்க. அந்த பாப்பா அவ்வளவு அருமையா
0: சொல்லிச்சு, சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. சோ ரெயின்போ கிட்ஸ்ல இப்ப வந்து நீங்க கட் கேமரா ரோலுக்கு வந்திருக்கீங்க. சோ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்
2: ரெயின்போ கிட்ஸ்ல இருந்து வந்தாச்சா? இங்க வந்தாச்சா? நம்ம
1: வந்தாச்சு.
0: இப்ப நீங்க கொடுக்கற பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் இன்னைக்கு பேசுவாங்க.
2: போறீங்க
1: போற இடம் போர்க்களம், என் கூடவே இருப்பேன்னு சத்தியம் பண்ணி சொல்லுங்க. புறமுதுகு காட்டி ஓட மாட்டீங்கல்ல, சத்தியம் பண்ணுங்க.
0: ஸ்வைப் பண்ணிட்டீங்க. போற இடம் போர்க்களம், என் கூடவே இருப்பீங்கன்னு சொல்லுங்க, புறமுதுகு காட்டி. ஆக்சுவலா போற இடம் போர்க்களம், அங்க பொறுமுதுக்கு காட்டி ஓட மாட்டேன், கடைசி வரை என் கூடவே இருப்பேன்னு சத்தியம் பண்ணுங்க அப்படின்றதுதான் அந்த டயலாக்.
2: அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா
1: இருக்கிறாரு.
2: நீங்க சொல்லுங்கம்மா பாக்கலாம்.
1: போற இடம் போர்க்களமாச்சு, கூடவே இருப்பேன்னு சொல்லி சத்தியம் பண்ணுங்க. புறமுதுகு காமிச்சு ஓட மாட்டேன்னு என் கூடவே இருப்பேன்னு சத்தியம் பண்ணுங்க.
0: ரெண்டு தடவை.
2: என்ன இதெல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்தாகுது.
1: இது என்ன கேப்? இதுதான் எனக்கு வைக்க போற அப்பா.
2: என்ன அப்பா கூட இவ்வளவு சிரிச்சுக்கிட்டு சொல்றீங்களே, எப்படி அது?
1: அது வர்றதுதான் சொல்ல முடியும்.
2: நம்ம என்ன பண்றது, வந்தாலும் வச்சாலும் அதை அனுபவிச்சு தானே ஆகணும்ன்றீங்களா நீங்க?
0: தும்பம் வரும் வேலையில் சிரிக்கணும் இல்லீங்களா? அந்த மாதிரி
2: வருங்கால் பழமொழி காம்படிஷன் ஏதாவது நடக்குதான் தெரியலையே.
0: நீங்க ஆடலும் பாடலும் கேட்டாரு, அந்த ஆடலும்
2: பாட்டை போடுவோம், நீங்க வந்து ஆடுங்க, அவ்வளவுதான். ஓகேவா?
0: சோ உங்களுக்காக ஒரு ஆட்டம் போற மாதிரி ஒரு பாட்டு பிளே பண்ணுவாங்க, நாங்க நம்புறோம்.
2: நம்புங்க. சந்திரமுகி படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, கேக்கலாம்.

0: நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. 2026 தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நாடு முழுவதும் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், முக்கிய பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் சிறப்பு தற்கால மையங்களில் நடைபெற்று வருகின்றது. குழந்தைகள் முந்தைய வழக்கமான தடுப்பூசிகளை ஏற்கனவே செலுத்தியிருந்தாலும் கூட இந்த கூடுதல் சொட்டு மருந்தை போட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். போலியோ இல்லாத பாரதம் படைப்போம்.
1: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
2: இருக்கு. சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட குடுக்கறாங்க.
1: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
3: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
4: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
3: செம்ம டேஸ்ட்.
4: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டிருக்கிற நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில நான் உங்க அன்பு சகோ ஆர்ஜே வெற்றியான் தென் ஆர்ஜே ஆனந்தி சோ பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு
1: சகோன்னீங்களா என்னமா சொல்றாரு வெற்றி என்ன
0: ஃப்ளோலெஸ் ஏதோ சொல்றாரு சகோ
1: சகோனா என்ன வெற்றி அது
0: சகோதரன்
1: சகோதரன் என்ன என்ன பண்றீங்க ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கேன் என்ன பண்றீங்க நீங்க மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக்கா வெற்றிக்கு ஓகே சோ நம்ம ஷோல வந்து ஒரு டயலாக் வந்து நம்ம ப்ளே பண்ணோம் இப்போ அந்த டயலாக் வந்து வெற்றி நீங்க ஏதாவது ட்ரை பண்ற ஐடியா இருக்கா நான் எப்பவுமே மாட்டில
0: வெற்றி தான் வந்து ட்ரை பண்ணுவாரே இல்ல இல்ல எப்பவுமே வெற்றி தான் ட்ரை பண்ணுவாரே ஆனந்தி மேடம் ட்ரை பண்ண மாட்டாங்க அப்படிங்கறது எல்லாரும் கேக்குறாங்க
1: ஆனந்தி வந்து எல்லாரையும் வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க உற்சாகப்படுத்துவாங்க
0: மோட்டிவேட் பண்ணதா பண்ணிட்டு இருப்பாங்க வேறே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்க
1: அதுக்கு தாங்க ஆட்கள் கிடையாது பெர்ஃபார்ம் பண்ண
0: ஒரு
2: சிங்கம் புலி கூட எதிர வர பயப்படுண்டா இந்த காங்கேயின் ஊருக்குள்ள இருக்கா இடியும் புயலும் கூட யோசனை பண்ணி தாண்டா உள்ள வரும்
1: என்ன வெற்றி டயலாக் கேட்டீங்களா இல்லையா
0: ஆர்ஜே சகோ வெற்றி
1: ஆர்ஜே வேற சகோ வேற சரி ஓகே டயலாக் கேட்டீங்களா
0: சோ கேட்டோம் நான் மட்டும் கேட்டது இல்லாம நம்மளுடைய காலரு கேட்டுட்டு தான் கால் பண்ணிருக்காரு நான் நினைக்கிறேன்
1: அப்படி இல்லாம நினைக்கிறீங்க நீங்க
0: நினைக்கிறேன்
1: இப்படி நினைச்சிட்டீங்களே டக்குனு சரி நம்ம அவர்ட்டே கேட்டுடலாம் ஹலோ
0: வணக்கம்
3: இருவருக்கும் வணக்கம் மிக்க மகிழ்ச்சி நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் நலமா இருக்கீங்களா சகோ வெற்றி
1: ஓ சகோ வெற்றி வெற்றிக்குதான் முதல் மரியாதை
0: அடுத்தது ஆனந்தி மேடம்
1: இல்ல இருக்கட்டும் நீங்க நல்லா இருந்தாலே நான் நலமா இருந்த மாதிரிதான் வெற்றியே
0: நல்லா இருக்கணும் அப்படி அந்த மாதிரி
3: அதாவது இந்த சகோ வெற்றி இந்த சகோ வெற்றி கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சா அதனால அவருக்கு விசாரிச்சு ஆனந்தி மேம் கூட தானே பேசிட்டு இருக்கோம்
1: நாங்க டெய்லி பேசிட்டு இருக்கோம் தெரியாதா வெற்றி உங்களுக்கு நாங்க டெய்லி ஒரு மணி நேரம் பேசுவோம்
0: பாத்தீங்களா சந்திரசேகர் சார் நீங்க பாக்க முடியாது நான் பாத்துட்டு தான் இருக்கிறேன் அவங்க வந்து உங்களை வந்து கலாய்க்கிறாங்களாம் தெரியுதுங்களா
1: எப்படி தெரியும் அவர் கேட்கதான் முடியும்
0: இல்ல நான் சொல்றதுல இருந்து தெரியுதுங்களா அப்படின்னு
1: கேட்டேன் எங்க சந்திரசேகர் சார் எங்க போயிட்டீங்க நீங்க இருக்கீங்களா ஓ இதான் கேப் கேப்
0: கேப்
3: அமைதியாக திடீர்னு லைன் அமைதியா இருக்கா யோசிச்சுட்டு இருக்கேன் என்னடா கட்டாச்சா ஏன் இப்படி அமைதி அப்படின்னு
1: அமைதியா இருக்கு நாங்க இருக்கிற இடத்துல ஏது அமைதி முதல்ல அத சொல்லுங்க
0: அமைதியே இருக்காதுன்னு எதிர்பார்த்தங்க பட்டை
1: கலப்புன்னு
0: சாயம் பூசன மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும்
1: பூசன மாதிரி இருக்கணும்
0: பூசாத மாதிரி அந்த மாதிரி இன்னைக்கு பூசிட்டாரு சந்திரசேகர் சார் ஓகே சார் எந்த டைலாக் நீங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்க சோ வடிவேல் சாரோட டைலாக் அடுத்தது பாத்தீங்கன்னா ரஜினி அண்ட் ரகுவரன் சாரோட காம்போல ஒரு டைலாக் மாஸ் டைலாக் ஒன்னு ப்ளே பண்ணிருந்தாங்க சோ அந்த டைலாகா
1: ஆக்சுவலா ஒரு வடிவேல் டைலாக் தான்
4: போற இடமும் போர்க்களம் அங்க புறமுதுகை காட்டிட்டு ஓடாம கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க என்ன கேப்பு ஓ இந்த கேப் தான் எனக்கு வைக்க போற ஆப்பா
1: சோ கண்டிப்பா ஒரு டைலாக் கேட்டிருப்பாருன்னு நான் நம்புறேன்
0: நம்புங்க
1: நம்புங்க
0: எல்லாமே
1: என்ன என்ன நீங்க என்ன சொல்றீங்க நம்புறீங்களா சந்திரசேகர் சார்
3: நினைக்கிறேன்
1: நானு
3: சரி அதனால சகோ வெச்சி நீங்க என்ன சொன்னாருன்னு சொல்லுங்களேன்
0: என்ன சொன்னாரு நான் சொல்லணும்.
1: சரி ஓகே விட்டுருங்க அதெல்லாம், அப்பயே அந்த ஜோக் வந்து செத்து போயிடுச்சு.
0: படிக்கவா இல்ல பாட்டா பாடவா?

0: போற இடமோ போர்க்களம் அங்க புறமுதுக காட்டி ஓடக்கூடாது, கடைசி வரை என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன கேப், ஓ இந்த கேப் தான் எனக்கு நீங்க வைக்க போற ஆப்பா. சோ இதுதான் அந்த டயலாக்.
1: ஓகே
0: ஓகே, கேட்டாச்சா?
1: ஆ கேட்டேன்.
0: ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ரெடியா?
1: ரெடி.
0: ஓகே, கட், கேமரா ரோலிங்.
1: போற இடமோ போர்க்களம், ஆனா புறமுதுகு காட்டி ஓடவே கூடாது. என்ன கேப், இந்த கேப் தான் என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு யோசிக்கிற டைமோ.
2: எனக்கு வந்து நடிக்க வராதுங்க, எனக்கு நடிக்க வராது. நான் வந்து உங்களை மோட்டிவேட் பண்றேன், நீங்க நல்லா பேசுறதுக்கு நான் மோட்டிவேட் பண்றேன், ஓகேவா? கஷ்டமா இருந்துச்சா? இதையா நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம்? சரி ஓகே, அடுத்து இன்னொரு டயலாக் வருது கேளுங்க.
3: ஏய், நான் வரேன்னா சிங்கம் புலி கூட எதிர வர பயப்படுண்டா? இந்த காங்கேயன் ஊருக்குள்ள இருக்கான்னா இடியும் போயிலும் கூட யோசனை பண்ணி தாண்டா உள்ள வரும்.
2: சோ நீங்க ஊர்ல இருந்தா எப்படி?
1: இடியும்
2: புயலும் கூட
1: நான் இருக்கிற ஊர்ல புலியும் சிங்கமும் கூட உள்ளுக்குள்ள வராது. இந்த காங்கேயம் இருக்கக்கூடிய ஊர்ல இடியும் புயலும் கூட கேட்டுட்டு தான்டா உள்ள வரும்.
2: யோசனை பண்ணிதான் உள்ளவர். யோசிக்கும், கேட்கவே கேட்காது, யோசிக்கும், உள்ள போலாமா
1: வேணாமா?
2: அதேதான், சூப்பர். இப்ப இன்னொரு தடவை நம்ம ட்ரை பண்ணுவோம்.
1: ஓகே, நான் இருக்கக்கூடிய இந்த ஊர்ல சிங்கம் புலி கூட உள்ள வராதுடா. இந்த காங்கேயம் இருக்கக்கூடிய ஊருக்குள்ள புயல் இடி கூட யோசனை பண்ணி தான்டா உள்ள வரும்.
2: சூப்பர். அடுத்து வேற என்ன மாடுலேஷன்?
1: சரி, சிரிச்சுக்கிட்டே சொல்றேன். நான் இருக்கிற ஊருக்குள்ள புலி சிங்க கூட உள்ள வராது. ஆனா இந்த தாங்கி இருக்கக்கூடிய ஊருக்குள்ள புயலும் இடியும் கூட கொஞ்சம் யோசிச்சு தாண்டா உள்ள வரும்.
0: எந்த பெர்ஃபார்மன்ஸ் செட் ஆகுதாலே இந்த சிரிக்கிற பெர்ஃபார்மன்ஸ் வந்து சந்திரசேகர் சார்
2: வந்து பயங்கரமா பண்ணிடுவாரு.
1: இன்னைக்கு வில்லத்தனமான கலந்த ஒரு சிரிப்பு சிரிச்சு.
2: ஆமா ஆமா ஆமா,
0: சூப்பர். சோ சிரிப்புலயே வித்தியாசமான சிரிப்பு.
1: அழுதுகிட்டே நான் இருக்கிற இந்த ஊருக்குள்ள புயல் புலி சிங்கம் கூட உள்ள வராதுடா. இந்த காங்கைய இருக்கிற ஊருக்குள்ள இடி புயல் கூட யோசிச்சுட்டு தாண்டா என்கிட்ட கேட்டு உள்ள வரும்.
2: சூப்பர் சூப்பர் சூப்பர் சார். வெற்றி, என்ன உங்க கண்ணு ஓரத்துல ஏதோ ஈரமா இருக்கு, அழுதுட்டீங்களா?
1: அடுத்து கோபமா பேசுறத ஆரம்பிச்சு அவர் கோபம் ஆயிடுவாரு. நான் இருக்கக்கூடிய ஊருக்குள்ள புலி சிங்கம் எதுவும் உள்ள வராதுதா. இந்த காங்கியம் இருக்கக்கூடிய ஊருக்குள்ள இடி புயலும் கூட யோசிச்சு தாண்டா உள்ளுக்குள்ள என்கிட்ட கேட்டுட்டு வரும்.
2: ஆமா பாருங்க, கோபத்துல அவர் கொஞ்சம்
0: படப்பிடிப்பாயிட்டார்.
2: நாங்கெல்லாம் படப்பிடிப்புன்னு தான் சொல்லுவோம்.

0: சேகர் சாரே சிரிச்சிட்டான்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பர்.
1: எங்களுக்கு
2: ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நன்றி சார்,
0: ரொம்ப
2: ஹாப்பி.
0: இருவருக்கும் நன்றி. சந்தோஷமா
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: வெல்கம் பேக் டு ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்ட ஸ்ரீ கட் கேமரா ரோலிங் ஸோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலர் வந்திருக்காங்க. யார் எங்க இருந்தா அப்படி
1: கேட்டு உடனே டக்குனு வெற்றி தான் பெர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு. ஓகே வணக்கம்.
2: வணக்கம், கெனடி நகர்ல இருந்து ஜான்சி ராணி பேசுறேன்.
1: ஓகே, இன்னைக்கு வந்து நல்லா எந்துவா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நல்லா பிரைட்டா இருக்கு உங்க வாய்ஸ்.
2: ஓ தேங்க் யூ. இல்ல கொஞ்சம்
1: நீங்க
0: போறதான்
2: என்ன நடந்தாலும் புறமுதுகு காட்டி ஓட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க.
1: அப்படியா?
2: அதானே, அவ்வளவுதானே?
1: இன்னும் அவ்வளவுதான். அந்த கேப் எங்க போச்சு?
0: என்ன கேப்? நாங்க கேக்கலாம்னு பார்த்து நீங்க கேப்பே விட்டுட்டீங்க, டயலாக்கே விட்டுட்டீங்க.
1: அந்த கேப் தான் எனக்கு வைக்க போற ஆப்பான்னு சொல்வாரு. அது என்னாச்சு, எங்க போச்சு?
2: அப்படியா?
3: பா பா, என்ன வந்திருக்காக?
1: 8 செகண்ட்ல 4 செகண்ட் காணாம போயிடுச்சு.
3: பாப்பள மக்கச்சா வந்திருக்காக
0: அந்த மாதிரி.
1: சரி ஓகே, பரவாயில்ல. பா, நீங்க அந்த டயலாக் நீங்க மறுபடியும் ட்ரை பண்றீங்களா?
2: நீங்க போடுங்க, ஒரு தடவை கேட்டுக்கிறேன் நான்.
1: பா, அந்த டயலாக் வேணுமா? இல்ல இன்னொரு டயலாக் கேட்டீங்க, அது வேணும்.
0: வடிவேல் சாரோட டயலாக் வேணுமா இல்ல ரகுவரன் சாரோ?
2: ரஜினி சார் தான் பரவாயில்ல, நாங்க பேசுறோம்.
1: சரி ஓகே, நாங்க இன்னொரு டயலாக் நீங்க கேட்ட மாதிரி ப்ளே பண்றோம், கேளுங்க.
4: ஏய், நான் வரேனா சிங்கம் புலி கூட எதிர வர பயப்படுண்டா? இந்த காங்கேயன் ஊருக்குள்ள இருக்கார்னா இடியும் போயிலும் கூட யோசனை பண்ணி தாண்டா உள்ள வரும்.
1: கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன். கேட்டீங்களா?
2: கேட்டேன்.
1: அப்ப சந்தோஷம். பேச ரெடியா?
2: சிங்கம்பூலி கூட உள்ள வராதுடா, நான்
1: அப்படியா?

0: ஓகே மேடம், எஸ் அப்படிதான். ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் ரகுவரன் சார் பேசுவாரு,
1: ரகுவரன் சார் அந்த ஜீப்பை எடுத்துக்கிட்டு வருவாரு. அப்ப இவரு ஹீரோ வருவாரு. இன்னும் அந்த சீன் நான் விளக்கணுமா?
0: டயலாக் சொல்லணும் நீங்க. அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா அந்த டயலாக் நீங்க சொல்லுங்க.
1: ஜான்சி ராணி மேம் வந்து இப்ப எவ்வளவு சூப்பரா சொல்ல போறாரு கேளுங்க. நீங்க சொல்லுங்க மேம், நீங்க சொல்லுங்க மேம், எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க சொல்லுவீங்க. ஏய் கட் கேமரா
0: ரோலிங்
2: சார், வெற்றி சார் நீங்க சொல்லி காட்டுங்க சார்.
0: பாத்தீங்களா
1: கேக்குறேன்.
0: இல்ல இல்ல நீங்க பாருங்க பாத்தீங்களா எப்படி எல்லாம்
1: மாற்றாரு. வெற்றி சார் வந்து சூப்பரா சொல்வாரு
0: மேம். ஆனந்தி மேம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்ற, ஆனா நீங்க வெற்றி சார் தான் சொல்லணும்ன்றீங்க.
1: நான் தான் மோட்டிவேட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல.
0: ஓகே ஓகே ஓகே மேடம், உங்களுடைய ஆசையை நிறைவேற்ற ட்ரை பண்றேன். ஓகேங்களா?
2: ஹே ஓகே சார்.
0: ஓகே, எனக்கு கட் கேமரா ரோலிங் சொல்லுங்க, அப்பதான் நான் சொல்லுவேன்.
1: நீங்க சொல்லுங்க
2: கட் கேமரா ரோலிங்.
0: நான் சொல்றேன் சார். ஓ நான் சொல்றேன்ன்றது நீங்க கன்ஃபார்ம். சரி ஓகே ஓகே. ஹே நான் வரனா சிங்கப்புலி கூட எதிர வர பயப்படும். இந்த காங்கேய ஊர்ல இருக்கானா இடியும் புயலும் கூட யோசனை பண்ணி தாண்டா உள்ள வரும்.
2: நாங்க
0: மார்க் கொடுக்க ரெடியா இருக்கோம், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நீங்க கொடுக்க ரெடியா? சிங்கம்புலி கூட எதிர வர பயப்படும் அப்படின்னு ரகுவரன் சார் சொல்லி முடிப்பாரு. உடனே ரஜினி சார் சொல்லுவாரு, இந்த காங்கைய ஊருக்குள்ள
1: சிங்கம்புலி
2: கூட உள்ள வர பயப்படும். இந்த காங்கைய ஊருக்குள்ள இருக்கிறானா இடியும் மின்னனும் கூட யோசனை பண்ணிதான் உள்ள வரும்.
1: சரி பரவாயில்ல, நம்ம புயல வந்து மின்னலா மாத்திட்டோம் அவ்வளவுதான். ஆனா சூப்பர்மா டயலாக், தேங்க்யூ.
0: புயல் மின்னல் ரெண்டுமே பயங்கரமானதா, ரெண்டுத்து கூடயும்.
1: சரி வெற்றி, இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது?
0: என்ன
1: தெரியுது? படத்துல சிவாஜி போய் அவர் மீன் பிடிப்பார், ஒண்ணு கிடைக்காது. அதே ராதா மேம் பிடிப்பாங்க, அப்பயும் கிடைக்காது. ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிப்பாங்க பாருங்க, அப்பதான் ஒரு மீன்.
0: இதுல வந்து நான் சிவாஜி, நீங்க ராதா. அதாவது நான் வந்து வயசானாலே, நீங்க வந்து அதை சொல்றீங்க.
1: நான் எங்கேயோ போனேன் நீங்க.
0: பட் இருந்தாலும் சிவாஜி சார் கூட எனக்கு கம்பேர் பண்ணும்போது நான் ஏத்துக்கணும். ஓகேங்களா?
1: ஓகே சரி ஓகே. நம்ம மறுபடியும் வடிவேல் சார் டைலாக் நம்ம இன்னொரு தடவை
0: கேட்டலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கான பெர்ஃபார்மன்ஸ் நீங்க கொடுக்கணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760225230 என்ற எங்களுக்கு கால் பண்ணி கட் கேமரா ரோலிங்ல உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுங்க.
3: போற இடமும் போர்க்களம், அங்க புறமுக காட்டிட்டு ஓடாம கடைசி வரைக்கும் எங்கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன கேப்? ஓ இந்த கேப் தான் எனக்கு வைக்க போற ஆப்பா.
1: சோ வெற்றி, வடிவேல் சார் டயலாக் வந்து நான் மறுபடியும் வந்து ப்ளே பண்ணிட்டேன். சோ அடுத்து யாருக்கும் கன்ஃபியூஷன் வந்துட கூடாது.
0: ப்ளே பண்ணீங்கனே தெரியல.
1: தெரியல அந்த அளவுக்கு அவுட் ஆஃப், அது பேர் என்னவோ சொல்லுவாங்க, அது பேர் என்ன? அப்படி இருக்கீங்க. சரி ஏதோ தெரியல, விட்டுருங்க. சரி அடுத்து ஒரு நேயர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம்,
1: சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
4: என் பாளையம் தண்டபாணி.
1: ஓகே தண்டபாணி சார், நீங்க வந்து சூப்பரா எப்பயுமே பேசுறீங்க டயலாக்லாம்.
4: சரி மேடம்,
1: பாக்குறீங்களா? கேட்கதான் முடியும்.
4: இடியும் மின்னலும் என்ன பார்த்து பயந்தே போடும். ஆனா இந்த காங்கையன் இருந்தனாக்கா வர்ற காத்து கூட அப்படியே
1: நின்னுடும்.
4: அவரே
1: என்னாச்சு, நின்னுச்சுன்னா கால் வலிக்காது, இவ்வளவு நேரம் நிக்குது.

0: காத்து அட என்ன ஒரு சிரிப்பு காத்து என்ன, நாங்க சிவாஜி சார் சொன்ன உடனே நீங்க அதே மாதிரியே சிரிச்சிட்டீங்க, எப்படி இந்த சிரிப்பு மறுபடியும் சிரிங்க வெற்றி, நீங்க சிரிங்க
1: வேணாம் சிரிக்க சொல்லாதீங்க.
0: சரி ஓகே சூப்பரா இருந்துச்சு,
1: மறுபடியும் சிரிக்கும் போது நல்லா இருக்கு.
0: சரி ஓகே விட்டுலாம், சரி மறுபடியும் ட்ரை பண்ணலாமா டயலாக்? பண்ணலாமா, அந்த சிரிப்போட சேர்த்து சொல்லுங்க, நல்லா இருக்கு. ஓகேவா, கட் கேமரா
1: ரோலிங்.
2: நான் ஊருக்குள்ள இருக்கிறேன்னாக்கா புளியும் நரியும் கூட உள்ளார வராது.
1: புளியும்
0: நரி எங்க இருந்து வந்துச்சு?
1: அதுவும் காட்டுல இருந்து தாங்க வருது.
2: ஆனா ஆனா இந்த காங்கையன் இருந்தானாக்கா இடியும் மின்னலும் கூட வராது.
0: வராதா? யோசனை பண்ணியாவது உள்ள வரும்ல. ஏன் இங்க ஏன் சிங்கத்தெல்லாம் விரட்டிட்டு நரிய கூட்டணும் வந்துட்டீங்க நீங்க? நான் உங்களை என்ன சொன்னேன், அந்த சிரிப்பை கொஞ்சம் இதுல ஆட் பண்ணுங்கன்னு சொன்னல, நீங்க ஏன் ஆட் பண்ணவே இல்ல? நீங்க ஏன் தனியா சிரிக்கிறீங்க, சிரிப்பை சேர்த்து சொல்லுங்க. நீங்க கோட்டெல்லாம் அடிச்சிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுங்க. ஓகே வெற்றி,
1: கேமரா ரோலிங்.
2: நான் எங்க ஊர்ல இருந்தேன்னாக்கா சிங்கமும் புலியும் கூட வாரத்துக்கு அஞ்சும். ஆனா இந்த காங்கையன் இருந்தா இடியும் மின்னலும் கூட என்ன யோசனை பண்ணிதான் வரும்.
0: சூப்பர் அம்மா, அஞ்சு நீங்களே ஆறு இல்லையா, அஞ்சுதான் இருக்கா சிங்கம் புலி? என்ன என்ன, நான் சீரியஸா கேக்குறேன்,
2: சிங்கம் புலிய.
0: சரி ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார்,
2: தேங்க்யூ மேடம்.
0: சூப்பரா வந்த டயலாக் வந்து பேசிட்டாங்க. சோ நாம என்ன பண்றோம்னா, ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கோம் இல்லையா,
1: சோ ஒரு பாட்டு போடுங்கன்னா நாங்களும் ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு வரோம் அப்படின்றாங்க.
0: ஆடலும் பாடலும் ஓகேவா,
1: சோங்கான பாட்டு போட நாங்க ரெடி, நீங்களும் ரெடியா இருங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. கட் கேமரா ரோலிங். சோ என்ன வெற்றி, அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க. எப்படி பேசுறாங்க கேட்கலாமா?
3: கேட்கலாம். ஹலோ, நாங்க ரெடி, நீங்களும் ரெடி?
4: வணக்கம் சார்.
2: வணக்கம், சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன?
3: வீட்ல இருந்து
4: தலைவலி பேசுறேன்.
2: உங்க மேல கோவமா இருக்குமே, எப்படி இருக்கீங்கன்னா கோவமா இருக்கும். ஏன் இவ்வளவு நேரம் ஆளுக்கானோ? நீங்க எவ்வளவு ஒரு சின்சியரா முன்னாடியே வருவீங்க, ஏன் ஆளுக்கானோமேட்டுதான் ஒரு கோவம்.
4: போற இடமும் போர்க்கலாம். அங்க புறமுக காட்டிட்டு ஓடாம எங்கிட்ட இருப்பீங்கன்னு எனக்கு கொஞ்சம் சத்தியம் பண்ணி கொடுங்க.
3: கொஞ்சோண்டு சத்தியம்.
4: என்ன கேப்பு? இந்த கேப்பு தான் எனக்கு வச்சிருக்கிற ஆப்பா.
2: டடடடா, சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க பாருங்க.
3: என்ன கேப்பு?
2: அந்த சிரிப்பு சிரிச்சாங்களே, அது கூட உங்களை பார்த்து தான். சரி, ஓகே, அடுத்த டயலாக் மா.
3: மகிழ்ச்சி.
4: ஓய், நான் வரேன்னு சொன்னேன்.
3: சரி, ஓகே, நாங்க சேர்த்துக்கிறோம். ஓய்
2: ஏய வந்து ஓம் போட்டாச்சு, அவ்வளவுதான். ஓகே, பேசலாம்.
4: ஓய், நான் வரேன்னு சொன்னா சிங்கம் புலி கூட எதிரில வர்றதுக்கு கொஞ்சம் பயப்படும். இந்த கலைவாணி ஊருக்குள்ள இருக்கிறாங்கன்னு சொன்னா புயலும் கூட யோசிப்பு தான் உள்ள
2: வரும். ஐயோ, எங்களுக்கு ஒரே பயமா இருக்கே, நாங்க என்ன பண்றது?
3: ரகுவரன் சார் இது தெரியும்
2: பாருங்க, ஸ்டுடியோ மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்காரு. நீங்க பேசணும் உடனே. அவ்வளவு பயம்
4: சார், அவ்வளவு பயமா?
2: ஆமா, நீங்க பேசின டைலாக்லயே வந்துருச்சு அந்த பயம்.
4: டைலாக் தான்.

0: சொன்னோம்
1: மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். சோ என்ன ஒரு கேப் அப்படினு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஆனந்தி மேடம் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க.
0: நான் மோட்டிவேட் தான் பண்ணுவேன் ஏற்கனவே சொல்லிட்டேன்.
2: பட் நாங்க எதிர்பார்க்கறது உங்ககிட்ட இருந்து பெர்ஃபார்மன்ஸ் தான். அந்த மோட்டிவேட்லாம் நாங்க எதிர்பார்க்கல.
0: இல்ல, இப்ப பாருங்க, ஒரு நேர் வந்திருக்காரு, அவர் எப்படி மோட்டிவேட் பண்ண போறாரு, எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படின்னு கேக்கலாம்.
2: யாரையும் காணோம், யாரையும்
3: காணோம்.
0: லைன் கட் ஆயி போச்சா?
3: ஆமா, கார் மட்டும் கார் உங்களுக்கு நிக்குது, இல்ல லைன் கட் ஆயி
0: இருக்கு? கார் இப்ப உங்ககிட்ட தான இருக்கு.
2: முருகன்
0: சார் சொல்லுங்க, நீங்க பேசுறப்பவே தெரியும், இருந்தாலும் வந்து நம்மளுடைய ஷோ படி ஒரு சட்டப்படி ஒரு திட்டப்படி போகணும் இல்லையா,
3: அதனாலதான்.
2: சார் நீங்க அப்படி சொல்லக்கூடாது, நாங்க கட்டு கேக்கல, நீங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்கன்னா நாங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம் சொல்லுங்க.
3: ஆமாங்க சார், நீங்க கட்டு கேக்கல,
0: போற
4: இடமும் போர்க்களம், அங்க புறமுதுக காட்டிட்டு ஓடாம கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன கேப்பு? ஓ, இந்த கேப் தான் எனக்கு வைக்க போற ஆப்பா.
0: சரி, ஓகே, இப்ப அந்த டயலாக் வந்து ஒரு கேப் இல்லாம சொல்லிடுவாரு நேயர் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன முருகன் சார்,
2: கேப் கேப்
3: மேம், ஏதோ என் காதல விழுந்ததை நான் பேசிடுறேன்.
0: ஏதோ காதல விழுந்ததா? வாயில
3: விழுந்தது.
0: ரெக்கார்டிங்கா? ரெக்கார்ட் எல்லாம் பண்றீங்களா? ஐயோ, உங்களுக்கு பயமா இருக்கே. ஏன் ரெக்கார்ட் பண்றீங்க? அது தப்பு.
3: நான்
0: எதையுமே போடல, எல்லாமே இங்க பத்திரமா அப்படி அப்படியே இருக்கு.
3: மீன்
0: பிடிப்பீங்களா?
2: தூண்டில் போட்டு ஒரு ஒரு
0: சர்வ வல்லமை உங்களுக்கு இருக்குது, நீங்க எல்லாத்துலயுமே மீன் பிடிப்பீங்க. ஓகே, கையாலே பிடிப்பீங்க, ஓகேவா?
2: எங்களுடைய
3: அருணாசலம் முடிக்கிறான், என் வழி தனி வழி. நான் ஒரு தடவை சொன்ன, 100 தடவை சொன்ன மாதிரி எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு.
2: நல்லவேளை
0: ஆனந்தி. அப்படியா சொல்லுவீங்க?
3: மகிழ்ச்சி
2: அவர் வெளி

0: காட்டல.
1: எனக்கு பயங்கரமா ஜெயிச்சு.
2: எனக்கு சார்ல அனைத்து சார் பிடிக்கும்.
1: அனைத்து சாரையும் பிடிக்கும்.
0: ஓகே சார், ஓகே ஓகே, சூப்பர் சார். ரஞ்சினி சார்,
2: வெற்றி சார், சீனு சார்,
1: ஆனந்தி சார்,
2: புவி சார், ஆனந்தி சார், வெற்றி சார், புவி சார்,
1: ஹலோ
2: அண்ணம்மா,
1: ஆனந்தி சார், இல்ல
0: நீங்க ஆனந்தி மேடம் சொல்ல மாட்டீங்கன்றதுனால அவங்க நடுவுல ஹலோ ஹலோ எல்லாம் சொல்றாங்க. ஓகே ஓகே
1: சார், அந்த அளவுக்கு சாரா மாறிட்டேனா போல.
0: ஓகே ஓகே சார், சூப்பர்.
1: ஓகே, தேங்க் யூ சார்.
2: நன்றி மேடம்,
1: நன்றி நன்றி.
0: லாஸ்ட் காலர் அவருடைய ஓன் டயலாக் அப்படியே எல்லா
1: படத்திலும்
0: கேட்டீங்க.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
3: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: Welcome back to the show, FM Rainbow 102.8. நீங்க கேட்டிருச்சு இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஓகேங்களா? சோ எண்டுல பாத்தீங்கன்னா நாம என்ன பண்ண போறோம்னா,
1: எண்டுல வந்ததனால கொஞ்சம் ரோல் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும்
0: இல்ல. ரோல் ரோலிங் எல்லாமே ஆகும் தான், ஆனா தான் கட் கேமரா ரோலிங்.
1: அதனால தான் அது பேர் ரோலிங்.
0: ஆமா, ரோலிங் சார், ரோலிங் மேடம் எல்லாம். ஓகேங்களா? சோ சார் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க, மேடம் தான் இன்னும் பெர்ஃபார்மன்ஸ்.
1: இன்னும் ஒரு சார் வருவாரு பாருங்க. சாரா தான் இருக்கும் நான் கெஸ் பண்றேன். ஹலோ.
5: ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம்.
5: ஹாப்பி சண்டே.
1: ஹாப்பி சண்டே. ஹாப்பி ஹாப்பி சண்டே.
5: ஆனந்தி மேடத்துக்கும் வெற்றி சாருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சொல்வது யார் இங்கிருந்து?
5: இன்னும் மாதிரி தெரியல.
1: அது எங்களுக்கு தெரியும். தெரியும்னா
0: தெரியாது. பாத்தீங்களா, ஆனந்தி மேம்க்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு திறமை இருக்கிறது.
1: பேருசலா இல்ல, சின்னதுதான்.
5: தங்கபாண்டி, தங்கபாண்டி முதலாளி இருந்து பேசுறேன்.
0: தங்கபாண்டி சார்
5: சொல்லுங்க சார்.
1: கோல்ட் ஃப்ரெண்ட்ஸ், 24 கேரட் கோல்ட்,
5: ஃபைனல் டச்ல வந்து நிக்கிறேன்.
1: ஆமா,
0: டச். சரி, ஃபைனல் டச் நீங்க தான் போடுறீங்க. நம்ம ஃபைனல் டச் குடுக்க ரெடியா? கட் கேமரா ரோலிங் சார்.
5: போகும் இடமோ போர்க்களம்.
0: நீங்க
5: என்ன கேப்பு? இதுதான் எனக்கு வைக்க போற ஆப்போ.
1: நடுவுல டைலாக்கே பெரிய கேப்.
0: அதுவும் போரும் மேடம் போர்க்களம்ன்றது 23 புலிகேசியில சொல்ற மாதிரி சொல்லிட்டீங்க. அது வந்து வேற படம், இது வேற படம். ஓகேங்களா? இதுல வந்து ஃபன்னா அவர் சொல்லுவாரு.
5: போட்டு கொடுங்க சார். நான்
1: அது தப்பு, அந்த மாதிரி போட்டு கொடுக்க கூடாது. என்ன நீங்க இப்படி பேசிட்டீங்களே, என்ன பத்தி என்ன நினைச்சிட்டீங்க? சாரி, வெற்றியை பத்தி என்ன நினைச்சிட்டீங்க?
0: உங்களை பத்தி நீங்களே சொல்லிருக்கீங்க.
1: சரி, ஓகே, சாரோட டயலாக் ட்ரை பண்ணுங்க.
5: ஓகே, ஒரு தடவை போட்டு காமி.
1: போட்டு காமிக்கணுமா? என்ன நீங்க கடைசில வந்து இப்படி எங்களுக்கு இந்த கேப்ல ஒரு ஆப் வச்சு.
0: ஓகே சார், நான் சொல்லிறேன், அப்படியே கேட்டுங்க.
5: ஆ, ஓகே சார்.
0: போற இடமும் போர்க்களம் அங்க பூரா. சரி,
1: பூரா காக்கா எல்லாமே இல்ல,
0: அங்க பூராலாம் வந்துருச்சு ஒரு ஃப்ளோல.
1: புறமுதுக்கு காட்டி,
0: புறமுதுக்க காட்டிய அந்த புறாவோட நின்றுச்சு. ஓகேங்களா? போற இடமும் போர்க்களம் அங்க புறமுதுக்க காட்டி ஓடக்கூடாது, கடைசி வரை என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன கேப்பு? ஓ, இந்த கேப் தான் எனக்கு நீங்க வைக்க போற ஆப்பா.
5: ஓகே சார்.
0: ஓகே சார், புறான்னு சொல்லிடுறாரு.
1: சரி, டைம் முடிச்சு போச்சு, சீக்கிரம் பேசி முடிங்க.
5: போகும் இடமும் போர்க்களம் அங்கு புறமுதுகை காட்டி ஓடக்கூடாது.
0: நல்ல வேளை புறான்னு சொல்லல என்ன மாதிரி.
5: சிங்கம்புலி
0: கூட எதிர வர பயப்படும் இந்த காங்கை. ஊருக்குள்ள
1: மணி 5 ஆயிடுச்சு,
0: இடியும்
1: அடுத்த புரோகிராம் போறவங்க எங்களை அடிச்சு துரத்திடுவாங்க.
5: ஆனந்தி மேடம் கொஞ்சம் சூப்பர் ஸ்டார் டயலாக கேட்டு நான் சொல்லிடுறேன்.
1: சரி, சொல்லுங்க சொல்லுங்க, சீக்கிரமா முடிங்க
0: சொல்லுங்க. சிங்கம்புலி கூட எதிர வர பயப்படும் இது வந்து ரகுவரன் சார் சொல்லுது. அடுத்தது ரஜினி சார் சொல்லுவாரு, இந்த காங்கைய ஊருக்குள்ள இருக்கானா இடியும் புயலும் கூட யோசி பண்ணிதான் உள்ள வரும்.

0: ஓகே சார், நான் வரேன்னா புலியும் சிங்கம் கூட பயந்து
1: பயம்போ
0: பயப்படும். நான் ஏய் நான் வரேன்னா இந்த காங்கையா ஊருக்குள்ள வரேன்னா இடியும் புயல கூட யோசிச்சுதான் உள்ள வரும்.
2: சரி ஓகே, அதை யோசிச்சுட்டு. நன்றி நன்றி சார், நன்றி கால்
0: பண்ணுங்க. நன்றி சார், நன்றி மேடம்.
2: ஓகே ஓகே, தேங்க் யூ சோ மச். ஓகே டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல வைண்ட் அப் பண்ணலனா அடுத்த புரோகிராமுக்கு வெற்றி என்ன போட்டு தூக்கி போட்டு மெரிச்சு.
1: அடுத்து எஃப்எம் ரெயின்போவின் ஆளையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக ஸ்டுடியோல வந்து நான் உங்க ஆர்ஜே வெற்றி. அந்த ஸ்டுடியோக்கு வெளியில யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஸ்டேடியோ எஃப்எம் ரெயின்போ 102.8 வித் மீ வெற்றி.

வெளியில போற ஆர்ஜே யார் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் ஒரு வேலை நீங்க ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ அப்டேட்டட் ப்ரோக்ராம்ஸ் ஆர்ஜேஸ் யார் அப்படின்ற டீடைல் தெரிஞ்சுக்கலாம். சோ அது மட்டும் இல்லாம ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 102.8.

0: ஸோ இப்போ வெளியில் போயிருக்கிற அந்த ஆர்ஜே யார், எங்கேருந்து பேச போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. எஸ் நம்மளுடைய ஆர்ஜே பாரதி தேவி தான் இன்னைக்கு பீச்சிலிருந்து பேச போகிறாங்க. பட் எந்த பீச்சிலிருந்து பேச போகிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ அவங்க சொல்ல நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம் வணக்கம் அன்பியா. அம்பிகா வணக்கம். அம்பிகா சூப்பர் மேம். இப்போ நாங்கள் வந்து எஃப்எம் ரெயின்போலன்னு வந்திருக்கோம். ஒரு கேம் ஷோ ஒன்று வந்து கனெக்ட் பண்ணுறோம். என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவேன், சரியா? அதுலேருந்து வரக்கூடிய ஒரு ஐந்து படங்கள், ஒரு ஐந்து பாடல்கள் இங்கிருக்காங்க. நீங்கள் வந்து பாட போகிறீங்க, சரியா? யார் இல்லை கேட்குறேன். அப்படியே கை காட்டுவீங்க, இங்கே அங்கே அப்படின்னு இப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி தானே. ஃப்ரெண்ட்ஸா?
2: ஆமாம்
1: ஃப்ரெண்ட்ஸா.
2: என்ன
1: ஏதாவது தப்பு பண்ணா அவங்க வந்து தட்டி
2: கேட்பாங்க?
1: அவங்க சொல்றாங்களே, நீங்க

0: மாதிரி சொல்றீங்களா?
1: சொல்லும்
0: தன்னுக்குள்
1: நிலவு, கண்ணாடி பூக்கு,
0: கண்ணோடு கண்ணாவது
1: என்னடு கண்ணா என் சென்னா உன்னை எவர அடிச்ச கண்ணா
0: அடுத்து மணி அவங்க அந்த சைட் பாத்துட்டாங்கப்பா, நீங்க ரெண்டு பேரும் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாஸ் பண்ணிட்டாங்கப்பா.
1: கண்ணுக்கும்
0: ஒத்துருங்க, அடுத்து அவங்களே போல
1: சூப்பர். அப்படியே ஒரு ஐந்து படங்கள் ஐந்து பாடல்கள் சூப்பரா வந்து பாடிட்டீங்க. உங்க கூட பேசினது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி.
2: தேங்க்யூ.
1: தொடர்ந்து பேசலாம். இதை ரெயின்போ புதுவை 102.7 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின் 102.8 நீங்கள் கேட்டு வச்சுருக்க நிகழ்ச்சி ஆலையோடு விளையாடு நேரம். 5:13:38 ஆயிட்டிருக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய ஆர்ஜி பார்வதி தேவி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. இப்போ நம்ம கூட பேசுறதுக்காகவே உங்களை பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம் கணேஷ். நிறுத்தலாம் கூடாது.
2: டபுள் மடங்கா போறேன். ஓகே, அடுத்த நம்பர்
1: 71 69 69 68 67 66 65 64 63 62 61
2: பயங்கரமா குழம்பு.

0: ஆயிடுச்சா, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சா, இப்ப தெளிவா ஆயிட்டியா? அது ஒரு நம்பர் சொன்னா அதுல இருந்து அப்படியே சொல்லணும் சரியா? 70 சொன்னா 79 சொல்ல கூடாது, அதுக்கு முன்னாடி
1: என்ன 69
0: அந்த மாதிரி தான் சொல்லணும். ஓகேவா?
1: 72 81 72 73 72 71 96 95 94 93 92 91 80 89 89 90
0: சொல்லவே மாட்டேன். ஓகே, வெரி குட். என்ன இருந்தாலும் சூப்பரா நீ ட்ரை பண்ண தெரியுமா? செம்ம சூப்பரா சொன்ன. சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்க ட்ரை பண்றீங்க ஒண்ணும் இல்ல.
1: 85 நம்மளுக்கு
0: வரலாம் வரலாம். சரி ஓகே, நான் வந்து ஒரு பார்க்க சொல்றேன், அதுல வரக்கூடிய ஒரு 5 படம் இருக்கும். ராஜா அப்படின்ற வார்த்தையில வரக்கூடிய படம் கேட்கும். தெரியல தெரியல, உனக்கு தெரியுமா?
2: நேர்கள் கேட்டு கொண்டிருக்கும் என்ன நினைக்கிறேன்?

0: இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
1: சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
0: உங்க போன்ல தேவையில்லாத வர லிங்க தொடவே தொடாதீங்க.
2: தொட்டா
0: தூக்கிடுவாங்க.
2: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
0: சொல்லவே சொல்லாதீங்க.
2: சொன்னா
0: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
2: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: நடத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி ஆலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக நம்மளுடைய ஆர்ஜே பாரதி தேவி ராக் பீச்சில் இருக்கிற நேரம் கூட தான் பேசியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து கேட்டலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத.
1: இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட வந்து பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம். எங்க பேர் மோகனப்ரியா.
1: உங்க பேரு மோகனப்ரியா? ஓகே. நீதிமலர். வித்தியாசமா இருக்கு பேரு. சிந்துமதி.
2: சரஸ்வதி.
1: கலைவாணி. சரஸ்வதி கலைவாணி ரெண்டுமே வந்து தானே திருத்தி வச்சுட்டாங்க.
2: ராமனின் மோகன்.

0: நான் சொன்னா என்ன ராமனை போட்டா ராவ சொல்லுங்க ராமன் ராஜாவில ராஜா ராஜாவோடு காட்டு பக்கம் வந்தான் மூணு பாட்டு பாடி வச்சு ராஜா கைய வச்சான் எப்ப பாட்டு வந்துருக்கு
1: அஞ்சு பாட்டு வந்துருக்கு
0: அஞ்சு பாட்டு உண்மையா அஞ்சு பாட்டா பாமியா போயிட்டு ஆளுக்கு ஒரு கிளாக் காட்டு குடிச்சிருது எனக்கு வாங்கி கொடுத்துடுங்க பத்து ஒரு காப்பி ஆளுக்கு ஒரு ஒரு காப்பி அப்படின்னாக்கா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அது பாத்துக்கலாம் சரி ஓகே இன்னொரு கேம் சொல்லணும் அப்படின்னாக்கா நான் வந்து ஒரு நம்பர் சொல்றேன் அதுல ரிவர்ஸ்ல வந்து ஒரு அஞ்சு நம்பரோ இல்ல ஒரு பத்து நம்பரோ நான் நடுவில் நடுவில் டக்கு டக்குன்னு மாத்திக்கிட்டே இருப்பேன் யார் வந்து அது அதே நிறுத்தாம கடக்கலாம் சொல்றீங்க அப்படின்றதுலாமா எப்படி செய்ய ஒரு பத்தொன்பது
2: 14, 13, 14, 10, 20, 19, 17, 18, 16, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, 128, 129, 130, 131, 132, 133, 134, 135,
1: ஏதாவது மாறது.

0: பாரதி அப்படின்னு சரியான பிறந்த அந்த வேலைக்கு ஏத்த போயிடறான். ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். 52 142 942 943 45 946 947 949 சாரி 43 வந்துட்டேன், 42
1: 439
0: உங்க கூட பேசுறது உண்மையாவே சொல்றேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ண, ரொம்ப தேங்க்ஸ்.
2: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
3: Are you single? Buy me a drink. Hey, let's go out, man. Your place?

நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய 135வது மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து இன்று இரவு 8 மணிக்கு மறு ஒளிபரப்பாக அஞ்சலாகும். நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
1: சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
0: உங்க போன்ல தேவையில்லாதவர் லிங்க தொடவே தொடாதீங்க.
2: தொட்டா நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
0: சொல்லவே சொல்லாதீங்க.
2: சொன்னா
0: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
2: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
0: FM ரெயின்போ புதுவை 102.8.

0: சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
2: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
3: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்துலாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல

0: ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்குறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நடம பேசுங்க நடம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நடம சினிமாக்கு போலாங்களா?
1: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம அப்ப இந்த பீச்சுக்கு.
1: ஏடா 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
4: தாத்தா
1: சொல்றாங்க
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஒன்றா வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்டுருச்சு. அந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. ராக் பீச்லேருந்து நம்மளுடைய ஆர்ஜே பாரதி தேவி தான் ராக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற நேர்களும் தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ கேட்டலாம் என்ன சொல்றாங்க அப்படின்றத.
6: வெல்கம் பேக் டு தி ஷோ. இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட வந்து பேசலாம். வணக்கம்.
7: வணக்கம்ங்க.
6: அந்த
7: அளவுக்கு பெரிய சண்டை எல்லாம் நடக்காது. வாய்ஸ்
6: பயங்கரமா இருக்கா? சண்டைனாலே பயங்கரமா இல்ல, வாய்ஸ் கிட்ட இருந்தாமா என்னவா இருந்தாங்க?
7: எதுவுமே
6: கிடையாது. எந்த சண்டை இருந்தாலும் ஒரே ஒரு 2 டீயர்ஸ் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சாப்பிடறதுக்கு ஆக மாட்டேங்குது.
7: இந்த அம்மா கிட்ட போயிட்டு மடி விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்றோம்?
6: அடி வாங்கிட்டு
7: அதிகமா அடி வாங்கறது கொஞ்ச நாள் போயிட்டு திரும்ப வெக்கேஷன்
6: ராஜஸ்தான் போயிட்டு
7: மறுபடியும்
6: என்ஜாய் பண்றேன்.
7: அது சொல்லவே முடியாது, பார்த்தே கிடையாது அப்படின்றீங்க.
6: ஒரு புதுசா உன கனெக்ட் பண்றோம், நான் வந்து ஒரு நம்பர் சொல்லுவேன், அதை வந்து நீங்க வந்து தலைச்சுல சொல்லக்கூடாது. யார பத்தி கேக்குறது?
7: இந்த
8: 76, 75, 74, 73,

நேயர்களே, சைவாளின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். அலையோடு விளையாட்டு நிகழ்ச்சியுடன் 25 வந்துடும். நம்மளுடைய ஆர்ஜி பாரதேவி என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: நன்றி
0: பாரதி. இன்னைக்கு நம்மளோட அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு பேசின நேயர்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சி உங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. வரும் பாடலோடு அலையோடு விளையாடு நிகழ்ச்சி நிறைவடைகிறது.

0: நேயர்களே, விளம்பரத்தினை தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: ஏற்பாடு ஆயிடுச்சு. எதுக்கு? குட்டியோட ஃபீஸுக்கு.
2: காட்டு.
1: உடனடியாக 20,000 ரூபாய் லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்கு. ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸ் அனுப்பிருக்கேன்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத் துறை வெற்றியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தனது 135வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பெருமிதம் தெரிவித்தார். இந்தியா சீஷல்ஸ் நாடுகளுக்கிடையான இருதரப்பு ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தைகள் அந்நாட்டின் தலைநகர் விக்டோரியாவில் நடைபெற்றது. போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற்றது. காரைக்கால் அம்மையார் ஆலயத்தின் மாங்கனி திருவிழா நாளை நடைபெறுகிறது.

0: இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 135வது மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பானது. பிரதமர் தமது உரையில் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத் துறை வெற்றி அடைந்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட C295 ரக விமானம் தனது முதல் பயணத்தை இம்மாதம் மேற்கொண்டதாக இந்நிகழ்ச்சியில் அவர் கூறினார். பிரதமரின் மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி பற்றிய செய்தி தொகுப்பு.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று 135வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாட்டு மக்களுடன் உரையாற்றுகையில், இந்தியாவில் தற்போது 40 C295 ரக விமானங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறினார். இது குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் விண்வெளி துறைக்கு புதிய உத்வேகத்தை அளிப்பதோடு வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார். கொல்கத்தாவில் அண்மையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS துனகிரி, INS சன்ஷோதக், INS அக்ரே ஆகிய 3 போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர், கடல் முதல்

0: புதிய உத்வேகத்தை அளிப்பதோடு வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார். கொல்கத்தாவில் அண்மையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS துனகிரி, INS சன்சோதக், INS அக்ரே ஆகிய மூன்று போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர், கடல் முதல் வானம் வரை நாடு பாதுகாப்பாகவும் தன்னிறைவு பெற்றதாகவும் திகழ்கிறது என்று குறிப்பிட்டார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி கடந்த 21ஆம் தேதி உலகம் முழுவதும் 2500 மேற்பட்ட இடங்களில் நடைபெற்ற பல்வேறு யோகா நிகழ்ச்சிகள் இந்தியாவின் முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றி என்றார். அகமதாபாத்தில் நடைபெற்ற உலக யோகாசன சாம்பியன் பட்ட போட்டியில் 102 தங்கப்பதக்கங்கள் உட்பட 114 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்ததையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். வெற்றி பெற்றவர்களுக்கு தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். நாட்டை கட்டமைப்பதில் மக்களின் பங்கு மிக முக்கியமானது என்று குறிப்பிட்ட பிரதமர், மேற்காசிய சூழலை கருத்தில் கொண்டு தங்கத்தில் முதலீடு செய்வதை தவிர்க்குமாறும் வெளிநாட்டு பயணங்களை தள்ளி வைக்குமாறும் தாம் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க மக்கள் ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக கூறினார். நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு காப்பீடு வசதிகள் தற்போது கிடைத்துள்ளதாக கூறிய அவர், பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, பிரதம மந்திரி ஆயுள் காப்பீடு உள்ளிட்ட திட்டங்களின் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருவதாக குறிப்பிட்டார். விளையாட்டுத்துறை வேகமாக வளர்ந்து வருவதாக எடுத்துரைத்த பிரதமர், இதில் இளைஞர்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாகவும் கூறினார். தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு மூலம் மக்களின் படைப்பாற்றலை பாதுகாப்பதற்காக நாளந்தா பல்கலைக்கழகம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறிய பிரதமர், சாஸ்திரார்த் என்ற அறிவுசார் விவாதங்களின் மூலம் பண்டைய மரபுகளை இப்பல்கலைக்கழகம் மீண்டும் உயிர்ப்பித்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டில் உள்ள பிற பல்கலைக்கழகங்களும் இத்தகைய முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார்.
1: இந்திய சீஷெல்ஸ் நாடுகளுக்கிடையான இருதரப்பு ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் தலைநகர் விக்டோரியாவில் தற்போது மேற்கொண்டார். இருதரப்பு ஒத்துழைப்பு மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்தனர். தொடர்ந்து பிரதமர் அந்நாட்டு தேசிய சட்டமன்றத்தில் உரையாற்றினார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து கலந்துரையாடினார். பின்னர் ரோஜ் கைமானில் நடைபெறும் சீஷெல்ஸ் தேசிய தின கொண்டாட்டங்களில் பங்கேற்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் வனவிலங்கு பாதுகாப்பு கொள்கைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் சரிஸ்கா புலிகள் காப்பகத்தில் மீண்டும் புலிகள் அறிமுகப்படுத்தப்பட்டு 18 ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலகின் மொத்த காட்டுப்புலிகள் எண்ணிக்கையில் 75% இந்தியாவில் உள்ளதாக சுட்டிக்காட்டினார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற்றது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த முகாம் நடைபெற்றது. இதுகுறித்து மேலும் சில தகவல்கள்.
0: போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் நடைபெற்றது. குழந்தைகளை பாதிக்கக்கூடிய போலியோ நோயிலிருந்து பாதுகாக்க இந்திய அரசு வருடா வருடம் தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாமை நடத்துகிறது. தமிழகத்தில் 43,000 மேற்பட்ட மையங்களில் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை பாலவாக்கத்தில் முதலமைச்சர் திரு விஜய் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி இம்முகாமினை தொடக்கி வைத்தார். இன்று புதுச்சேரியில் அனைத்து பகுதிகளிலும் 5 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. புதுவை யூனியன் பிரதேசத்தில் கிராமம் மற்றும் நகரப்புறங்களில் 424 முகாம்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடுகின்ற இடங்களான பேருந்து நிலையம், ரயில்வே நிலையம், பூங்காக்கள், கோவில்கள் மற்றும் வணிக வளாகங்கள் போன்ற 31 இடங்களில் சொட்டு மருந்து கொடுக்கப்பட்டது. புதுச்சேரி கிருமாம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போட்டு பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார். சுகாதாரத்துறை செயலர் திரு சௌத்ரி முகமது யாசன், சுகாதாரத்துறை இயக்குநர் திரு செவ்வேல், துணை இயக்குநர் திரு ரகுநாதன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இன்று காலை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போட்டு முகாமை தொடக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சுகாதாரத்துறை மூலமாக குழந்தைகளுக்கு போலியோ தொற்றை தடுக்கும் வகையில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்று வருகிறது. பெற்றோர்கள் சரியாக கவனிக்காததால் குழந்தைகளுக்கு தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. எதிர்காலத்தில் போலியோ தொற்றே இல்லாமல் இருக்க இந்த முகாம் நடத்தப்படுகிறது என்று குறிப்பிட்டார். அதேபோல் 14 முதல் 16 வயதுள்ள பெண் குழந்தைகளுக்கு புற்றுநோய் தடுப்பு தடுப்பூசி போடும் முகாமையும் துவக்கி வைத்து

0: தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டார். புதுச்சேரி பிராந்தியம் காரைக்கால் மாவட்ட அளவிலான முகாமை புதுச்சேரி அமைச்சர் திரு ஜி என் எஸ் ராஜசேகரன் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் போலியோ சொட்டு மருந்து வழங்கி முகாமை தொடக்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி, துணை மாவட்ட ஆட்சியர் திரு பக்கிரசாமி மற்றும் நலவழித்துறை அதிகாரிகள் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.
1: 63 நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையார் ஆலய மாங்கனி திருவிழா மாப்பிள்ளை அழைப்பு நேற்று ஊர்வலத்துடன் வெகு விமரிசையாக தொடங்கியது. முக்கிய நிகழ்வான மாங்கனி திருவிழா நாளை நடைபெறுகிறது. 63 நாயன்மார்களில் ஒருவரும் சிவபெருமானால் அம்மையே என்று அழைக்கப்பட்டவருமான காரைக்கால் அம்மையார் என்று அழைக்கப்படும் புனிதவதியாரின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் மாங்கனி திருவிழா நேற்று முறைப்படி தொடங்கியது. காரைக்கால் அம்மையார் ஆலயத்தின் அருகே உள்ள சித்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து பரமதத்தன் மாப்பிள்ளை கோலத்தில் எழுந்தருளினார். அப்போது மேளதாளத்துடன் வாத்தியங்கள் முழங்க மாப்பிள்ளை அழைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்று காலை காரைக்கால் அம்மையார் பரமதத்தன் திருக்கல்யாண நிகழ்வு நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக நாளை சிவபெருமான் பிச்சாண்டவர் கோலத்தில் வீதியுலா புறப்பாடும் மாங்கனி படைக்கும் மாங்கனி திருவிழாவும் நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆந்தோனி அல்பன்ஸ் தெரிவித்துள்ளார். இந்த தடையை மீறும் சமூக ஊடக நிறுவனங்கள் மீதான அபராதம் இரட்டிப்பாக்கப்படும் என்று ஆஸ்திரேலிய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என்று கூறிய அந்நாட்டு அரசு தற்போதைய அபராதமான 34.1 மில்லியன் டாலரில் இருந்து 68.3 மில்லியன் டாலராக அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் நியூ கேஸ்டல் பல்கலைக்கழகம் மேற்கொண்டு நடத்திய ஆராய்ச்சியில் 16 வயதிற்குட்பட்ட 85% குழந்தைகள் தடையை மீறி சமூக வலைதளங்களை பயன்படுத்துவது கண்டறிந்தது. இதனையடுத்து இந்த வாரம் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற கூட்டத்தில் புதிய சட்டம் கொண்டுவர ஆஸ்திரேலிய அரசு திட்டமிட்டுள்ளது. அயர்லாந்து பெல்ஃபாஸ்டில் நடைபெறும் இந்தியா அயர்லாந்து இடையேயான 2வது மற்றும் இறுதி டி20 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 6 மணிக்கு தொடங்கியது. உலகக்கோப்பை மகளிர் டி20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. லண்டன் லார்ட்ஸில் இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வெற்றியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தனது 135வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பெருமிதம் தெரிவித்தார். இந்தியா சீஷெல்ஸ் நாடுகளுக்கிடையான இருதரப்பு ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தைகள் அந்நாட்டின் தலைநகர் விக்டோரியாவில் நடைபெற்றது. போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று காலை 7:00 முதல் மாலை 5:00 வரை நடைபெற்றது. காரைக்கால் அம்மையார் ஆலயத்தின் மாங்கனி திருவிழா நாளை நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: மூணு காலேஜ்லயும்
3: கவலைப்படாத,
2: ஃபீஸ் பாரு.
4: எப்படி இருக்கப்பா,
2: என்னாச்சு?
4: சொல்கிறது
3: சரியா, தொடங்குங்க.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:21 FM ரெயின்போ புதுவை 102.8 இது திரை இசை.
2: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்க வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்க வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: திரைசை நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் இளையராஜா இசையமைத்து KS சித்ரா பாடியது வீரா திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

0: நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டிராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 திரையிசை கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் பரணி இசையமைத்து கிருஷ்ணராஜ் சுமித்ரா பாடியது. பார்வை ஒன்றை போதுமே திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் போட்டிக்கான நேர்முக வர்ணனையை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் தொடர்ந்து திரையிசை கேட்கலாம்.

0: திரைசை நிகழ்ச்சியில அடுத்ததா ஏர் ரஹ்மான் இசையமைத்த வசுந்தரா தாஸ் பிரவீன் பாடிய பாடல் முதல்வன் படத்துல இருந்து வருது, கேக்கலாம்.
1: Shakalaka baby, shakalaka baby.

0: அடியோஸ் அமிகோ.
1: திரைசை நிகழ்ச்சியில் அடுத்ததா தேவா இசையமைத்து ஸ்ரீனிவாஸ் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் ஹலோ திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

0: திரையிசை நிகழ்ச்சியில அடுத்ததா கர்ணா திரைப்படத்துல இருந்து பாட்டு வருது கேக்கலாம்.
1: 4800 4800 மறந்துடாத 4800 4800 நீ மறந்துடாத 4800 யாரா குடுக்கற பஸ் அரவனா சும்மாரியா.
2: ஹலோ
3: ஹலோ அஞ்சலியா, நான் தான் பேசுறேன்.
2: செப்பண்டி
3: வெய்யண்டி. அப்படி தாக்கி ஆந்திரா டிக்கெட்டு.
4: ரைட் ரைட் டபுள் ஒன், ரைட் ரைட் டபுள் டூ, ரைட் ரைட் டபுள் த்ரீ.
3: எவனோ ஒருத்தன் காலங்காத்தால ரம் அடிச்சு வந்து குதிரை நம்பரா சொல்றான், ஓட்டா அவன.
4: ஐயா
3: நாயக் கல் நாயக்
5: என்ன ஆச்சு?
6: டெலிபோன் அடிக்குது,
7: என்ன ஆச்சு?
8: பொருடா செவுடா
9: அடிக்குது அடிக்குது.
10: டிங் டிங் டிங்.

0: ஹலோ அஞ்சலி ஹியர்.
1: அஞ்சலியா? அஞ்சலியா, மை காட், இங்க பாரு, போன்ல பதில் சொல்லுன்னு சொன்னீங்க, சொல்லு ப்ளீஸ்.
0: ஐ லவ்

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இதுவரை ஐசிசி டி20 மகளிர் உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டித் தொடரில் லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையேயான போட்டியின் நேர்முக வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். தொடர்வது பிஃபா உலகக்கோப்பை 2026 தொடரின் அன்றாட நிகழ்வுகளின் நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இதுவரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தொடரின் அன்றாட நிகழ்வுகளின் நிலவரங்களை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். தொடர்ந்து ICC T20 மகளிர் உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டித் தொடரில் லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையேயான போட்டியின் நேர்முக வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூசானர் ஆப்பில் திரையிசை கேட்கலாம். திரையிசை நிகழ்ச்சியில் அடுத்ததா காதலன் திரைப்படத்திலிருந்து பாட்டு வருது, கேட்கலாம்.

0: காலை புதுச்சேரி வானொலி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் இதுவரை கேட்டது ஐசிசி டி20 மகளிர் உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டித் தொடரில் லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான போட்டி குறித்த நேர்முக வர்ணனை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சலா கேட்டீர்கள். தொடர்வது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய 135வது மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்னும் சில நொடிகளில் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 8 மணி.
2: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
1: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்களோடு இணைவது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. 2026ஆம் ஆண்டின் முதல் பாதி நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கடந்த இந்த 6 மாதங்களில் நாம் மனதின் குரலிலே நாட்டு மக்களின் அநேக சாதனைகள் குறித்து விவாதங்களில் ஈடுபட்டிருக்கிறோம். ஜூன் மாதத்தில் கூட தேசத்தின் சில சாதனைகள் அரங்கேறி இருக்கின்றன. இவை நாட்டு மக்களை பெருமிதத்தில் ஆழ்த்தியிருக்கின்றன. இந்த வெற்றிகள் தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் தற்சார்போடு தொடர்புடையவை. தற்போதுதான் கோல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு

குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழி துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரை தாக்குதல் குரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை DRDO-வின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது, இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேயே நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே ஒட்டுமொத்த உலகின் முயற்சிகளும் பாரதத்தோடு இணைந்தது. இந்த நிகழ்ச்சிதான் சர்வதேச யோகக்கலை தினம். இந்த முறை உலகின் 2500 மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது. நான் வெற்றி பெற்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் பல பல பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, ஒரு தேசத்தின் ஆன்மா அதன் மக்கள்தான். மேலும் அந்த தேசத்தின் மக்கள் உறுதி பூண்டார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு சக்தியாலும் அவர்களை அவர்களின் கனவிலிருந்து அகற்றிவிட முடியாது. தேச நிர்மாணத்திலே மக்களின் பங்களிப்பின் இந்த சக்திதான் பாரதத்தின் மிகப்பெரிய மூலதனம். இந்த மக்கள் பங்களிப்பினை நாம் மீண்டும் மீண்டும் அனுபவித்து வருகின்றோம். நண்பர்களே, மேற்கு ஆசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும்போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அயல் நாடுகளுக்கு உல்லாச பயணம் மேற்கொள்வதை தவிருங்கள். குழுவாக கார்களில் பயணிக்கும் கார் பூலிங் முறைக்கும் ஊக்கமளியுங்கள். ரசாயனமில்லா விவசாயத்தை மேற்கொள்ளுங்கள். நிலத்தை காக்கவும் இயற்கை உரங்களை அதிக அளவில் பயன்படுத்துங்கள் என்று விவசாயிகளிடம் கேட்டுக்கொண்டேன். நண்பர்களே, என்னுடைய இந்த வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து அவர்கள் இதற்கு ஆதரவு அளித்ததோடு மட்டுமல்லாமல் இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை எல்லா திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். தேவை வருமானால் பழைய தங்கத்தை மறுசுழற்சி செய்து புதிய நகைகளை உருவாக்குவோம் என்று தீர்மானித்தார்கள். எப்படி இந்த முறை அயல்நாட்டு பயணத்தை ஒத்திப்போட்டதாக எத்தனையோ பேர் சமூக வலைத்தளங்களிலும் கூட பதிவு செய்திருக்கிறார்கள். நண்பர்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதைப் போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. மக்கள் பங்களிப்பின் இந்த சக்தி நமக்கு பலத்தை அளிக்கும், வெற்றியை உரித்தாக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, நமது தேசத்திலே பிறந்த நாள், திருமணம் போன்றவை குடும்ப நிகழ்ச்சிகளாக இருப்பதோடு கூடவே ஒட்டுமொத்த சமூகத்தின் கொண்டாட்டங்களாகவும் ஆகின்றன.
ஒவ்வொரு குடும்பமுமே

அதன் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர வேண்டும் என்றே விரும்புகிறது. மக்கள் விருந்தாளிகளுக்கு பரிசுகளையும் அளிக்கிறார்கள். நண்பர்களே, மகாராஷ்டிரத்தின் நாந்தேடில் ஒரு குடும்பம் தனது சந்தோஷங்களை பகிரும் வகையில் செய்த செயல் இப்போது விவாதப் பொருளாகியிருக்கிறது. இங்கே நாந்தேடின் பகதூர்புரா கிராமத்திலே பேட்கர் குடும்பம் வசித்து வருகிறது. சந்தோஷங்களை பகிர வேண்டுமென்றால் சங்கட வேளையிலே எந்த ஒரு குடும்பத்துக்கும் கைகொடுப்பதாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் அளிக்க வேண்டும் என்று இந்த குடும்பம் சிந்தித்தது. தங்கள் இல்ல திருமண விழாவிலே இந்த குடும்பம் கிராமத்தின் கிட்டத்தட்ட 3500 மக்களுக்கு விபத்து காப்பீட்டிற்கான ஏற்பாட்டினை செய்தது. ஒவ்வொரு நபருக்கும் 1,00,000 ரூபாய் வரையிலான ஆயுள் காப்பீட்டினை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த முன்னெடுப்பின் பின்புலத்தில் இருந்த உணர்வு உள்ளத்தை தொடும் வகையில் இருந்தது. விபத்திற்கு பிறகு குடும்பங்கள் பொருளாதார சிரமங்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பதை இந்த குடும்பத்தார் கவனித்தார்கள். இத்தகைய வேளையிலே ஒரு சின்னஞ்சிறிய உதவி கூட பேராறுதலாக ஆகிறது. நண்பர்களே, தேசத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கவசத்தை கொண்டு சேர்த்து வருகிறது. பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2,00,000 ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது. நண்பர்களே, பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டு திட்டமும் இதைப் போலவே முக்கியமானது. இந்த திட்டத்தின்படி ஒரு நபர் துரதிருஷ்டவசமாக இறக்க நேர்ந்தால் அவருடைய குடும்பத்திற்கு 2,00,000 ரூபாய் ஆயுள் காப்பீட்டு உத்தரவாதம் உறுதி. இதற்கான வருடாந்திர பிரீமியம் வெறும் 436 ரூபாய் மட்டுமே, அதாவது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1.5 ரூபாய் மட்டுமே. இந்த திட்டத்தோடு இதுவரை 27 கோடிக்கும் அதிகமானோர் இணைந்திருக்கின்றார்கள். இதன் மூலம் தேசத்தின் சுமார் 11,00,000 குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய் உதவி கிடைத்திருக்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் மிகவும் பெரியவை. இந்த புள்ளி விவரங்களின் பின்னணியில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் சொந்த கதைகள், சோகக்கதைகள் பல உண்டு. ஏதோ ஒரு தாயால் தன்னுடைய குழந்தைகளின் படிப்பிற்கு உதவி கிடைக்கிறது, ஏதோ ஒரு மனைவிக்கு தன் குடும்ப பொறுப்புகளை சமாளிக்க தேவையான உதவி கிடைக்கிறது. நண்பர்களே, பல முறை பெரிய அளவிலான பாதுகாப்பின் தொடக்கம் மிகவும் சிறிய அளவு நிதி மற்றும் சின்னதொரு முன்னெடுப்பால் தான் சாத்தியப்படுகிறது. ஒரு சிறிய தீர்மானம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உங்கள் அனைவரிடமும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்திலே இந்த திட்டங்களை பற்றிய தகவல்களை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலில் நாம் இப்போது பேச இருக்கும் சிறியதொரு விஷயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித சமூகத்திலே பீடமிட்டு அமர்ந்திருக்கிறது. அதுதான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்பது பல வேளைகளில் தவறான புரிதல் மட்டுமல்ல, அது பயத்தை ஏற்படுத்துகிறது. எப்போது பயம் மனதில் பீடிக்கிறதோ மனிதன் வாய்மையை காண மறுக்கிறான். மூட நம்பிக்கையில் மூழ்கிய மனிதர்கள் பிறகு எந்த ஆதாரமோ உண்மை அம்சமோ இல்லாமலேயே முடிவுகளை எடுக்கிறார்கள். இதனால் பெரும் தீமைகள் விளைகின்றன. ஆனால் அறிவியல், அனுபவம் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையிலே இந்த நம்பிக்கைகளுக்கு சவால் விடுக்கும் மனிதர்களும் அதே சமூகத்திலே இருக்கிறார்கள். மூட நம்பிக்கை தொடங்கி நம்பிக்கை வரையிலான இந்த பயணம் எளிதானது அல்ல. இன்று இப்படிப்பட்ட ஒரு வெற்றி பயணம் பற்றித்தான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன்.

நண்பர்களே, அசாமிலே ஒரு பறவையை காண முடியும். அதன் பெயர் ஹர்கிலா. ஹர்கிலா ஒரு அரிய வகை பறவை. இயற்கையை தூய்மையாக வைத்திருப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது இந்த பறவை. ஆனால் அசாமின் சில பகுதிகளில் நீண்ட காலமாகவே இது அமங்கலமான பறவையாக கருதப்பட்டது. தங்கள் அக்கம் பக்கங்களில் இதை காண்பதை மக்கள் விரும்புவதில்லை. இந்த ஹர்கிலாவின் கூடுகள் இருக்கும் மரங்களை கூட பல வேளைகளில் அவர்கள் வெட்டிவிடுவதும் உண்டு. சுற்றுச்சூழலின் தூய்மைக்கு உதவும் ஒரு பறவையான ஹர்கிலாவை மக்கள் பயத்தின் காரணமாக வேட்டையாடி வருகின்றார்கள். அறிவியலாரான பூர்ணிமா தேவி பர்மன் அவர்கள் இவை அனைத்தையும் கவனித்தார்கள். மக்கள் மனதிலே இருக்கும் இந்த தவறான எண்ணத்தை மாற்ற உறுதி பூண்டார் அவர். பெண்களுடன் உரையாடினார். அறிவியல் ரீதியான சான்றுகளை அளித்து புரிய வைத்தார். மெல்ல மெல்ல பெண்கள் இந்த இயக்கத்தோடு

கவனித்தார்கள். மக்கள் மனதிலே இருக்கும் இந்த தவறான எண்ணத்தை மாற்ற உறுதி பூண்டார் அவர். பெண்களுடன் உரையாடினார், அறிவியல் ரீதியான சான்றுகளை அளித்து புரிய வைத்தார். மெல்ல மெல்ல பெண்கள் இந்த இயக்கத்தோடு தங்களை இணைத்து கொள்ளத் தொடங்கினார்கள். பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. எந்த பறவை ஒரு காலத்தில் அமங்கலமானது என்று விரட்டப்பட்டதோ அதுவே கிராமங்களின் அடையாளமாக ஆகிப்போனது. ஆயிரக்கணக்கான ஊரகப் பகுதி பெண்கள் ஹர்கிலாவை காப்பாற்ற முன்வந்தார்கள். இன்று இவர்கள் ஹர்கிலா படை என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றார்கள். இந்த பெண்கள் சமூகத்திற்கு எதிராக போராடினார்கள். சமூகத்திற்கு புரிய வைக்க இரவு பகலாக செயல்பட்டார்கள். மூட நம்பிக்கையை புறந்தள்ளினார்கள். சரியான தகவல் கொண்டு சேர்க்கப்பட்டால் பல்லாண்டு கால பழமையான எண்ணத்தை கூட மாற்றிவிட முடியும் என்பதை அவர்கள் செய்து காட்டினார்கள். நண்பர்களே, யார் விளையாடுகிறார்களோ அவர்கள் வெல்கிறார்கள் என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. இன்று தேசத்திலே இப்படிப்பட்ட இளைஞர்களின் எண்ணிக்கை மிகவும் வேகமாக அதிகரித்து வருகிறது. முந்தைய காலத்தோடு ஒப்பு நோக்குகையில் இப்போது அதிக அளவிலான இளைஞர்கள் விளையாட்டுக்களை தங்களுடைய தொழிலாகவே ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். நாகாலாந்தில் நடந்த இரண்டு மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் குறித்த தகவல்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. முதல் முயற்சி நாகாலாந்து பேபி லீக். பெயரை கேட்டவுடனேயே இது சிறிய குழந்தைகள் தொடர்பான சாதாரணமான கூட்டிணைவாக இருக்கும் என்று தோன்றலாம். ஆனால் அப்படி அல்ல. இது 5 முதல் 10-12 வயதுடைய சிறிய குழந்தைகளுடைய ஒரு அசாதாரணமான கூட்டிணைவாகும். இந்த குழந்தைகளுக்கு கால்பந்தட்டக்காரர்களின் கூட்டிணைவோடு ஒரு தொடர்பு இருக்கிறது. அவர்கள் இவர்களுக்கு வேகம் மற்றும் திறமைகளை வளர்த்து கொள்ள உத்வேகம் அளிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இதன் தொடக்கம் நாகாலாந்தின் அதிகப்படியான குழந்தைகளை கால்பந்தாட்டத்தோடு இணைப்பதற்காக செய்யப்பட்டது. 5 முதல் 12 வயதுடைய ஆண் பெண் குழந்தைகள் இதிலே கலந்து கொள்ள முடியும். இந்த கூட்டிணைவு இப்போது 3 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டது. இந்த கூட்டிணைவு குழந்தைகளின் மனதிலே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நண்பர்களே, நாகாலாந்திலே மேலும் ஒரு நல்ல முயற்சி நடந்தேறி வருகிறது. இதன் பெயர் நாகாலாந்து பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு. உங்களுக்கு வேண்டுமானால் இந்த ஃபுட்சால் என்பது புதிய பெயராக இருக்கலாம். ஆனால் ஃபுட்சால் என்பது உள்ளரங்கு கால்பந்தாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதிலே தலா ஒரு அணியில் 5 வீரர்கள் மட்டுமே இருப்பார்கள். விளையாட்டு மைதானமும் கூட கால்பந்தாட்ட களத்தை விட மிகவும் சிறியதாக இருக்கிறது. இதன் காரணத்தால் ஆட்டக்காரர்கள் விரைந்து முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய உத்திகளையும் திறன்களையும் சிறப்பான வகையிலே பயன்படுத்தியாக வேண்டியிருக்கிறது. நாகாலாந்தின் பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட நமது பெண்களுக்கு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கிறது. இத்தகைய முன்னெடுப்புகளுக்காக நான் நாகாலாந்தின் மக்களுக்கு என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். இத்தகைய முயற்சிகள் தேசத்தின் பிற பாகங்களுக்கும் உள்ளெழுச்சியை அளிக்கின்றது. நண்பர்களே, இது தொழில்நுட்ப யுகம். நாள்தோறும் ஆய்வுகள் நடந்தேறி வருகின்றன. புதிய புதிய செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்புகள் வெளியாகி வருகின்றன. இந்த வேளையிலே ஒரு கேள்வி மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. அதாவது, மக்களின் படைப்பாற்றலை எவ்வாறு பாதுகாத்து பராமரிப்பது என்பதுதான். புதிய தொழில்நுட்பத்தோடு கூடவே முன்னேறும் அதே வேளையிலே நாம் நமது வேர்களோடும் எப்படி இணைந்திருப்பது? இந்த வினாக்களுக்கான விடையை நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். 1000கணக்கான ஆண்டுகள் பழமையான நம்முடைய நாலந்தா பல்கலைக்கழகம் இப்போது புதிய அவதாரம் எடுத்து பாரதத்தின் எதிர்காலத்திற்கு உரமூட்டி வருகின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாலந்தா பல்கலைக்கழக புதிய வளாகத்தை மக்களுக்கு அர்ப்பணித்து வைக்கும் வாய்ப்பு கிட்டியது. நாலந்தா பல்கலைக்கழகம் வாத விவாதங்களில் ஈடுபடும் நமது பழைய மரபினை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறார்கள்.
வாத விவாதங்களில் ஈடுபடுதல் என்பது ஏதோ தனது தரப்பை முன்வைப்பதற்கான ஊடக

உலகம் மட்டுமல்ல, இந்த வாத விவாதங்கள், இந்த கடைசல் என்பன ஒழுங்குமுறையோடு கூடிய செயல்பாடு. இதிலே தர்க்கத்தோடு கூடவே ஆதாரங்களுடன் அவரவர் தத்தமது வாதங்களை கருத்துக்களை முன்வைப்பது அவசியம். அதிலே திறமைசாலிகளாக இருக்கவும் வேண்டும். மற்றவர்களின் கருத்துக்களை பொறுமையோடு கேட்டுக்கொண்டு புரிந்து கொள்ளும் கற்றலும் கூட இந்த வாத விவாத செயல்பாட்டில் கிடைக்கிறது. நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தங்களுடைய பட்டமளிப்பு விழாவின் ஒரு அங்கமாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பது எனக்கு களிப்பை அளிக்கிறது. இதிலே கலந்து கொண்டவர்களில் பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பண்டைய பாரம்பரியத்தை இன்றைய காலகட்டத்தோடு இணைக்கும் ஒரு முயற்சி என்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டியது. இதன் பொருட்டு நான் நாலந்தா பல்கலைக்கழகத்தாருக்கு பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் தொடர்பாக நீங்களும் சிந்தனை செய்யலாம் என்று நான் நாட்டின் பிற பல்கலைக்கழகங்களிடத்திலும் வேண்டுகோள் விடுக்கிறேன். நண்பர்களே, வேர்களோடு இணைந்திருக்கும் அதே நேரத்தில் இளைஞர்களை புதிய தொழில்நுட்பத்திற்காகவும் தயார் செய்வது என்ற மேலும் ஒரு நல்ல முயற்சி நடைபெற்று வருகிறது. தில்லியில் இருக்கும் மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகம் செயற்கை நுண்ணறிவு தரவு அறிவியல் துறைகளில் பிடெக் தொழில்நுட்பத்தில் இளநிலை படிப்பை தொடங்க இருக்கிறது. நவீன தொழில்நுட்பத்தோடு பாரதத்தின் பாரம்பரியமான ஞானத்தை இணைக்கும் திசையில் ஒரு மகத்துவம் வாய்ந்த படியாகும். இதனால் பாரத நாட்டு மொழிகளுக்கு புதிய செயற்கை நுண்ணறிவு கருவிகள் தயாரித்தளிப்பதில் உதவிகரமாக இருக்கும். நமது பண்டைய நூல்கள் மற்றும் ஓலைச் சுவடிகளை டிஜிட்டல் மயமாக செய்து பாதுகாக்கும் பணிக்கு புதிய வேகம் கிடைக்கும். மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகத்தாருக்கு இந்த முயற்சி தொடர்பாக நான் பல பல நல்வாழ்த்துக்களை அளிக்கிறேன். நண்பர்களே, இன்று பாரத நாட்டு கலாச்சாரமானது உலகின் பல்வேறு பாகங்களை சென்றடைந்து வருகிறது. நமது பாடல்கள், இசை மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றை உலகத்தார் அனைவரும் அறிந்து வருகிறார்கள், ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். பாரதத்திலிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவிலான கரிபியன் கடற்பகுதியிலே டொமினிக்கன் ரிப்பப்ளிக் என்ற பெயரிலான ஒரு தேசம் உண்டு. அங்கே பாரத நாட்டவரின் எண்ணிக்கை சுமார் 100 இருக்கலாம், இன்னும் குறைவாகவும் இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி பாரத நாட்டு கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஒரு மிக அருமையான முயற்சி அங்கே நடந்து வருகிறது. அங்கே ஸ்பானிஷ் மொழி பேசும் சிலர் ஒரு புதிய குழுவை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த குழுவின் பெயர் பிரம்ம கமல் டொமினிகானா. குழுவின் உறுப்பினர்கள் இணைந்து வேதகால இலக்கியத்தை படிக்கின்றார்கள். இவர்கள் வேத மந்திரங்களின் உச்சரிப்பு வெளிப்பாட்டையும் கற்று வருகின்றார்கள். இதற்கான எந்தவிதமான முறையான பயிற்சியும் இவர்களிடத்தில் இல்லை. ஆனால் இவர்கள் ஒலிப்பதிவுகளை கேட்டு வேத மந்திரங்களின் சரியான உச்சரிப்பு வெளிப்பாட்டை கற்றிருக்கிறார்கள். இன்று இவர்கள் பல மந்திரங்களை மிகச்சிறப்பாக ஜபித்தும் வருகிறார்கள். இவற்றில் புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், ஸ்ரீருத்ரம், துர்கா சூக்தம், தேவி மகாத்மியம் ஆகியன அடங்கும். பாரதத்திலிருந்து இத்தனை தொலைவில் இருந்தும் கூட நமது பாரம்பரியங்களை கற்கும் அவர்களின் இந்த முயற்சி மிகவும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. பிரம்ம கமல் டொமினிகானா குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களின் முயற்சிகளுக்கும் நான் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பாரத நாட்டு கலாச்சாரத்தை உலகில் மிகவும் விரும்பப்படுவதாக ஆக்குவதில் தொடர்ந்து முயற்சிகளில் ஈடுபடும் அனைவரையும் நான் இதயபூர்வமாக பாராட்டுகிறேன். எனதருமை நாட்டு மக்களே, மேகாலயத்தின் அடையாளம் மேகங்களோடு, அழகான காட்சிகளோடு. யார் மேகாலயா மாநிலம் செல்கிறார்களோ அங்கிருப்போரின் இயல்பான அன்பு பாராட்டும் தன்மை நீண்டகாலம் வரை மனதை வருடிக் கொடுக்கும். ஆனால் மேகாலயத்தின் மேலும் ஒரு சிறப்பம்சம் ஒன்று குறித்து இன்றைய மனதின் குரலில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதுதான் மேகாலயத்தின் ரூட் பிரிட்ஜ். இது பாதையை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட் அல்ல, வேர்களை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட். அதாவது வேர்பாலம். இந்த வேர்பாலங்களின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது.
இந்த பாலங்கள்

சில நாட்களிலோ சில ஆண்டுகளிலோ உருவாவதில்லை. இந்த வேர்கள் நீர்ப்பெருக்குகளை தாண்டி கொண்டு செல்லப்படுகிறது. காலப்போக்கிலே இதுவே ஒரு பலமான பாலமாக ஆகிறது. இந்த பாலங்களுக்கு மேலும் ஒரு சிறப்பம்சம் உண்டு. இவை வாழும் பாலங்கள். காலப்போக்கில் இவை மேலும் பலமடைகின்றன. இவற்றிலே மேகாலய மக்களின் படைப்புத்திறனை நம்மால் பார்க்க முடிகிறது. இவற்றின் பின்னணியிலே பல்லாண்டு கால பொறுமை மற்றும் இயற்கையின்பால் ஆழமான மரியாதை புலனாகிறது. மனிதன் இயற்கையோடு இணைந்தால் எத்தனை அற்புதமான பொருட்களை உருவாக்க முடியும் என்பதை இந்த பாலங்கள் நமக்கு உரைக்கின்றன. இவை நமது தேசத்தின், இந்த மண்ணின் மரபுகள். யுனெஸ்கோ அமைப்பின் உலக மரபுசார் இடங்கள் வலைப்பின்னலில் மேகாலயத்தின் வேர்பாலங்களை இணைக்க வேண்டும் என்று பாரதம் விண்ணப்பித்திருக்கிறது. நண்பர்களே, சூழல் மாற்றம் காரணமாக இந்த வேர்பாலங்கள் முன்பாக பல சவால்களும் எழுகின்றன. இப்படிப்பட்ட வேளையிலே மேகாலய மாநில மக்கள் இந்த இயற்கை மரபு சின்னங்களை பாதுகாக்கும் பொறுப்பை மிகச்சிறப்பாக நிறைவேற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட பாலங்களின் எண்ணிக்கை என்ன என்பதை தெரிந்து கொள்வது கூட எளிதாக இருக்கவில்லை. பிறகு உள்ளூர் மக்கள் இத்தகைய பாலங்களின் எண்ணிக்கை மீது கவனம் செலுத்த தொடங்கினார்கள். இதன் பிறகு சமூகங்கள் இந்த பாலங்களின் பராமரிப்பு தொடர்பான தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று உள்ளூர் மக்கள் 120க்கும் அதிகமான வேர்பாலங்களை பராமரித்து வருகின்றார்கள். சில குழுக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாலங்களின் நிலைமையை ஆராய்ந்து வருகிறார்கள். சிலர் தங்களுக்கு அருகிலே இருக்கும் பகுதிகளை பலப்படுத்த நர்சரி நாற்றுப்பண்ணையை தயார் செய்து வருகின்றார்கள். இதைப்போலவே இவற்றின் பாதுகாப்பிற்காக வேண்டி ஒரு மொத்த சூழல் அமைப்பே தயாராகிவிட்டது. இந்த ஆண்டு ஹைலி வார் அவர்களுக்கு பத்ம விருது அளித்து கௌரவிக்கப்பட்டிருப்பதை நீங்களே கவனித்திருக்கலாம். தனது வாழ்க்கையின் 50க்கும் அதிகமான ஆண்டுகளை இந்த வேர்பாலங்களை பராமரிப்பதிலேயே செலவு செய்திருக்கிறார். அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வு நம் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்க வல்லது. நண்பர்களே, நீங்கள் எப்போதேனும் இந்த வேர்பாலங்களில் பயணித்திருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதன் படங்களை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய படங்கள் மற்றவர்களுக்கும் மேகாலயத்தின் இந்த அற்புதமான மரபு பற்றி தெரிந்து கொள்ள உத்வேகம் அளிக்கும். எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்க வல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள். மெல்ல மெல்ல இந்த முயற்சி முன்னேறி செல்ல தொடங்கியது. பிறகு அந்த நெகிழி சூழலுக்கு நேசமான செங்கற்களாக உருவாகத் தொடங்கியது. இன்று இதே சூழலுக்கு நேசமான செங்கற்களின் பயன்பாடு பொதுவிடங்களுக்கு அழகு சேர்க்க பயன்பட்டு வருகிறது. ராஜ்கடிலே கடந்த சில மாதங்களாக பல்லாயிரக்கணக்கான கிலோ அளவிலான நெகிழிகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு அவை சிறப்பான வகையிலே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது, எந்த நெகிழி முன்பெல்லாம் நகரை மாசுபடுத்தி வந்ததோ அதுவே இன்று இந்த சகோதரிகளின் முயற்சியால் நகரின் அழகை அதிகரிப்பதில் பங்காற்றி வருகிறது. பியாவராவின் அனைத்து சகோதரிகளுக்கும், இந்த இயக்கத்தோடு இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நான் என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு சிறப்பான விஷயம் குறித்து பேச எனக்கு பலர் கடிதங்கள் வாயிலாக ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்க

0: செய்யப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். உள்ளபடியே பிள்ளையார் சிலைகளை உருவாக்கும் வேலை மிகவும் முன்னதாகவே தொடங்கி விடுகிறது. திருவுருவங்களை தயாரிப்போர், அதன் வியாபாரத்தில் இணைந்தவர்கள் இப்போதிலிருந்தே செயல்பட தொடங்கி விடுவார்கள். ஆகையால் நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். யாரெல்லாம் பிள்ளையார் திருவுருவச் சிலைகளை உருவாக்குகின்றார்களோ அவர்களிடமும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், அவர்கள் மண்ணாலான திருவுருவச் சிலைகளுக்கு முதன்மை அளிக்க வேண்டும். அதேபோல யாரெல்லாம் திருவுருவச் சிலைகளை வாங்குகிறார்களோ அவர்களும் பிள்ளையாரின் திருவுருவச் சிலை எதனால் செய்யப்பட்டது, எந்த நாட்டிலே உருவானது என்பதையும் கவனித்து வாங்க வேண்டும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. நமது நம்பிக்கையும் பராமரிக்கப்படுவதோடு இயற்கையின் பால் நமது கடமையும் நிறைவேறுகிறது. நாம் உள்ளூர் கைவினைஞர்களிடமிருந்து திருவுருவச் சிலைகளை வாங்கும்போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் கொள்கை வலுவடைகிறது. இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தி என்றும் இப்படிப்பட்ட அனைத்து கொண்டாட்டங்களின் போதும் இந்த அனைத்து விஷயங்கள் குறித்தும் கண்டிப்பாக ஆழமாக சிந்திக்க வேண்டும். நாட்டு நலனில் அடுத்தடுத்த படிகளை முன்வைப்போம் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால், சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம். அடுத்த மாதம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் சில புதிய முயற்சிகள் குறித்த விவாதத்தில் ஈடுபடுவோம். அதுவரை நீங்கள் உங்களுடைய மற்றும் உங்களுடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழை நீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் த ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியம் FM ரெயின்போ புதுவை 100.8 நேயர்கள் கேட்கவிருப்பது ICC T20 மகளிர் உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டித் தொடரில் லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான போட்டி குறித்த நேர்முக வர்ணனை ஆட்டநர் இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்பீர்கள். நியூஸ் ஆன் ஆப்பில் திரையினை தொடர்ந்து கேட்கலாம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பாடல் ஒழிக்க கேட்கலாம் அனிருத் ரவிச்சந்திரன் இசையில் கூலி திரை.

0: திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஜி வி பிரகாஷ் குமார் இசைகள் ஆடுகளம் திரைப்படத்திலிருந்து.
1: ஒரு போர்க்களம் வேட்டையாடி பார்க்கணும், போராடி வெல்லடா, போட்டி போட்டு கொள்ளடா.

என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்களே, இதுவரை FM ரெயின்போ புதுவை 102.8 ICC T20 மகளிர் உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டித் தொடரில் லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற இந்திய ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையேயான போட்டியின் நேர்முக வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். நியூஸ் ஆன் ஆர் ஆப்பிள் திரையிசை கேட்டீர்கள்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: FM ரெயின்போ புதுவை 102.8 இது திரையிசை நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் MS விஸ்வநாதன் இசையமைத்து ஜெயச்சந்திரன் S. ஜானகி பாடியது அந்த 7 நாட்கள் திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க மாங்கனி திருவிழா. வழங்குபவர் முனைவர் சு தெல்லை வனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். உளுந்து பயிர் சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம் புவியை காப்போம். வழங்குபவர் கே. குணசேகர் அவர்கள். காலை 7:02 புதுவை புதுமையில் அறிவோம் அறிவியல். காலநிலை மாற்றத்தில் எல் நினோ லானினாவின் பங்கு குறித்து புதுச்சேரி வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் புவியியல் விரிவுரையாளர் முனைவர் ஆர். குமரன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய்வாழ ஆஸ்துமா நோயாளிகளுக்கான யோகா குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ. வேல்குமாரி அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. காலை 8:02 முதல் 8:15 வரையிலும் 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர். ஜே. ரத்னா.

காலை 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோஸ்வாமி நாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 வளமான பாரதம். மத்திய அரசின் உயர்கல்வி திட்டங்களில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ஊரக வளர்ச்சி மையத்தின் பங்கு குறித்து சித்திரம். எழுதியவர் முனைவர் பி பாலமுருகன் அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 11:30 மெலடி மேஜிக், நண்பகல் 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவளொரு மோகனம் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே சமையல் நிகழ்ச்சி, பிற்பகல் 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3:00 ஹலோ டாக்டர், வயது தொடர்பான விழித்திரை சிதைவு மற்றும் உயர் ரத்த அழுத்த விழித்திரை நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி கண் மருத்துவத்துறை மருத்துவர் டாக்டர் ஜி ஹம்சவேணி அவர்கள். மாலை 4:00 கட் கேமரா ரோலிங், 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ஆஷா. 6:20 முதல் 7:00 வரையிலும், இரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். இரவு 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே வானம். 11:00 நிகழ்ச்சி நிற, 11:10 எஃப் எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் பகல் 1:00 வரை மணிக்கு ஒரு முறையும், இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் இடம்பெறும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:00

0: 5 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அன்று. நேயர்களே, 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் சில. காலை 7:30 இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02 முதல் 8:15 மணி வரையிலும், 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம்.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி என்று.

0: வெல்ஃபேர் மினிஸ்டர் ஜெகத் பிரகாஷ் நட்டா வில் லான்ச் த சமக்ர சிசு பால் ஸ்வாஸ்திய காரியக்ரம் SSBSK டியூரிங் த 16th கான்ஃபரன்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இன் நியூ டெல்லி டுமாரோ. The Ministry of Health and Family Welfare said that it will carry forward the vision of Pehle Teen Saal Sampoorna Dekhbhal, recognizing the critical importance of the first 3 years of life for child survival, growth, nutrition and early brain development. In the ICC Women's T20 World Cup, Australia defeated India by 6 wickets in their final Group A match at Lord's, London. Earlier, opted to bat first, India posted 170 runs, losing 4 wickets in the stipulated 20 overs. In reply, Australia scored 172 runs for 4 wickets in 19 overs. And that is the end of this news bulletin.
1: Akashvani, Puducherry. நேரம் 11:10. நேயர்களே, புதுவை வானொலியின் FM ரெயின்போ 102.8 MHz இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.